அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது ராஜ்குமார் பாரதியின் குரலில்

ஏழாவது மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் மைடியர் குட்டிச்சாத்தான் திரைப்படத்திற்காக வாணிஜெயராம், சுஜாதா ஆகியோர் குரல்களில்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ரவண மாதம் 13 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆடி மாதம் 19 நாள், 2026 வருடம் ஆகஸ்ட் மாதம் 4 நாள் செவ்வாய்க்கிழமை. குறள் அமுதத்தை தொடர்ந்து மங்கள இசை கேட்கலாம்.

0: எந்த பாடுபட்டாவது ஒழுக்கத்தை பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு தூரம் ஆராய்ந்து தெளிந்தாலும் ஒழுக்கமே துணை புரியக்கூடியது. குறள் எண் 132, அதிகாரம் ஒழுக்கமுடைமை.
1: பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் மகுதே துணை.
0: எந்த பாடுபட்டாவது ஒழுக்கத்தை பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு தூரம் ஆராய்ந்து தெளிந்தாலும் ஒழுக்கமே துணை புரியக்கூடியது. குறள் எண் 132, அதிகாரம் ஒழுக்கமுடைமை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களுடன் நான்காவது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான போதைப்பொருள் இல்லாத இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சார்பில் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வரும் முதலீடு தொடர்பான அறிவிப்பு திட்டம் போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்களை தவிர்க்கும் வகையில் அவர்களுக்கான மனோதர்மன் என்ற முன்முயற்சியை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஆடிப்பெருக்கையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் காவிரி தாய்க்கு யானை மீது சீர் வைத்து வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள்

குறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா உத்தரவிட்டுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே ஆம்னி பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று எமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல். 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் துளி வழங்குவோர் பாவூர்ச்சத்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ப எழில் ராமராஜ் அவர்கள். காலை 7 வணக்கம் பரணி. வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி, வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை, வழங்குபவர் திருவருள் லதீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம், வழங்குபவர் தூத்துக்குடி சி பிரபாவதி அவர்கள்.

காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட அரசு வழக்கறிஞர் திரு ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை. வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று, உங்கள் கல்வி உங்களுக்கு உதவிய தருணம். 10:02 மனம் விரும்புதே, நேர் விருப்ப பாடல்கள். 11:02 மணி திருநாடு, கர்நாடகாவின் கோமதேஸ்வரா சிலை. 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதியே, கல்யாண வீட்டில் நடைபெற்ற காமெடிகள்.

ஒரு மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள். 1-5 நலம் தானா. உலக தாய்ப்பால் வாரம். தலை சிறந்த அமுது தாய்ப்பால். தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். அதனைத் தொடர்ந்து நலம் தானா நிகழ்ச்சியில் நாயுருவியின் மருத்துவ பயன்கள். 2 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 3-2 திரை அருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். 4:00 பொதிகை தும்பி. 5:00 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1966 வெளிவந்த பாடல்களையும் அதன் படங்களையும் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 6:00 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்கள்.

இரவு 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேர்வெப்ப பாடல்கள், 9:00 இடைவிடாத இசை மழை, 9:30 இலக்கிய சாரல், சங்ககால பண்டை மாற்று வணிகம், 10:00 சுகமான ராகங்கள். தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது எமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள் கேட்டீர்கள்.

இன்னும் சில மணி துளிகளில் காலை நேர சிந்தனை துளியாக எனைத்தானும் நல்லவை கேட்க உரை கேட்கலாம். வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: நம் எல்லோருக்கும் பல அடையாளங்கள் இருக்கின்றன. இயற்பெயர்தான் பிரதான அடையாளம் என்றாலும் நம்முடைய தோற்றமும் செயல்பாடுகளும் நடத்தையும் பண்பும் ஆற்றும் பணியும் காட்டும் வித்தைகளும் நம்மை வெவ்வேறு விதமாக மக்களிடம் அடையாளப்படுத்துகின்றன. அல்லது அவற்றின் வழி மற்றவர்கள் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். பெற்றோரிட்ட பெயர்களை ஏதேனும் காரணம் பற்றி பின்னாளில் மாற்றிக்கொள்வோர் உண்டு. ஆனாலும் பால்ய பருவத்தில் பள்ளியிலும் அண்டை அயலிலும் நண்பர்கள் குழாத்திலும் நமக்கு அவர்கள் வைத்த பட்டப்பெயர் மாறாமல் நிலைத்துவிடும். ஆண்டுகள் பல ஆனாலும் வாழ்க்கையில் பல உயர்நிலைகளுக்கு சென்றுவிட்டாலும் நம்மை பற்றிய சிறுவயது நிகழ்வுகளை நினைவுகூரும் எவரும் அந்த காலத்தில் நமக்கு வழங்கிய பட்டப்பெயரை சொல்ல மறப்பதில்லை. ஒரே பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்துவிட்டால் போதும், ஒருவரை மற்றவரிலிருந்து வேறுபடுத்தி காட்ட பட்டப்பெயரை முன்னொட்டாக்கி விடுவோம். அப்படி மொட்டை குமார் என்று ஒருவருக்கு அடையாளம் வந்துவிட்டது என்றால், வேண்டுதலுக்காக முடியிறக்கி அப்போதைக்கு மொட்டையாக இருந்தவர் முடி வளர்ந்து எத்தனை எத்தனை நவபாணிகளில் சிகை அலங்காரங்களை செய்து காட்டினாலும் மொட்டைக்குமார் மொட்டைக்குமார்தான் எல்லா காலத்திலும். மனிதர்கள் அடைகின்ற உயர்வினாலும் ஆற்றும் அரும் செயல்களாலும் அவர்களை தனித்து காட்ட

சிறப்பான அடைமொழியை சேர்த்து அவர்களை குறிப்பிடுகிறோம். பண்டை தமிழ் இலக்கியச் செழுமைகளை நயமுடன் தமது நாவன்மையால் நவின்றவர் நாவலர் ஒருவர். அந்நாளில் நாவலர் எனில் அது யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர் ஒருவரையே குறித்தது. பல்கலைக்கழக படிப்பு மிக அரிதாக இருந்த அந்த காலத்தில் எம்எல் பட்டம் பெற்ற தமிழர் ஒருவர் இருந்தார். அது சட்டவியலில் முதுநிலை பட்டம். அந்த காலத்தில் அப்போது அவர்களுடைய இனத்தில் முதல் முறையாக அந்த பட்டத்தை பெற்றவர் அவர் என்பதாலேயே அவரை எம்எல் பிள்ளை என்று அழைத்தனர். கா சுப்பிரமணிய பிள்ளை என்ற காசு பிள்ளைதான் அத்தகு பெருமையை பெற்றிருந்தவர். பல்கலைக்கழகம் சென்று பார்புகழும் பட்டம் பெற்றாலும் அவருடைய சாதி அடையாளம் அப்போது மாறியிருக்கவில்லை. அந்த நாளில் அது வழக்கம்தான் என்றாலும் இந்நாள்களிலும் விடாமல் தொடர்கிறது அந்த பழக்கம். சிற்றூர் பேரூர் என்ற வேறுபாடுகளின்றி பரம்பரையாய் தொடரும் சாதி அடையாளம் ஒருவருக்கு பெருமை தருவதில்லை. சாதி எனில் அது இரண்டே, இத்தார் பெரியோர் இழாதார் இழிகுலத்தோர் என்றார் ஔவைப் பெருமாட்டி. முழு பெயரைச்

0: அடையாளம் அப்போது மாறியிருக்கவில்லை. அந்த நாளில் அது வழக்கம்தான் என்றாலும் இந்நாள்களிலும் விடாமல் தொடர்கிறது அந்த பழக்கம். சிற்றூர் பேரூர் என்ற வேறுபாடுகளின்றி பரம்பரையாய் தொடரும் சாதி அடையாளம் ஒருவருக்கு பெருமை தருவதில்லை. சாதி எனில் அது இரண்டே, இத்தார் பெரியோர் இடாதார் இழிகுளத்தோர் என்றார் ஔவை பெருமாட்டி. முழு பெயரை சொல்லி பெரியோரை சுட்டுவது மரியாதை குறைவாகிவிடலாம் என்ற எண்ணத்தில்தான் பெயரின் முன்னெழுத்துக்களை மட்டும் சொல்லி அடையாளப்படுத்தும் வழக்கம் வந்திருக்க வேண்டும். திரு வி க, மூவ போன்ற சுருக்கப் பெயர்களில் சாதி அடையாளம் இருந்ததில்லை. இடைக்கிழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் என்ற சங்ககால புலவர் தம் வறுமையைப் போக்க ஓய்மா நாட்டு நல்லியக்கோடன் என்னும் அரசனை பாடி பரிசில் பெற்று வருகிறார். தான் பெற்ற பெருவளம் போல் பெறாதவர்களுக்கும் அம்மன்னன் வீற்றிருக்கும் வழிகூறி ஆற்றுப்படுத்துகிறார். சிறுபானாற்றுப்படை என்னும் அந்த நெடும்பாட்டில் பெயருக்கு பொருத்தமாய் நல்லியல்புகள் மிக்கிருந்த நல்லியக்கோடனை அடையாளம் சொல்லும்போது இவ்வாறு சொல்கிறார் புலவர். செய்நன்றி அறிதலும், சிற்றினம் இன்மையும், இன்முகம் உடைமையும், இனிய நாதலும், தெரிந்து விளங்கு சிறப்பின் அறிந்தோர் ஏத்த அஞ்சினருக்கு அளித்தலும், வெஞ்சினம் இன்மையும், ஆண் அணிபுகுதலும், அழிவடை தாங்கலும், வாழ்மீ கூற்றத்து வயவர் ஏத்த கருதியது முடித்தலும், காமுறப்படுதலும், ஒருவழிப்படாமையும், ஓடியது உணர்தலும், அரியேர் உண்கண் அறிவையர் ஏத்த அறிவு மடம் படுதலும், அறிவு நன்கு உடைமையும், வரிசை அறிதலும், வரையாது கொடுத்தலும், பரிசில் வாழ்க்கை பரிசிலர் ஏத்த பல்மீன் நடுவன் பால்மதிபோல் இன்னகை ஆயமுடு இருந்தோன். செய் நன்றி மறவாதவன், சிற்றினம் சேராதவன், எப்போதும் முகமலர்ச்சியோடு இருப்பவன், இனிய மொழி பேசுபவன், கொல்லும் கோபம் கொள்ளாதவன், அறிவும் ஒழுக்கமும் உடைய மக்கள் கூட்டம் உடையவன், பரிசிலர் தகுதி அறிந்து பரிசு தருபவன், விண்மீன் கூட்டத்தின் நடுவே திகழும் ஒளிநிலா போல விளங்குபவன் என்று நல்லியக்கோடனை அடையாளம் காட்டுகிறார் இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார். சரி, இப்போது நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். மற்றவர்கள் நம்மை எப்படி அடையாளப்படுத்தி சொல்ல வேண்டும்? நமது நல்ல இயல்புகளை நற்செயல்களை கூறி அடையாளப்படுத்தப்படுவது எத்தகைய பெருமிதத்தை தரும்? அத்தகைய அடையாளத்தை பெறுவது நம் செய்கையில்தான் இருக்கிறது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் காலை 6:16. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பந்தலை 102.6 MHz ஒலிபரப்பில் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கிறீர்கள்.

மலரும் இந்த நாள் மனமகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாய் அமையுமாக. நேர்கள் கேட்கவிருப்பது வணக்கப்பூக்கள். எல்லோரும் எல்லாமும் பற்றி இனிதே வாழ்க என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில்.

நேர்கொழி இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாகட்சன் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்க போக்கள் நிகழ்ச்சிக்காக. உங்களை பற்றி மற்றவர்கள் பேசுவதை எல்லாம் யோசித்தால் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி யோசிக்க நேரமில்லாமல் போகலாம். வணக்க பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னி கிருஷ்ணன் குரலில்

0: சைவாலின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

6:33 நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்புக்கள் நிகழ்ச்சிக்காக. பி சுசிலா குரலில் பாடல் கேட்டீர்கள். யாரும் நமக்காக உதவி செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பே நம் முன்னேற்றத்திற்கு முதல் தடை. ஆம், யாராவது நமக்கு வந்து உதவி செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருப்பதே நம் முன்னேற்றத்திற்கு நாம் விதிக்கும் முதல் தடையாகும். ஹெலன் சத்யா மற்றும் பெட்டி பிரின்ஸ் குரலில்

நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. தெளிவாகவும் உண்மையாகவும் இருந்தால் நிச்சயம் நீங்கள் செய்யும் செயல்கள் வெற்றியை தரும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாகூர் ஈஎம் ஹனிஃபா குரலில்

புஷ்பங்களின் மகரந்தமாம் மதின புழுதியில், புஷ்பங்களின் மகரந்தமாம் மதின புழுதியில் நான் புரள வேண்டும் உருள வேண்டும் போரிரு.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: நேர்கள் இதுவரை கேட்டது வணக்கப்பூக்கள். தொடர்வது உழவர்களுக்கான தகவல்கள்.
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே, வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: தமிழகத்தில் ஆனி, ஆடி மற்றும் ஆவணி என மூன்று மாதங்களே மிதமான மழை பொழியும் மாதம் என்பதால் இவைதான் வேளாண்மைக்கான மாதங்கள் எனப்படுகிறது. அதிலும் ஆடியில் விதை விதைப்பது அற்புதமான விளைச்சலை தரும் என்பது பன்னெடுங்காலமாக விவசாயிகளிடையே இருந்து வரும் நம்பிக்கை. விட்டுவிட்டு பெய்யும் ஆடி மாத மழை விதைகள் வளர நல்ல சூழலை உருவாக்குகிறது. குறிப்பாக ஆடி 18 நாளும் அதற்கு பின்னர் வரும் நாட்களும் விதை விதைப்பதற்கு ஏற்ற காலமாக

0: இருக்கிறது. ஆடிப்பட்டம் தேடி விதை என்னும் பழமொழிக்கேற்ப துவரை, சோளம், எண்ணெய் வித்து பயிர்களான நிலக்கடலை மற்றும் காய்கறி பயிர்களை சாகுபடி செய்யலாம். மேலும் எதிர்வரும் கார்த்திகை மற்றும் சம்பா பட்டத்திற்கு தேவையான சோளம், மக்காச்சோளம், நிலக்கடலை மற்றும் நெல் விதை மாதிரிகளை பகுப்பாய்வு செய்து விதைகளின் தரத்தை உறுதி செய்து கொள்ள இதுவே சரியான தருணமாகும். இருமடங்கு விளைச்சலை பெற்றிட மிக முக்கியமானது தரமான விதையாகும். தரமான விதையே நல் விளைச்சலுக்கு அடிப்படை ஆதாரம். தரமான விதையை பயன்படுத்தினால் மட்டுமே நல்ல தெளிவான, பாலிப்பான, அதிக வேர்பிடிப்பு மற்றும் பூச்சி நோய் எதிர்ப்பு சக்தி மிக்க நாற்றுகள் நமக்கு கிடைக்கும். விதைகள் தரமானதாக உள்ளதா என்பதை கண்டறிந்து விதைக்க வேண்டும். தரமான விதைகள் மூலமே சரியான பயிர் எண்ணிக்கையை பராமரிக்க முடியும். சரியான பயிர் எண்ணிக்கை இருந்தால்தான் அதிக மகசூல் எடுக்க முடியும் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றாகும். இதனால் தரம் குறைந்த விதைகளை நடவு செய்வதன் மூலம் ஏற்படும் மகசூல் இழப்பை குறைக்கலாம். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நல்ல விதையை தேர்வு செய்திட தங்களிடம் உள்ள விதைகளை பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் அவசியமாகும். காய்கறிகள் நமது அன்றாட வாழ்விற்கு மிகவும் முக்கியமானதாகும். அதுவும் குறிப்பாக சைவ உணவு உண்பவர்களுக்கு மிகவும் அவசியம். நம்மிடம் உள்ள வீட்டு கழிவு நீரை பயன்படுத்தி வீடுகளில் உள்ள காலியான இடங்களில் காய்கறிகளை உற்பத்தி செய்வதால காய்கறிகளின் பற்றாக்குறையை ஓரளவுக்கு நிவர்த்தி செய்வதுடன் நம்மால் விளைவிக்கப்பட்ட பொருட்களை நாமே உபயோகிக்கிறோம் என்ற மன மகிழ்ச்சியும் ஏற்படும். தோட்டம் அமைக்க வீட்டின் பின்புறம், அதாவது இடது அல்லது வலப்புற காலி இடங்களை தேர்வு செய்யலாம். வீட்டின் முன்புறம் அதிக இடம் இருந்தால் சிறிய பகுதிகளை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். தேர்வு செய்யப்பட்ட இடம் சதுரமாகவும் அல்லது செவ்வகமாகவும் இருப்பது நல்லது. தேர்வு செய்த இடங்களை ஓரம் ஒதுக்கி சிறு சிறு பாத்திகளாக பிரித்துக் கொள்ளணும். பாதிகளுக்கு இடையே நடைபாதை முக்கியமாக அமைத்துக் கொள்ளணும். இந்த நடைபாதையின் மேல் பந்தல் அமைத்து கொடி வகை காய்கறிகளை வளர்க்கலாம். தோட்டத்தில் ஏதாவது ஒரு மூலையில் காய்ந்த இலை தழை போடுவதற்கு குழி எடுத்துக் கொள்ளணும். விரைவாக வளர்ந்து பயன் தரும் பழமரங்களான பப்பாளி, வாழை, எலுமிச்சை, மாதுளை வகைகளை வடக்கு திசையில் வளர்ப்பதால் அதனுடைய நிழலால் மற்ற பயிர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். காய்கறி தோட்டத்தை சுற்றி மூங்கில் வேலி அமைத்து அதில் படரும் கொடிவகை காய்கறி பயிர்களான பாகல், கோவைப்பழம், பீர்க்கு, புடலை போன்ற காய்கறிகளை வளர்க்கலாம். ஓரம் மற்றும் உட்பகுதியின் உயர பாத்திகளில் கிழங்கு வகை பயிர்களான மரவள்ளி, கேரட், முள்ளங்கி, டர்னிப்பு, பீட்ரூட் போன்றவைகளை பயிர் செய்யலாம். காய்கறிகளை பருவ இடைவெளி விட்டு நடுவதால் காய்கறிகள் வருடம் முழுவதும் தொடர்ந்து கிடைக்க ஏதுவாகிறது. இடம் அதிகமாக இருந்தால் பந்தல் அமைத்து திராட்சை, பாகல், புடலை, சௌசௌ போன்ற காய்கறிகளையும் பயிர் செய்யலாம். காலத்திற்கு ஏற்ற காய்கறி, பழ வகைகள், பூ வகைகள் தேர்வு செய்து சாகுபடி செய்வது சிறந்தது. தோட்டத்தில் இடம் இருந்தால் 2 உயர் விளைச்சல் தென்னையை வீட்டின் முன்புறம் அல்லது பின்புறம் நடலாம். இப்போ காய்கறிகள் நடுவதற்கு ஏற்ற மாதங்கள் என்னன்னு பார்க்கலாம். தட்டைப்பயிறு கோடை காலத்துல மார்ச், மே, ஆகஸ்ட் மாதத்திலையும், மழை காலத்துல அக்டோபர் மாதத்திலையும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதத்திலும் நடவு செய்யலாம். கீரை வகைகளை வருடம் முழுவதும் நம்ம பயிரிடலாம். முள்ளங்கிய ஜூன், ஜூலை, செப்டம்பர் மாதத்திலும், கொத்தவரை ஜூன், ஜூலை, அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களிலும், கத்தரி டிசம்பர், ஜனவரி மற்றும் மே முதல் ஜூன் வரையிலும், கொடிவகை காய்கறிகளை ஜூலை, ஜனவரியிலும், வெண்டை ஜூன், ஆகஸ்ட் மற்றும் பிப்ரவரி மாதத்திலும், தக்காளி, மிளகாய் மே, ஜூன், நவம்பர், டிசம்பர் மாதங்களிலும், வெங்காயத்தை ஏப்ரல், மே, அக்டோபர், நவம்பர் மாதங்களிலும் பயிரிடலாம். ஈராண்டு மற்றும் பல்லாண்டு பயிர்களான முருங்கை ஒரு வரிசையிலும், வாழை 2 வரிசையிலும், பப்பாளி 5 மரங்கள், எலுமிச்சை 3 மரங்கள், நெல்லி 1 மரம், மாதுளை 1 மரம், கருவேப்பிலை 1 மரம் வளர்க்கலாம். சில மூலிகை வகைகளும் வளர்த்துக் கொள்ளலாம். குடும்ப நபர்கள் தோட்ட வேலை செய்வதால் நல்ல உடற்பயிற்சி மட்டுமல்லாது ஆரோக்கியமான, சுகாதாரமான, இனிமையான, பயனுள்ள பொழுதுபோக்காகவும் அமைகிறது. குடும்பத்திற்கு தேவையான காய்கள், கீரைகள், பழ வகைகள், பூ வகைகள் மற்றும் மூலிகை வகைகளின் தேவைகளை நிறைவு செய்வது மட்டுமல்லாமல் பணத்தையும் மிச்சப்படுத்தலாம். ஆடி மாதம் ஆரம்பித்துள்ளதால் இப்பருவம் காய்கறி தோட்டம் அமைக்க ஏற்ற காலமாக இருப்பதால் இந்த வழிமுறைகளை பின்பற்றி பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மிளகாயில் சாம்பல் நோயை கட்டுப்படுத்த நீரில் கரையக்கூடிய கந்தகத்தை 1 லிட்டர் தண்ணீரில் 3 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். பருத்தியில் சாம்பல் பூஞ்சை நோயை கட்டுப்படுத்த நீரில் கரையக்கூடிய கந்தகத்தை 1 ஏக்கருக்கு 400 கிராம் தெளிக்கவும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம், மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டும் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான

0: 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 76 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 68 அடி.
1: பாபநாச மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
2: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
2: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 18 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 41% முதல் 64% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ்.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் இசிகா. நான் தென்காசி மாவட்டம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நவீன உலகம் வளர்ந்தாலும் இயற்கை அழிந்து கொண்டே வருகிறது. பூமி பந்து ஒரு மரண குழியாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் நாகரிகம் என்ற பெயரில் இயற்கையின் கழுத்தை நெறித்துக் கொண்டிருக்கிறோம். மனிதர்களின் தேவைக்காக மரங்கள் வெட்டப்படுவதால் மழை அளவு குறைந்து வறட்சி ஏற்படுகிறது. நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் மண்ணில் மக்காமல் நிலத்தடி நீரை நச்சாக்குகின்றன. தொழிற்சாலை மற்றும் வாகன புகையினால் ஓசோன் படலம் பாதிக்கப்பட்டு புவியின் வெப்பம் முன்னப்போதும் இல்லாத அளவு உயர்ந்துள்ளது. பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த துணிப்பைகளை பயன்படுத்த உறுதியேற்போம். நீர்நிலைகளை பாதுகாப்பதும் மழைநீர் சேமிப்பு திட்டத்தை செயல்படுத்துவதும் காலத்தின் கட்டாயம். நன்றி, வணக்கம்.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
2: என்னுடைய பெயர் இசிகா.
1: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் பி. எழில் ராமராஜ் அவர்கள்.
3: வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம வந்து நதிகளின் மாசுபாடு குறித்து தெரிஞ்சுக்க இருக்கிறோம். மனிதருடைய நடவடிக்கையால ஆறுகள் போன்ற நீர்நிலைகள் நச்சுத்தன்மையாகவும் தூய்மை இழப்பும் அடைவதைத்தான் நதிநீர் மாசுபாடு அப்படிங்கிற வார்த்தை வந்து குறிக்குது. சரி, தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய நச்சுகள் ஆற்றுல கலக்குது. அப்போ ஆற்றில் கலக்கும் போது நதிநீர் ரொம்ப மோசமாகுது. வீடுகளிலிருந்து வரக்கூடிய சாக்கடைகள் நேரடியாக ஆற்றுல கலக்குது. பிளாஸ்டிக்

0: குப்பைகள் வந்து நாம் என்ன பண்ணுறோம், ஆற்றில் போய் கொட்டுறோம். இதெல்லாம் நதி மாசுபாட்டிற்கு வழிவகுக்குது. அதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னா பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லிகள், இது மழை பெய்யும்போது இந்த மழை நீர் என்ன பண்ணுது அப்படின்னா அதை அடிச்சிட்டு போயிடுது. அதனால நதி நீர் வந்து மாசாகுது. கங்கை நதி வற்றாத புனித நதி, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 2525 கிலோமீட்டர் நீளமுடையது. இந்த புனித நதியில் அதிக அளவில் மாசுபாடு ஏற்படுதான். இப்படி மாசு அடைவதால் கங்கை நீர் விவசாயத்திற்கு பயன்படாமல் போயிருதான். மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 1984 ஆண்டு நதிநீர் மாசுபாடுகள் தொடர்பாக ஆய்வு ஒன்றை மேற்கொண்டதான். அந்த ஆய்வின்படி 75% சாக்கடை, அதுக்கப்புறம் இருப்பிட கழிவுகள் மூலம் நதிநீர் மாசாகிறது அப்படின்னும், மீதமுள்ள 25% தொழிற்சாலைகளோட கழிவுகளால் மாசுபடுத்தப்படுகிறது அப்படின்னும் அந்த ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 200 மில்லியன் லிட்டர் ஆலை கழிவுகள் கங்கை நதிநீரில் கலப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இந்த கங்கை நதிக்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா, தனக்குத்தானே சுத்தப்படுத்திக்கிடுமா, ஆனால் ஒவ்வொரு நாளும் 4 கோடி லிட்டர் கழிவுநீர் இந்தியாவின் நீர்நிலைகளை கலக்குதான். 90% கழிவுநீர் எந்தவித சுத்திகரிப்பும் இல்லாமல் வெளியேற்றப்படுதான். தொழிற்சாலைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டுதோறும் 30 கோடி முதல் 40 கோடி டன்கள் வரையிலான கழிவுகளை உருவாக்குதான். இதெல்லாம் ஒரு ஆய்வுல சொல்றாங்க. ஒரு காலத்துல தென்னிந்தியாவின் தேம்ஸ் என்று அழைக்கப்பட்ட அற்புதமான நதி தான் கூவம். ஆனா இன்னைக்கு கூவம்னாலே மோசமான நதி அப்படிங்கிற பேர் அதுக்கு வந்துருச்சு. ஆறுகளை சுத்தம் செய்வது மட்டும் இனி போதுமானதல்ல, இந்தியா மாசுபாட்டை அதன் தொடக்கத்திலேயே தடுத்து கழிவுநீர் உள்கட்டமைப்பை சீரமைத்து சுற்றுச்சூழல் விதிகளை அமல்படுத்தி அணைகள் மற்றும் நகரமயமாக்கலால் முடக்கப்பட்ட இயற்கை ஆற்று நீரோட்டத்தை மீட்டெடுக்க வேண்டும். மாசுபட்ட நதிநீரை விவசாயத்திற்கு பயன்படுத்துவதால் விளைபொருட்கள் நச்சுத்தன்மை அடைகின்றன. நதிகளில் உள்ள நச்சுகள் மீன்கள் வழியாக மனிதர்களின் உணவு சங்கிலிக்குள் நுழைந்து நீண்டகால பாதிப்புகளை தருகின்றன. நதிநீரை பாதுகாத்து இனி ஒரு விதி செய்து மகிழ்வோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் ஒளி, வழங்கினார் முனைவர் பி. எழில் ராமராஜ் அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு புத்துணர்ச்சியோட, ஒரு சந்தோஷத்தோட, ஒரு முக்கியமான குறிக்கோளோட நம்ம இந்த நாளை தொடங்குறோம். அந்த வகையில் இந்த நாளில் நீங்கள் தொடங்குகிற எல்லா விஷயமுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் கேட்க போகிறோம், தொழில் தொடங்குவோம். நேரலை நிகழ்ச்சி வழங்குறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள்.
2: வணக்கம். இன்று தமிழ்நாட்டில் சிறு தொழில்கள், குறுந்தொழில்கள், குடிசை தொழில்கள் என்று சொல்லக்கூடிய காட்டேஜ் இண்டஸ்ட்ரி என்று சொல்வார்கள் போன்றவை நிறைய பெருகிவிட்டன. சின்னஞ்சிறு தொழிலாக இருந்தாலும், பெரிய வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கிற கம்பெனியாக இருந்தாலும் சரி, சிறிய பேனா பென்சில் தொடங்கி பல்வேறு எழுது பொருட்கள் எதுவாக இருந்தாலும், எது தயாரித்தாலும் தனித்தனியாக பேக்கிங்

செய்ய வேண்டும். ஒரு டசன் பேனாவை வைத்து ஒரு அட்டைப்பட்டியில் வைக்க வேண்டும். இவற்றையெல்லாம் ஒரு பெரிய அட்டைப்பட்டியில் அடிக்கினால்தான் இவற்றை அடிபடாமல் எதுவும் சேதாரம் ஏற்படாமல் மற்ற இடங்களுக்கு போக்குவரத்து இல்லை லாரிகளிலே வேன்களிலே ஏற்றி கொண்டு இறக்க முடியும். எனவே ஒரு சின்ன ஹார்லிக்ஸ் பாட்டிலாக இருக்கலாம், அல்லது ஒரு காஃபி டீ போன்றவற்றை சூடு ஆறாமல் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ்காக இருக்கலாம், அதற்கு சரியாக ஒரு அட்டைப்பட்டி இருந்தால்தான் அது சரியாக பேக்கிங் செய்து அனுப்ப முடியும். எனவே பேக்கிங் பொருட்கள் தேவைப்படாத நிறுவனமே கிடையாது. சின்ன கடலை மிட்டாய் தயாரித்தாலும் அதற்கு அந்த பிளாஸ்டிக் கவர் பேக்கிங் வேணும். அதன் பிறகு ஒரு டசனை அட்டைப்பெட்டியில் கட்ட வேண்டும். அதன் பிறகு மொத்தமாக 10 கிலோ 20 கிலோவை அட்டைப்பெட்டியில் கட்டி சரியாக பேக்கிங் செய்து அனுப்பினால்தான் அது உடைந்து போகாமல் இருக்கும். உடைந்து போனால் கடைகளிலே வாங்க மாட்டார்கள். எனவே பேக்கிங் பொருட்கள், அது பிளாஸ்டிக்கிலே தயாரித்தாலும் சரி, சின்னஞ்சிறு அட்டைப்பெட்டிகளிலே தின்னாக இருக்கக்கூடிய அட்டைகளிலே தயாரித்தாலும் சரி, இப்போ ஒரு குளுக்கோஸ் டி டப்பா வேண்டும், அதற்கு அதிக திக்கு இல்லாத அட்டைப்பெட்டி தான் தேவைப்படும். சில வகை வெயிட்டான பொருட்களுக்கு திக்கான அட்டைப்பெட்டி தேவைப்படும். பெரிய பொருட்களாக இருந்தால் கார்ட்போர்ட் பாக்ஸ் எனக்கூடிய திக்காக இருக்கக்கூடிய ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய அட்டைப்பெட்டி தேவைப்படும். அதிலும் பிரிண்டிங் செய்வார்கள். அந்த பிரிண்டிங்கை சாதாரண பிரிண்டிங்கள் பண்ணுவார்கள், ஸ்கிரீன் பிரிண்டிங்கள் பண்ணுவார்கள். அங்கேயே அது அந்த ஸ்கிரீனை தயாரித்து அங்கேயே பிரிண்டிங் செய்வதும் உண்டு. சில இடங்களிலே பிரிண்டிங் செய்ய கொடுத்து வாங்குவதும் உண்டு. இப்படி பல வகையான, இன்று சாதாரண வாழை பழங்களாக இருந்தாலும் சரி, வாழைக்காய் ஏற்றுமதி செய்ய வேண்டுமானாலும் சரி, முருங்கை இலை ஏற்றுமதி செய்ய வேண்டுமானாலும் அதை அருமையாக பொக்கே போல் பேக் செய்து அதை ஒரு அட்டைப்பெட்டியில் வைத்து தான் பத்திரமாக வெளிநாடுகளுக்கு அனுப்ப முடிகிறது. எனவே பேக்கேஜிங் துறை என்பது ஆண்டாண்டு காலமாக இருந்தது. உலகத்தில் தொழில் உருவான நாள் முதல் இன்று வரை இல்லை, எப்போதும் இந்த பேக்கேஜிங் இல்லாவிட்டால் பொருட்கள் உற்பத்தி கிடையாது என்கின்ற நிலைமை இருக்கிறது. எனவே பேக்கேஜிங் பொருட்கள் பல வகை, ஒரு கிளீனிங் பவுடர், வாஷிங் பவுடர், சோப்பு, ஒரு பல்வேறு வகையான மசாலா பொடி, இப்படி எதை தயாரித்தாலும் சின்னஞ்சிறு கவர்கள். இப்போது 1 ரூபாய்க்கு தேங்காய் எண்ணெய், 2 ரூபாய்க்கு காஃபி தூள் விற்கின்ற காலமாகிவிட்டது. அதற்குரிய இயந்திரங்களை வாங்கி, அந்த பிரிண்டிங் பண்ண பேப்பர்களை வாங்கி அதை அப்படியே இயந்திரத்தில் கொடுத்து பவுச் பேக்கிங் முறையிலே தயாரிக்கக்கூடிய வந்து விட்டது. அது மாதிரி எண்ணெயிலே தொடங்கி பால் வரை மிஷின்களிலே பவுச் பேக்கிங்களே அழகான பிரிண்டிங் பண்ணப்பட்ட கவர்களிலே பேக் செய்த மிஷின்கள் வந்து விட்டன. இப்படி அது பிளாஸ்டிக்கிலே செய்தாலும் சரி, இதர சின்ன அட்டைப்பெட்டியாக இருந்தாலும் சரி, பெரிய அட்டைப்பெட்டியாக இருந்தாலும் சரி, சின்னஞ்சிறு ஒரு தலைவலி தைலம் இருக்கிறது, அதை கூட ஒரு அட்டைப்பெட்டியிலே, அந்த சின்ன பாட்டிலை ஒரு அட்டைப்பெட்டியிலே தயாரித்து தான் அனுப்புகிறார்கள். ஒரு நெல்லிக்காயில் தயாரிக்கப்பட்ட ஒரு தேனிலே ஊற வைத்த ஒரு நெல்லிக்காய் 10 ரூபாய்க்கு விற்கிறார்கள். அதற்கு அந்த நெல்லிக்காய் அளவுக்கு அருமையான 3 கலரிலே பிரிண்டிங் செய்யப்பட்ட அட்டைப்பெட்டியிலே ஒரு கவரிலே பேக் பண்ணி அந்த அந்த அந்த அட்டைப்பெட்டியில் வைத்து 12 கொண்டவற்றை ஒரு சிறிய திக்னஸ் உள்ள அட்டைப்பெட்டியில் வைத்து பேக் செய்கிறார்கள். அதை பெரிய அட்டைப்பெட்டியில் வைத்து தான் அனுப்புகிறார்கள். எனவே 10 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு நெல்லிக்காயாக பதப்படுத்தப்பட்ட, தேனியில் ஊற வைக்கப்பட்ட நெல்லிக்காயாக இருக்கலாம், அல்லது ஒரு தலைவலி தைலமாக இருக்கலாம், பேனாவாக இருக்கலாம், பென்சிலாக இருக்கலாம், பல்வேறு வகையான சிறு உதிரி பொருட்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பேக்கிங் பொருட்கள் இல்லை என்றால் அந்த பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வெளியே செல்லாது. ஒரு சோப்பு கம்பெனி அவர்களுக்கு வேண்டிய அந்த லேபிள் வெளியிலிருந்து வர லேட்டாகிவிட்டது. அன்று முழுவதும் வேலைக்காரர்கள் அமைதியாக உட்கார்ந்திருக்க வேண்டிய நிலைமை. அனைத்து பொருட்களும் இருந்தும் அந்த பொருள் தயாரித்து வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியவில்லை, வெளியூர்களுக்கு அனுப்ப முடியவில்லை. அதன் பிறகு 2 நாள் 3 நாள் கழித்து அந்த கவர் வந்த பிறகுதான் பேக் செய்து அது கவரில் வைத்து ஒட்டி அதை ஒரு டசன், 20 அல்லது 50 என்று அட்டைப்பெட்டியில் வைத்து அனுப்ப முடியும். எனவே ஒரு தொழிலுக்கு உயிர் நாடியாக மூலப்பொருட்கள் இருப்பது போல பேக்கிங் பொருட்கள், அது கவராக இருந்தாலும் அட்டைப்பெட்டியாக இருந்தாலும் பெரிய அட்டைப்பெட்டியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, அது அந்த பேக்கிங் பொருட்களை பேக் பண்ணிய பிறகு மேலே ஒட்டக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட அந்த ஒட்டும் பொருட்கள் வரை தேவை. அதை ஒட்டாமல் அனுப்பிவிட முடியாது. எனவே இந்த பேக்கிங் பொருட்களுக்கு என்றும் மரியாதை இருக்கும். அதிலும் ஒரு இப்போ தொழில்பேட்டை அருகிலோ அல்லது தொழில்கள் நிறைந்த ஏரியாக்களிலோ ஒரு கேண்டில் இருக்கிறது, அதாவது மெழுகுவர்த்தி தயாரிப்பு, அவர்களிடம் சென்று நாங்கள் குறைந்த விலையிலே உங்களுக்கு சின்ன அட்டைப்பெட்டி, நடுத்தர அட்டைப்பெட்டி, பெரிய அட்டைப்பெட்டி தயாரித்து தருகிறோம், அல்லது இதை பேக் பண்ணக்கூடிய பெரிய கார்ட்போர்ட் பாக்ஸ் தயாரித்து தருகிறோம் என்றால்

0: கண்டிப்பாக ஆர்டர் கொடுப்பார்கள். அப்படி உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கக்கூடிய ஏரியாக்களை தேர்ந்தெடுத்து நிரந்தரமாக நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதை தெரிந்து இந்த அந்த பேக்கிங் பொருட்களை நீங்கள் தயாரிப்பது நல்லது. ஏனென்றால் நீங்கள் பிளாஸ்டிக்கில் தயாரிக்கக்கூடிய பேக்கிங் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை வைக்கிறீர்கள், அந்த பகுதியிலே பவுச் பேக்கிங்கோ பிளாஸ்டிக் பொருட்கள் பிளாஸ்டிக் கவரையோ வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் இல்லை என்றால் மிக கஷ்டம். எந்த பகுதியில் அதிக தொழில்கள் இருக்கின்றன, அங்கே யாருக்கெல்லாம் இந்த பேக்கிங் பொருட்கள் தேவைப்படும் என்பதை ஒரு மார்க்கெட் சர்வே செய்து போட்டியாளர்கள் யார் இருக்கிறார்கள், அவர்களோட குறைந்த 1% குறைந்த விலையிலே கொடுக்க முடியுமா என்பதை அலசி ஆராய்ந்து மார்க்கெட்டிங் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு தொடங்குங்கள். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கேஜிங் என்ற நிறுவனம் சென்னையில் இந்திய அரசு வைத்திருக்கிறார்கள். அந்த பேக்கிங் பொருட்கள் தயாரிப்பவர்களுக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் வழங்குகிறார்கள், பயிற்சிகள் கொடுக்கிறார்கள், குறுகிய கால பயிற்சிகள் நடத்துகிறார்கள். என்னென்ன புதிய பொருட்கள் மார்க்கெட்டிலே வந்துள்ளது, அதை எப்படி பேக் செய்வதற்கு அட்டைப்பெட்டி தயாரிக்க வேண்டும் என்பதற்கான பயிற்சிகளை கொடுக்கிறார்கள். இப்போது வெளிநாடுகளிலிருந்து ஜெராக்ஸ் மிஷின் வந்து விட்டது. அது சின்ன பேப்பரிலிருந்து திக்கான அட்டை வரை 3 கலரிலே இன்விடேஷன் கூட இப்போ அதில் அடிக்கிறார்கள். அப்படிப்பட்ட இயந்திரங்கள் வந்துவிட்டன. மருந்து பொருட்கள் மாத்திரை போன்றவற்றை பேக் செய்வதற்குரிய அட்டைப்பெட்டிகளை போய் ஆஃப்செட்டிலோ வெளியே பேக்கிங் மெட்டீரியல் தயாரிக்கிறவர்களோடு ஆர்டர் தருவதில்லை. அந்த ஜெராக்ஸ் கடையிலே ஆர்டர் கொடுக்கிறார்கள், 100, 200, 500 என்று அரை மணி நேரத்தில் டிசைன் கொடுத்து விட்டால் அடித்து தள்ளி விடுகிறது. சின்னஞ்சிறு இயந்திரத்தில் கொடுத்து மடிக்கிறார்கள், அதை அட்டைப்பெட்டி ஆக்கி உடனே விற்பனை செய்து விடுகிறார்கள். இப்படி டெக்னாலஜி மாறிக்கொண்டே இருக்கிறது. பேக்கேஜிங் தொழில் மிக லாபகரமான தொழில், அதை தொடங்கி முன்னேற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி. வழங்கியவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள். வித்யாசாகர் இசையில் விஜய் பிரகாஷ், சாதனா சர்க்கம் குரலில், வைரமுத்து வரிகளில், அன்பே சிவம் திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹர்ட்ஸ் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீப் அவர்கள்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: வணக்கம். கல்லிடை குறிச்சியிலிருந்து திருவருள் லத்தீப். இன்று நான் திருக்குறளில் அதிகாரம் 32 குறள் 314 இன்னா செய்யாமை, அதாவது கெடுதல் செய்யாதிருத்தல் என்பது பற்றி என்னை மிகவும் நெகிழச் செய்த ஒரு குறள். அந்த குறளை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த குறள் படி எல்லோரும் நடந்தால் நாட்டிலே தீமையே நடக்காது என்பது எனது தாழ்மையான கருத்து. குறள் நீங்கள் அறிந்ததுதான், இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர்னான நன்னையும் செய்துவிடல் என்பதுதான் அந்த குறள். அந்த குறளைக்கு கருத்து தெரிவிக்கும் முன், நான் 1914 தென் அமெரிக்காவில் நிறவெறிக்கு எதிராக மகாத்மா காந்திஜி அவர்கள் ஒரு பெரிய போராட்டமே நடத்தி கொண்டிருந்தார். அங்கு வாழ்ந்த இந்தியர்களுக்கு எதிராக கருப்பு சட்டமே பிறப்பிக்கப்பட்டது. இதை எதிர்த்து நடந்த அறப்போராட்டத்தில் அடிக்கடி அவர் மகாத்மா காந்திஜி சிறை செல்ல நேரிட்டது. ஜோகன்ஸ்பர்க் என்ற இடத்தில் அவர் சிறை வைக்கப்பட்டார். அங்கே ஸ்மட்ஸ் என்ற அந்த ஜெனரல், அதாவது ஜெனரல் ஜான் ஸ்மட்ஸ் என்பவர், காந்திஜி தான் இதற்கு காரணம் என்று அவரை சிறையில் தள்ளியதோடு அவரை கடுமையாக தண்டிக்கவும் ஏற்பாடு செய்தார். அவருக்கு கடுங்காவல் தண்டனையும் கொடுத்தார். கடுங்காவல் என்றால் அவருக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டது, தோல் வேலை செய்யவும் செருப்பு தைக்கவும் பணிக்கப்பட்டார். அந்த காலத்தில் அவர் விடுதலையான போது காந்திஜி என்ன செய்தார் என்றால், ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்தது. அந்த ஜெனரல் ஸ்மட்ஸுக்கு ஒரு ஜோடி செருப்பு பரிசாக அளித்தார். அதை கண்டு அவர் நெகிழ்ந்துதான் போனார். இருந்தாலும் செருப்புகளை பெற்றுக்கொண்டார். ஆனால் நேயர்களே, நன்கு நினைத்து கொள்ளுங்கள், கால் நூற்றாண்டு, அதாவது சுமார் 25 ஆண்டுகள், 1930 காந்திஜியினுடைய புகழ் பரவப்பட்டதை கேள்விப்பட்டு அவர் மிகவும் மன தளர்ச்சி அடைந்து ஒரு

சரித்திரம் எழுதினார். அதோடு அந்த ஜோடி செருப்பை அவர் பத்திரப்படுத்தி வைத்திருந்தார் போலும். அதை அப்படியே அனுப்பியும் வைத்தார் மகாத்மா காந்திஜிக்கு. அந்த கடிதத்தில் அவர் சொன்னது என்ன தெரியுமா? எனக்காக தயாரித்த இந்த செருப்பை நான் எந்த பொழுதிலும் உபயோகப்படுத்தவில்லை, அதற்கு எனக்கு மனமும் இல்லை. மகாத்மா காந்திஜிக்கு எதிரியாக நான் இருந்தது என் பாக்கியம் என்று அவர் தயாரித்த செருப்பை அவர் திரும்ப அனுப்பினார் என்றால் அது பெரிய வரலாறு. அதுதான் திருவள்ளுவர் சொன்னார், இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவரான நன்னயம் செய்துவிடும். இன்னா செய்தார் நமக்கு துன்பம் செய்தவரை ஒறுத்தல் தண்டிப்பதற்கான வழி என்னவென்றால் அவர் நான அவர் தன் செயலை நினைத்து வெட்கப்படும்படி நல் நயம் செய்துவிடல், அவருக்கு நல்ல உதவிகளை செய்துவிட வேண்டும். அதுவே நாம் அவருக்கு கொடுக்கும் மிகச்சிறந்த தண்டனையாகும் என்பதுதான் அதனுடைய கருத்து. காரணமே இல்லாமல் நமக்கு ஒருவன் தீங்கு செய்தால் அதற்கு பதிலுக்கு பதிலாக அவன் வெட்கப்படும் அளவிற்கு அவனே எதிர்பார்க்காத நன்மையை நாம் செய்துவிட்டால் தீமை செய்யும் குணத்திலிருந்து அவனையும் காத்த பெருமை நம்மை சேரும். வணக்கம்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
5: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

7:27 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கிலம் அறிவோம். வழங்குபவர் தூத்துக்குடி சி பிரபாவதி அவர்கள்.

வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ரைட் அ கம்ப்ளைண்ட் லெட்டர். இதுதான் அடிக்கடி நம்மளுக்கு தேர்வில் கேட்குற கேள்வி தான், சரியா? அது எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதாவது புகார் மனு அளிக்கிறது அதிகாரிகளுக்கு அப்படின்னா நம்ம எப்படி எழுதுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் ஃப்ரம் சொல்லிட்டு உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி எழுதிக்கிறங்க. டூன் போட்டு யாருக்கு எந்த அதிகாரிக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோமோ அவங்கள அட்ரஸ் பண்ணி எழுதணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரைனேஜ் ப்ராப்ளம், அதை பற்றி எழுதுகிறோம். அதாவது சாக்கடையில் கழிவுநீர் வெளியேறி அதனால் கொசுக்கள் உற்பத்தி ஆகிறது, அதனால் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், அதனால் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறது தான் நம்ம எழுத போகிறோம். அதனால் இதை யாருக்கு எழுதலாம்,

0: நம்மளுடைய மாநகராட்சி ஆணை இருக்குது, டூ போட்டு த கமிஷனர். எப்பயும் அதிகாரிகள் யார் யாருக்கு எழுதினாலுமே த போட்டு தான் எழுதணும், வெறுமனே கமிஷனர்னு எழுதக்கூடாது. சரியா? ஹெட்மாஸ்டருக்கு எழுத பரிச்சு ஸ்கூல் லெவலில் எழுதினா ஹெட்மாஸ்டருக்கோ டீச்சருக்கு எழுதினா கூட த போட்டு தான் எழுதணும். சரிங்களா? டு த கமிஷனர் கமா டவுன் கார்பரேஷன் கமா அடுத்து நம்மளுடைய நம்ம மாநகராட்சி எதுவோ திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை எதுனாலும் நீங்கள் எழுதிக்கலாம். சரி, அடுத்து அதுக்கும் கீழே ரெஸ்பெக்டட் சார் போட்டு கமா போட்டுக்கலாம். இந்த பெட்டிஷன் லெட்டர் எழுதும் பொழுது, கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதும் பொழுது நம்ம வந்து என்ன சப்ஜெக்டு, நம்ம எதை பற்றி எழுத போகிறோங்கிறத முதலே குறிப்பிட்டுறணும். அதனால் ரெஸ்பெக்டட் சார்க்கு கீழே மார்ஜின் ஓரத்துலேருந்தே சப்ஜெக்ட் எஸ்யூபி போட்டாலே போதுமானது. சப்ன்னு போட்டு அது எதை பற்றின கம்ப்ளைண்ட்டோ, நம்ம இன்னைக்கு எழுத போகிறது என்னது, ட்ரைனேஜ் ப்ராப்ளம். அதனால் சப்ஜெக்ட் போட்டுட்டு ரிகார்டிங் ட்ரைனேஜ் ப்ராப்ளம். அதுக்கும் கீழே நம்ம பாடி ஆஃப் த லெட்டர் வருது. தெர் இஸ் நோ ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் இன் அவர் வில்லேஜ். இல்லை சிட்டினா சிட்டி, ஸ்ட்ரீட் அப்படி போட்டுக்கரலாம். டியூ டு த பிளாக்கேஜ் த டர்ட்டி வாட்டர் ஸ்பில்ட் அவுட் இன் த ஸ்ட்ரீட். இந்த ஸ்டாக்னட் வாட்டர் மஸ்கிட்டோஸ் ப்ரீட் அலாட் அண்ட் பீப்புள் சஃபர் ஃப்ரம் மலேரியா அண்ட் டெங்கு ஃபீவர். ப்ளீஸ் டேக் இம்மீடியட் ஆக்ஷன் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். இதில் ப்ளீஸ் போடலாம், ப்ளீஸுக்கு பதிலாக கைண்ட்லி அப்படிங்கிற வார்த்தையுமே நல்ல ஒரு வார்த்தை. தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழை சொல்கிறது தான் நான் இப்போ ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு கீழே தேங்க்யூன்னு போட்டு யுவர்ஸ் ட்ரூலி. இது இப்போ நான் சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம அடிக்கடி நமக்கு வரக்கூடிய ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். முதல்ல பார்த்திங்கன்னா கமிஷனர், இதில் COMM ஒரு எம் போடக்கூடாது, டபுள் எம் போடணும். அது மாதிரி டபுள் எஸ் வரணும், COMMISSIONER கமிஷனர். சரியா? அதுக்கடுத்தாப்புல ட்ரைனேஜ், ட்ரைனேஜின்னு படிப்போம் ஆனால் எழுதும்போது ட்ரைனேஜ்னு எழுதுகிற பசங்களும் இருக்கிறாங்க, டி போட்டு எழுதணும். அதுக்கடுத்தாப்புல மலேரியா டெங்கு இதெல்லாம் வந்து names of diseases, ஒரு ப்ராப்பர் நவுன் தான் வரும். இதனால் நம்ம என்ன செய்யணும், அது கேபிட்டல் லெட்டரில் எழுதணும், MD இந்த மாதிரியெல்லாம். அடுத்து ட்ரூலி, யுவர்ஸ் ட்ரூலி, யுவர்ஸ் யுவர்ஸ்கில் YOURS அவ்வளோதான், மேலே எந்த ஒரு அப்பாஸ்ட்ரஃபியோ கமாவோ வராது. ட்ரூலி TRULY TRUELY கிடையாது. நம்ம வழக்கமாக எழுதுறது ட்ரூக்கு TRUE தானே எழுதுவோம், அதையே ஞாபகத்தில் வச்சுட்டு எழுதும் பொழுது TRUELY எழுதுனா அது தப்பாக போயிடும். யுவர்ஸ் ட்ரூலின்னு எழுதி கீழே உங்களுடைய கமா போட்டுட்டு உங்களுடைய பெயர் எழுதிக்கலாம். அது கீழே அட்ரஸ் ஆன் த என்வலப் போட்டு ட்ரூ போட்டு நம்ம அந்த லெட்டரில் ட்ரூ யாருக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கிறோமோ அவங்களுடைய அந்த அட்ரஸையும் நம்ம எழுதி இதோட நம்ம முடிச்சுக்கலாம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது ஆங்கிலம் அறிவோம். வழங்கியவர் தூத்துக்குடி சி பிரபாவதி அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக யுக பாரதி வரிகளில் வித்யாசாகர் இசையில் மது பாலகிருஷ்ணன் குரலில் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு காய்கறிகள் கீரைகள் பழங்களுடைய விலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தக்காளி ஒரு கிலோ 27 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 50 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 42 ரூபாய்க்கும், புடலங்காய் 20 ரூபாய்க்கும், சுரக்காய் 12 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 14 ரூபாய்க்கும், தடியங்காய் 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 95 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 28 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 50 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 38 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 70 ரூபாய்க்கும்

அரமணி 30 ரூபாய்க்கும், கோவக்காய் 50 ரூபாய்க்கும், தேங்காய் 63 ரூபாய்க்கும், வாழைக்காய் 30 ரூபாய்க்கும், வாழைப்பூ 15 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், கீரைக்கட்டு 15 ரூபாய்க்கும், மல்லியிலை 45 ரூபாய்க்கும், புதினா 55 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 30 ரூபாய்க்கும், இஞ்சி 200 ரூபாய்க்கும், நார்த்தங்காய் 30 ரூபாய்க்கும், முள்ளங்கி 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 26 ரூபாய்க்கும், கேரட் 90 ரூபாய்க்கும், ரிங் பீன்ஸ் 100 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 34 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 44 ரூபாய்க்கும், குடமிளகாய் 65 ரூபாய்க்கும், பூண்டு 280 ரூபாய்க்கும், பட்டர் பீன்ஸ் 120 ரூபாய்க்கும், பச்சைப்பட்டாணி 180க்கும், சோயாபீன்ஸ் 120க்கும், சேம்பு 50க்கும், சீனிக்கிழங்கு 55க்கும், சேனக்கிழங்கு 42 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. வாழைப்பழங்களில் செவ்வாழைப்பழம் 100 ரூபாய்க்கும், ஏலக்கி 90 ரூபாய்க்கும், மட்டி 80 ரூபாய்க்கும், நேந்திர வாழைப்பழம், கற்பூரவள்ளி, கோழிக்கூடு, நாட்டு வாழைப்பழங்கள் 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. எலுமிச்சம்பழம் 60 ரூபாய்க்கும், ஆப்பிள் 260 ரூபாய்க்கும், அன்னாசி 70 ரூபாய்க்கும், சப்போட்டா 50 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 80 ரூபாய்க்கும், கிர்ணிப்பழம் 50 ரூபாய்க்கும், தர்பூசணி 30 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்களை பொறுத்த அளவில் அது எவ்வளவு விலைங்கிற எவ்வளவு விலை அப்படிங்கிறத விட அது தர ஆரோக்கியத்தையும் சத்துக்களையும் பார்க்கறது நல்லது. நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கார்த்திக் எம்சிஜஸ் வரிகள் குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு, என்ன இருந்தால் திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹர்ட்ஸின் ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பிரணி. நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு எந்தெந்த பகுதிகளெல்லாம் எந்தெந்த நேரம் வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால ஒரு சில பகுதிகளில் இன்றைக்கு மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரமசிங்கபுரம் மற்றும் ஆழ்வார்குறிச்சி துணை மின் நிலையங்களில் பராமரிப்பு பணி நடக்க இருக்கிறதுனால காலை 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் குறிப்பிட்ட சில பகுதிகள் பாபநாசம், டானா, விக்ரமசிங்கபுரம், காரையார், சேர்வலார் மற்றும் அடையகருங்குளம், ஆறுமுகப்பட்டி, கோட்டை விலைப்பட்டி, முதலியார்பட்டி, தாட்டன்பட்டி, கொண்டப்பையன்பட்டி, வடமலை, சமுத்திரம், பசுக்கிடைவிளை, சங்கரபாண்டியபுரம், கருத்தையாபுரம், அய்யனார்குளம், ஆழ்வார்குறிச்சி, கருத்தப்பிள்ளையூர், ஏபி நாடானூர், துப்பாக்குடி, கலித்தீத்தான்பட்டி, பொட்டல்புதூர், ஆம்பூர், பாப்பாங்குளம், சம்பன்குளம், செல்லப்பிள்ளையார்குளம் பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வள்ளியூர்லேயும் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால கூடங்குளம், இடிந்தகரை, இருக்கன்துறை, பொன்னார்குளம், விஜயாபதி, ஆவுடையாழ்புரம், தோமையர்புரம், சங்கநேரி, வைராவிக்கிணறு, தாமஸ் மண்டபம் பகுதியிலையும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சீதபற்பநல்லூர் உபமின் நிலையங்கள்லையும் இன்றைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்கிறதுனால காலை 9 மணி முதல் 2 மணி வரைக்கும் புதூர், சீதபற்பநல்லூர், உகந்தான்பட்டி, சுப்பிரமணியபுரம், சமத்துவபுரம், சிறுக்கன்குறிச்சி, காங்கேயன்குளம், வல்லவன்கோட்டை, வெள்ளாளங்குளம், முத்தன்குளம், மாறாந்தை, கள்ளத்திக்குளம், நாளான்குறிச்சி, கீழக்கரும்புலியூத்து பகுதிகளிலையும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் சுஜாதா குரலில் பம்மல்கே சம்பந்தம் பாடலை தொடர்ந்து தொடரலாம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு எங்கெல்லாம் மின் விநியோகம் இருக்காதுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். கடைநல்லூர் துணை மின் நிலையங்கள்லையும் மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்கிறதுனால, அதாவது நாரணாபுரம் துணை மின் நிலையத்தில் நடக்க இருக்கிறதுனால, தரணி நகர், வாசுதேவநல்லூர், சங்கனாப்பேரி, திருமலாபுரம், ராமநாதபுரம், கூடலூர், சங்குபுரம், கீழப்புதூர், நெல்கட்டும் சேவல், சுப்பிரமணியபுரம், உள்ளார், வெள்ளானைக்கோட்டை, மலையடிக்குறிச்சி மற்றும் தாரகாபுரம் பகுதியிலையும் மின் விநியோகம் காலை 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு மேலப்பாளையம், ரெட்டியார்பட்டி, புதிய பேருந்து நிலையம் துணை மின் நிலையத்திலையும் மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்கிறதுனால, மேலப்பாளையம், கொட்டிக்குளம், பஜார், அம்பை மெயின் ரோடு, சந்தை பகுதிகள், குலவணிகபுரம், மத்திய சிறைச்சாலை, மாசிலாமணி நகர், வீரமாணிக்கபுரம், நேதாஜி சாலை, ஹமிபுரம், மேலக்கருங்குளம், முன்னீர்பள்ளம், ஆரைக்குளம், அன்னை நகர், தருவை, ஓமநல்லூர், கண்டித்தான்குளம், ஈஸ்வர்யாபுரம், ஆஸ்பத்திரி ரோடு, தெற்கு பைபாஸ் ரோடு, குலவணிகபுரம், பஜார் திடல், சின்னா திடல், டவுன் ரோடு, அண்ணா வீதி, பஷீரப்பா தெரு, கணேசபுரம், செல்வகாதர் தெரு, உமர்புலவர் தெரு, ஆசாத் ரோடு, பிஎஸ்என் கல்லூரி, ரெட்டியார்பட்டி, டக்கரமாழ்புரம், கொங்கந்தான்பாறை, பொன்னாக்குடி, அடைமிதிப்பான்குளம், செங்குளம், புதுக்குளம், ஈட்டேரி மற்றும் தாமரைச்செல்வி, பெருமாள்புரம், பொதிகை நகர், அரசு ஊழியர் குடியிருப்பு, என்ஜிஓ காலனி, மகிழ்ச்சி நகர், திருநகர், திருமால் நகர், ராமச்சந்திரா கார்டன், ராமச்சந்திரா நகர், பரணி பார்க், அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் புதிய பேருந்து நிலையம் பகுதியிலையும் இன்றைக்கு மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் விநியோகம் இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கோங்க. பாடலை தொடர்ந்து விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அர்ப்பணிப்பு மற்றும் தொடர் முயற்சியின் மூலமே திறமைகள் மெருகேற்றப்பட்டு செம்மைப்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய பாரா தடகள வீரர்கள் மற்றும் ஜூடோ வீரர்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று கலந்து கொள்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான போதைப்பொருள் இல்லாத இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. திருச்சி சமயபுரம் அருகே ஆம்னி பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் ஒரு சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் சுற்றி பஞ்சோனா இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது வருவாய்த்துறையில் பயன்படுத்தக்கூடிய சில சொற்களையும் ஆவணங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பசலி ஆண்டு. நேற்று நாம் பேசும்பொழுது இந்த பசலி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வருவாய் ஆவணங்களில் பார்த்தீங்கன்னா, அதாவது தீர்வை செலுத்தக்கூடிய தீர்வு ரசீதுலாம் பார்த்தீங்கன்னா, பசலி என்ற ஒரு வார்த்தை அதில் இருக்கும். பசலி ஆண்டு அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த பசலி ஆண்டுனா என்ன, இந்த பசலினா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். பசலி என்ற ஒரு வார்த்தை, இது ஒரு அரபு சொல், பாரசீக மொழியிலிருந்து வந்த ஒரு அரபு சொல். இதுக்கு அறுவடை என்று பொருள். பசலி ஆண்டு என்ற வார்த்தைகளை வருவாய்த்துறை ஆவணங்களில் நாம் அதிகமாக காணலாம். தீர்வைகள் வசூலிக்கும் போது பசலி எண் என்று எழுதியிருப்பார்கள். பசலி எண் என்று எழுதப்பட்டிருக்கும் எண்ணுடன், அதாவது இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி வருவாயை கணக்கிடும்போது எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா, ஜூலை 1 முதல் டிசம்பர் 31 வரை ஒரு காலகட்டமாக இருந்தால் 590 அந்த பசலி நம்பருடன் கூட்டினால் நடப்பு ஆண்டு வரும். ஜனவரி 1 முதல் ஜூன் 30 வரை என்றால் 591 கூட்ட வேண்டும். அதாவது ஜூலை 1 முதல் டிசம்பர் 31 வரை 590 அப்படிங்கிறதை கூட்ட வேண்டும். அந்த ரசீதில் போட்டிருப்பாங்க இல்லையா தேதி, அது ஜூலை 1 டிசம்பர் 31 வரைக்கும் இருந்தால் 590 கூட்டினால் நடப்பு ஆண்டு வரும். ஜனவரி 1 முதல் ஜூன் 30 வரை என்றால் 591 கூட்ட வேண்டும், கூட்டினால் நடப்பு ஆண்டு இந்த 2026 அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு பசலி ஆண்டுன்னு சொல்லக்கூடியது அந்த தீர்வை ரசீதியில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆண்டுக்குடன் அந்த 591 கூட்டினால் நடப்பு ஆங்கில ஆண்டு வரும். உதாரணத்துக்கு பசலி எண் 1429 என்று எழுதப்பட்டிருந்தால் அது 2020 வருடத்திற்கான அடங்கல் விவரங்கள் ஆகும். பசலி எண் 1420 என்றால் அது 2011 ஆண்டிற்கான கணக்கு ஆகும். பசலி ஆண்டு என்பது ஜூலை 1 முதல் ஜூன் 30 தேதியுடன் முடிவடையும் ஆண்டாகும். அதாவது இந்த வருஷம் ஜூலை 1 தேதி முதல் அடுத்த வருஷம் ஜூன் 30 தேதியுடன் முடிவடையும் ஒரு ஆண்டாகும். இதுக்கு பேர் தான் பசலி ஆண்டு என்று நாம் அழைக்கிறோம். முகலாயர் ஆட்சி காலத்தில் அக்பர் அரசராக இருந்தபோது நிலவரியை பிரித்து பார்ப்பதற்கு பசலி ஆண்டு என்ற ஒரு கணக்கை ஏற்படுத்தினார். இது வட இந்தியாவில் மட்டுமே இருந்து வந்தது. பின்னர் ஆட்சிக்கு வந்த ஷாஜஹான் இந்த முறையை தென்னிந்தியாவிற்கும் ஏற்படுத்தினார். அப்போது பசலி ஆண்டு என்பது ஆடி மாதம் 1 தேதி முதல் தொடங்கி ஆனி மாதம் 30 தேதி முடிவதாக இருந்தது. பின்னர் வந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பசலி ஆண்டு ஜூலை 1 தேதி தொடங்கி ஜூன் 30 தேதி முடிவதாக ஏற்படுத்தினார்கள். இதைத்தான் வருவாய் ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ பசலி என்ன என்றால் நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஜமாபந்தி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அடிக்கடி நாம் கேட்கலாம். ஜமாபந்தி, ஜமாபந்தி வந்து வருவாய் நிலை ஆணையன் 12(1) வந்து ஜமாபந்தினா என்னன்னு சொல்கிறது. ஜமாபந்தியின் நோக்கம் கிராம பதிவேடுகளையும் தாலுகா பதிவேடுகளையும் விரிந்த வகையில் ஆழ்ந்து ஆய்ந்து பார்ப்பதாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது ஜமாபந்தியின் நோக்கமாகும். பயிரை ஆய்வு செய்வது, புறம்போக்கு நிலங்களை பார்வையிடுவது, ஆக்கிரமிப்புகளில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், நில ஒப்படைகள், நில உரிமையை விட்டுவிடுதல், நிலங்களை மாற்றுவது ஆகியவற்றை முடிவு செய்வது, வசூலிக்கப்பட்ட நில தீர்வைகள், தீர்வை தள்ளி கொடுப்பதற்கான கோரிக்கைகளை ஆராய்வது போன்ற நோக்கங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டதே ஜமாபந்தியாகும். ஜமாபந்தி என்ற சொல் உருதுமொழி சொல் ஆகும். ஜமாபந்தி என்ற அரபு சொல்லுக்கு தமிழில் வருவாய் தீர்வாயம் என்று பொருளாகும். ஒரு ஆண்டில் வருவாய்த்துறையில் நிலவரி மற்றும் கிராம கணக்குகளை பசலி ஆண்டு என்ற முறையில் பராமரித்து முடிக்கப்படுவதை ஆய்வு

0: செய்யும் ஒரு நடைமுறை ஜமாபந்தி அல்லது வருவாய் தீர்வாயம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் ஆண்டு என்பது ஜூலை மாதம் முதல் ஜூன் மாதம் முடிவுறுகிற ஆண்டு பசலி ஆண்டு எனப்படும், அதாவது வருவாய் ஆண்டு. இது போன்ற வருவாய் தீர்வாயம் அப்படிங்கிற ஜமாபந்தி ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரையும் நடைபெறும். ஜமாபந்தியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், ஊராட்சி தலைவர்கள், சில சூழ்நிலைகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் மற்றும் இதர வருவாய்த்துறை அலுவலர்கள் கலந்து கொள்வார்கள். இது நேரடியாக அந்த கிராமப்புறத்தில் சென்று அது நடக்கும். ஜமாபந்தியை நடத்துவதன் நோக்கம் கிராம கணக்குகளை முடித்துவிட்டு பொதுமக்களின் தேவைகளை அறிந்து அவர்களின் தேவைகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஜமாபந்தியோட நோக்கமே. ஜமாபந்தியின் போது அரசு அலுவலர்கள் மக்களை தேடி வருகை தருவதால் பொதுமக்கள் கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை நேரடியாக கொடுப்பது வழக்கம். உதாரணமாக சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள், ஏரி, குளம், கால்வாய், குட்டை ஆகிய நீர் ஆதாரங்களை செப்பனிடுவது, பராமரிப்பது குறித்த விண்ணப்பங்களை வருவாய் அலுவலர்கள் பொதுமக்களிடமிருந்து பெற்று அதற்கு உடனடி தீர்வு காணப்படும். இதுதான் ஜமாபந்தி. மற்ற சங்கதிகளை நாம் நாளை காலையில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி பங்கேற்றவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் திரு ஐ முருகேசன் அவர்களுக்கு. அவர்களுக்கு நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: நேரம் 8:14. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz. தொடர்வது வேதமும் நாதமும் உரை. வழங்குபவர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: அறம் நீதி இலக்கியங்களை அடுத்து தமிழில் தோன்றிய இலக்கியங்கள் காப்பிய இலக்கியங்கள். காப்பியம் என்பது இரு வகைப்படும். ஒன்று சிறு காப்பியம், மற்றொன்று பெருங்காப்பியம். இவ்விரு காப்பியங்களும் அளவினால் மாறுபடுமே அன்றி இவ்விரண்டினிற்கும் வேறு எவ்வித வேறுபாடுகளும் இராது. காப்பியங்களில் பேசப்படும் தலைவன் தலைவி என்னும் இருவரும் இணையில்லாதவராயிருந்தாலும் காப்பியத்தின் நோக்கம் அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் நான்கு பொருளை தருவதாய் ஐவக நில வர்ணனைகளும் அடிநிலை கதையோடு தொடர்புடைய பல கிளை கதைகளையும் கொண்டிருப்பதாய் நாடு, நகர், ஆறு, மலை என்னும் இயற்கை பொருள்களை சிறப்பிப்பதாய் அமைந்திருத்தலே காப்பியங்கள் ஆகும். தமிழ் மொழியில் காப்பியங்களை ஐம்பெரும் காப்பியம், ஐம்சிறுங்காப்பியம் என்று பகுத்துள்ளனர். ஐம்பெருங்காப்பியங்கள் என்பன சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்னும் ஐந்தாகும். இவ்வைந்து நூல்களில் வளையாபதியும் குண்டலகேசியும் வழக்கில் இல்லை. ஐம்சிறுங்காப்பியங்கள் என்பன சூளாமணி, நீலகேசி, உதயகுமார காவியம், யசோதா காவியம், நாககுமார காவியம் என்னும் ஐந்து. இவ்வைந்தில் நாககுமார காவியம் முழுமையாக கிடைக்கவில்லை. இவ்விரு காப்பியங்களில் நடனம் எவ்வாறெல்லாம் புலவர்களால் பேசப்படுகிறது என்பதை ஐம்பெருங்காப்பியங்களில் சிலப்பதிகாரத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. சிலப்பதிகாரம் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட முதல் காப்பியம். எழுதியவர் இளங்கோவடிகள். இக்காப்பியத்தினிற்கு முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்னும் சிறப்பு பெயர்களும் உண்டு. இக்காப்பியம் 30 காதைகளை கொண்டுள்ளது. சிலப்பதிகாரம் கோவலன், கண்ணகி, மாதவி என்னும் மூன்று பாத்திரங்களை கொண்டு அமைக்கப்பட்ட கதையில் பண்டைய தமிழர் இசை, நடனம், மக்கள் வாழ்வியல் போன்ற பல செய்திகளை விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னன் மரபை சார்ந்தவர். சிலம்பினுள் பண்டைய தமிழர்தம் நடனக்கலையும் இசைக்கலையும் மிக தெளிவாக எடுத்தோதியுள்ளார். இளங்கோவடிகள் சொல்லி சென்ற நடன இசை பகுதிகளுக்கு அரும்பத உரை ஆசிரியரும் அடியார்க்கு நல்லாரும் மிகச்சிறந்த உரை பகுதிகளை தந்துள்ளார். சிலப்பதிகாரம் தமிழர் நடன இசைக்கலையின் பெருமையை பேசிய முதல் நூல் மட்டுமன்று முழுமையான நூலும் ஆகும். சிலப்பதிகாரத்தில் அரங்கேற்று காதையில் இளங்கோவடிகள் பல நடன செய்திகளை முறைப்பட கூறியுள்ளார். நடனத்தினை கற்று முறையாக அரங்கேற்றுவதற்கு ஒரு நடன பெண் எவைகளையெல்லாம் பெற்றிருக்க வேண்டும் என்பதை சிலப்பதிகாரம் கூறுகிறது. ஆடல், பாடல், அழகு இம்மூன்றிலும் சிறந்தவளாய் இம்மூன்றில் ஒன்று கூட குறையாதிருக்க வேண்டும். 5 வயது முடிந்த பின் கற்கத் தொடங்கி 7 ஆண்டுகள் இடைவிடாது முறையாக கற்று 12 வயதில் அரங்கேற்றத்தினை மன்னன் முன் செய்தல் வேண்டும். இதனை ஆடலும் பாடலும் அழகும் என்று இக்கூறிய மூன்றில் ஒன்று குறைவுபடாமல் 7 ஆண்டு இயற்றி ஓர் ஈர் 6 ஆண்டில் சூழ் கழல் மன்னர்க்கு காட்டல் வேண்டி என்ற செயல்பகுதியில் விளக்கி கூறியுள்ளார். நடனமாக எவைகளை கற்க வேண்டும் என்னும் வினாவினுக்கு வேந்தன் அவையில் செய்யும் கூத்தினையும் பொதுமக்கள் முன் ஆட வேண்டிய கூத்தினையும் அவைகளின் இலக்கணங்களையும் கற்றிருக்க வேண்டும். இதை இருவகை கூத்தின் இலக்கணம் அறிந்து பலவகை கூத்தும் விளக்கினிலும் புணர்ந்து என்னும் வரிகளின் மூலம் விளக்கியுள்ளார். மேலும் ஆடுவதற்குரிய நடனங்கள் என 11 விதமான ஆடல்களையும்

0: பல வகை கூத்தினையும் அறிந்து எதனை எங்கு எவ்வாறு செய்ய வேண்டும் என்னும் முறைகளையும் அறிந்து ஆடலுக்குரிய பாட்டினையும் உரிய தாளத்தினையும் அறிந்து நடனத்தினை செய்ய வேண்டும் என்கிறார். இதனை சிலம்பு கூறுகிறது, 11 ஆடலும் பாட்டும் கொட்டும் விதிமான் கொள்கையின் விளங்க அறிந்தாங்கு ஆடலும் பாடலும் பாணியும் தூக்கும் கூடிய நெறியினை கொளுத்தும் காலை என்கிறார். இதனை மனதில் கொண்டு பரதநாட்டியத்தில் பதவர்ணங்கள் இயற்றப்பட்டுள்ளன. தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் உரை வழங்கியவர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள். அவர்களுக்கு நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் வெற்றி கொடிகட்டு திரைப்படத்தில் இருந்து அனுராதா ஸ்ரீராம் குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது.

ஒரு சின்ன பையன் கையில் இருந்த அந்த நூல்கண்டில் முடிச்சு விழுது. அதை அவுத்து அவுத்து பார்க்க அவுக்கவே முடியல, அவனுக்கு கோவம் தான் வருது. அதை பக்கத்தில் இருந்து பார்த்துட்டே இருந்த அவங்களோட தாத்தா சொல்கிறார், தம்பி நீ இருக்கமா இழுக்காத, இழுக்க இழுக்க இன்னும் இருக தான் செய்யும், மெதுவாக பாரு, ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஒரு தொடக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க, அந்த அதை வந்து அந்த பையன் அதுக்கப்புறம் பொறுமையாக பார்க்க ஆரம்பிக்கிறான், முடிச்சு அவுக்க ஆரம்பிக்கிறான், ரொம்ப ஈஸியாக அவுத்துடுறான். எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்குது, பொறுமையாக தேயணும் அப்படின்னா. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 8:31.
4: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
5: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே. அரண்மனைக்கு வெளியே ஒரே சத்தமாக இருக்கிறது.
4: அது வேறொன்றுமில்லை மன்னா, மக்கள் ஊர்வலம் செல்கிறார்கள்.
5: ஊர்வலம் செல்கிறார்களா? ஒருவேளை கடந்த வாரம் நான் கயிற்று மீது நடந்து சாதனை புரிந்தேனே, அதனை பாராட்டி என்னை புகழ்ந்து வாழ்த்தியபடி மக்கள் ஊர்வலம் செல்கிறார்களோ?
4: ரொம்ப முக்கியம், நினைப்பு தான் பிழைப்பை கெடுக்கிறது.
5: என்ன கூறினீர்?
4: இல்லை மன்னா, தாங்கள் ஆசைப்பட்டு விட்டீர்கள். வேண்டுமென்றால் அப்படி ஒரு ஊர்வலத்தை ஏற்பாடு செய்து விடுவோம்.
5: அப்படியே நில், என்னை பாராட்டி ஊர்வலம் செல்லவில்லையா?
4: உலக தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. அதை வலியுறுத்தும் விதமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் பதாதைகளை கையில் பிடித்தபடி ஊர்வலம் செல்கிறார்கள் மக்கள்.
5: குழந்தைகளுக்கு தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுப்பது என்பது காலம் காலமாக தொண்டு தொட்டு இருந்து வரும் பழக்க வழக்கம் தானே. இதற்கு ஏன் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும்?
4: மன்னா, தாங்கள் கோரியது உண்மைதான். உலகில் கலப்படம் இல்லாததென்றால் அது தாய்ப்பாலும் தாய்ப்பாசமும் தான். தாய்ப்பால் குழந்தைக்கு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தரும். தாய்ப்பால் குழந்தையின் புத்தி கூர்மையை உயர்த்துகிறது. தாய்ப்பால் கொடுப்பதால் தாய்க்கும் குழந்தைக்கும் இடையில் நல்ல பாசப்பிணைப்பு ஏற்படுகிறது. மேலும் தாய்ப்பாலில் குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு தேவையான கொழுப்பு அமிலங்களும் உள்ளன.
5: ஒரு பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் என்பது ஒரு முழுமையான ஊட்டச்சத்து உணவு. அதை முறைப்படி வழங்க வேண்டும் என்பது தாய்மார்களுக்கு தெரியும். தாய்மார்களுக்கு தெரியும் போது எதற்காக இப்படி ஒரு விழிப்புணர்வை கடைபிடிக்க வேண்டும் என்றுதானே கேட்கிறேன்.
4: தற்போதைய கால மாற்றத்தில் தாய்ப்பால் வழங்க வேண்டும் என்பதை தாய்மார்களுக்கு வலியுறுத்த வேண்டியுள்ளது. தாமதமான திருமணங்களும் பெண்கள் வேலைக்கு செல்வதும் அதிகரித்திருப்பதும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தருவதில் பிரச்சனை ஏற்படுத்துகிறது என்கின்றனர் மருத்துவர்கள். மன்னா, முறையாக தாய்ப்பால் வழங்குவதன் மூலம் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் மரணங்களை வெகுவாக குறைக்கலாம் என்கிறார்கள் அவர்கள்.
5: ஓஹோ, இவற்றையெல்லாம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் கடைபிடிக்கப்படுகிறது. அப்படித்தானே? எப்படி கண்டுபிடித்தேன் பார்த்தீரா மந்திரியாரே?
4: கதை காரணத்தை கூறியது நான், கண்டுபிடித்தது மன்னரா. சரிதான். என்ன மன்னா, ஏதோ எழுதி கொண்டிருக்கிறீர்கள்?
5: அது வேறொன்றுமில்லை மந்திரியாரே, நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை நீர் செய்யலாம் என்று கூறினீர் அல்லவா, அதற்காகத்தான் எழுதி கொண்டிருக்கிறேன்.
4: மன்னர் ஆசைப்பட்ட விஷயத்தை நான் செய்கிறேன் என்று கூறினேனா?
5: அதற்குள் மறந்து விட்டீரா? என்னை மக்கள் பாராட்டியபடி புகழ்ந்து வாழ்த்தியபடி ஊர்வலம் செல்ல ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறினீரே. அவர்கள் என்னை பற்றி புகழ்ந்து 4 வாசகங்களை எழுதிய பதாகைகளை கையில் பிடித்தபடி செல்ல வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் என்னை புகழ்ந்து நானே இங்கு சில வாசகங்களை எழுதி கொண்டிருக்கிறேன்.
4: என்ன?

நேரம் 8:39. எந்த ஒரு பறவையும் கிளைகளை நம்பி மரத்தில் உட்கார்றதில்ல, தங்களோட சிறகுகளை நம்பி தான் கிளைகளில் அமருது. அதனால உங்களை நீங்கள் நம்புங்க.

0: அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உங்கள் கல்வி உங்களுக்கு உதவிய தருணம் என்ன அப்படிங்கிற தலைப்பில் தான் நீங்கள் பேச இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 9:02 அழைக்கலாம். 0462-21-312 மற்றும் 2561-3333 என்ற எண்களில். நேரம் 8:50.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
2: ஊருக்கு வெளியில அமைதியான ஒரு இடம், அங்கே ஒரு ஆசிரமம், அங்கே ஒரு சாமியார். அவர் தினமும் நல்ல போதனைகள்லாம் செய்வார். பல பேர் போய் அங்கேயே சில நாள் தங்கியிருந்து அவர் சொல்கிற அறிவுரைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு வர்றது வழக்கம். ஒரு தடவை அவரை பார்த்துட்டு போகிறதுக்காக 3 வெளியூர் தம்பதிகள் வந்தாங்களாம். அந்த மடத்துலேயே சாப்பிட்டுக்கிட்டு தங்கியிருந்து அவங்களுடைய போதனைகளை கேட்டுக்கிட்டு போகணுங்கிறது அவங்க நோக்கம். காலையில் குளிச்சுட்டு பூஜையில் உட்காந்தார் அந்த சுவாமி. இவங்களும் குளிச்சுட்டு அந்த பூஜையை பார்க்குறதுக்காக அவர் முன்னாடி வந்து உட்காந்தாங்க. பூஜை ஆரம்பமாச்சு. சம்பிரதாயப்படி அது ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு நல்ல பசி இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை எப்படி வெளியில் காட்டிக்கிறது? பேசாமல் இருந்தாங்க. அந்த சுவாமி பூஜையை முடித்தார். அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தார். பேச்சு அருமையாக தான் இருந்தது, அமிர்தமாக தான் இருந்தது. இருந்தாலும் இவங்களுக்கு இருக்கிற வயிற்று பசி அதை சரியாக கவனிக்க விடலை. அந்த சுவாமியே இதை கவனித்ததாக தெரியல. இவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், உள்ளே சாப்பாடு தயாராகிட்டு இருக்கும் போல் இருக்குது, இந்த பேச்சு முடிஞ்சது நம்மளை உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடுவாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் சுவாமி இதை பற்றி எதுவுமே பேசலை, கண்டுக்கல. ஒரு அம்மாவால் அதுக்கு மேலே சும்மா இருக்க முடியுமா? முடியல. சாப்பாட்டை கவனிக்கலாமா அப்படின்னு சொல்லி மெதுவாக ஆரம்பித்தாங்க. ஓ, கவனிக்கலாமே அப்படின்னு உள்ளே அழைச்சிட்டு போனார் சுவாமி. இவங்க ரொம்ப அவசரமாக எழுந்திருச்சு உள்ளே ஓடினாங்க. அங்கே ஒரு மேஜை மேலே ஒரு கிண்ணம் மூடி இருந்தது. ஓ, இதுதான் சாப்பாட்டு மேஜை போல இருக்குது, இங்கே சாப்பாடு வந்துடும் அப்படின்னு நினச்சாங்க. உடனே போய் சுற்றி உட்காந்துக்கிட்டாங்க. சுவாமி அந்த கிண்ணத்தை எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுத்தார். அவங்க அதை வாங்கி மூடியை திறந்து பார்க்குறாங்க. உள்ளே ஒரு சாவி இருக்குது. ஓ, சரிதான், இது சமையலறை சாவி போல இருக்கு, அங்கே போய் அதை திறந்து சாப்பாட்டை நாமே எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு நினச்சாங்க. சாவி இருக்கு இல்லையா, வாங்க பூட்டு நிறையா காட்டுறேன் அப்படின்னு சுவாமி அவங்கள அழைச்சிட்டு போனார், காட்டினார். இவங்க அந்த அறையை ரொம்ப அவலோடு திறந்தாங்க. உள்ளே பார்த்தா அங்கே அரிசி, பருப்பு, விதவிதமான காய்கறி எல்லாம் இருக்குது. சமையலுக்கு வேண்டிய மிளகாய், எண்ணெய், பால், தயிர், நெய் இப்படி எல்லாமே இருக்குது. அடுப்பு, விறகு, நெருப்பு போட்டி அது கூட அங்கே இருக்குது. சாப்பாடு தயாராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு போனால் இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி அதை பார்த்ததும் ரொம்ப சோர்ந்து போட்டாங்க அவங்க. சுவாமி, என்ன இது, சாப்பாடு இல்லையா அப்படின்னாங்க. அதுதான் சாப்பாட்டுக்கு வேண்டிய எல்லாம் இங்கே இருக்குதே, அடுப்பு மூட்டி நீங்கள் தான் அவங்கவுங்க ருசிக்கு தகுந்த மாதிரி சமைச்சுக்கணும். இந்த சன்னியாசிக்கு எப்படி சமைக்க தெரியும் அப்படின்னு கேட்டார் சுவாமி. சாப்பாடு தயாராக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு நானும் எதிர்பார்த்தேன். இதுவரைக்கும் நான் எவ்வளவோ தத்துவம்லாம் எடுத்து சொன்னேன், எல்லாத்தையும் விட இது தான் அனுபவபூர்வமான தத்துவம். ஆண்டவன் வந்து நமக்கு நல்ல மனசை கொடுத்துருக்கிறான், நல்ல வாய்ப்புகளையும் தந்திருக்கிறான், அதையெல்லாம் பயன்படுத்திக்கக்கூடிய மூளையையும் சிந்தனையையும் கொடுத்துருக்கிறான். அதனால் அடுப்பை தான் நீங்கள் மூட்டணும், அடுப்பை வந்து நீங்கள் தான் மூட்டணும், உங்களுக்கு உகந்ததை நீங்கள் தான் சமைச்சு ருசித்து அனுபவிக்கணும், ஆண்டவனே அதை செஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டான் அப்படின்னாரான் அந்த சுவாமி. நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல பலன்களை பெறத்துக்கு நாம் தான் முயற்சி பண்ணணும், அதுக்குரிய சூழ்நிலையை தான் ஆண்டவன் கொடுப்பானே தவிர அதை விளக்கிறதுக்காக தான் அந்த சுவாமி அப்படி செஞ்சு காட்டியிருக்கிறார். இது ஒரு பெரியவர் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த 3 தம்பதிகளும் தெளிவடைஞ்சுட்டாங்களாம். நாம் தெளிவடைகிறது எப்போங்கிறது தான் தெரியல அப்படின்னு பல பேர் இதை கேட்டுட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கதையை நம்முடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். அந்த நண்பர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார், ஆனால் நான் அதை விட ஒருபடி மேலே சார், எனக்கெல்லாம் அரிசி பருப்பு இருக்கிற ரூம் எதுன்னு கையை காட்டி

0: போதும். உடனே கிண்ணத்துலேருந்து சாவி எடுத்து கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை எனக்கு. அப்புறம் எப்படி ரூமை திறந்துருவீங்க அப்படின்னு கேட்டேன். பூட்டை உடச்சி திறந்துருவேன், அதுதான் எனக்கு பழக்கம் அப்படிங்கிறார்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேரம் 8:55. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸோடு. ஒலிக்கிருக்கக்கூடிய பாடல் தேவதையை கண்டேன் திரைப்படத்தில் இருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: 9 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இளைய தலைமுறையினரின் அறிவாற்றல், சமூக நலன் போன்றவை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் போதுதான் அர்த்தமுள்ளதாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். அர்ப்பணிப்பு மற்றும் தொடர் முயற்சியின் மூலமே திறமைகள் மெருகேற்றப்பட்டு செம்மைப்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய பாரா தடகள வீரர்கள் மற்றும் ஜூடோ வீரர்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று கலந்து கொள்கிறார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நபீன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. அண்மையில் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை தில்லி மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில உங்கள் கல்வி உங்களுக்கு உதவி தரணும் எது அப்படிங்கிற தலைப்புல தான் பேசியிருக்கிறோம். கையில் கிடைச்ச அந்த சர்டிஃபிகேட் தான் நம்மளோட வாழ்க்கையா, இல்லை வாழ்க்கை தடுமாறிய ஒரு நொடியில் நமக்கு கை கொடுத்த அந்த நினைவு தான் கல்வியா? உதாரணமாக சொல்கிறேன், பார்த்துங்க, ஒரு வயசான தந்தை வந்து ஒரு பேங்க்கில் போய் ஒரு ஃபார்ம் கொடுக்காங்க, அதை ஃபில் பண்ண தெரியாமல் கையில் வச்சுட்டே இருக்காரு. அப்போது அந்த கூடவே கூட்டிகிட்டு போன அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாட்ட அந்த படிவத்தை வாங்கி, அப்பா தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அழகாக நிரப்பி கொடுக்கா. இதை பார்த்தவொடனே அப்பாவுக்கு சிரிப்பு வருது. அந்த நொடி உனக்கு ஒன்று நான் படிக்க வச்சதுக்கான பலன் கிடச்சிட்டு அப்படின்னு அவருக்குள்ளே சொல்லிக்கிறாரு. அந்த ஒரு நொடி அவளுக்கு பட்டம் அவ பெருசாக தெரியல, அப்பாவோட அந்த பெருமை தான் ஒரு பெரிய பட்டமாக தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா உங்கள் கல்வி யாரோட வாழ்க்கையை வெளிச்சம் ஏற்றுது? நீங்கள் கற்ற கல்வி உங்களுக்கு உதவிய அந்த மறக்க முடியாத தருணம் எது? புத்தகங்கள் மூடப்பட்ட பிறகு தான் கல்வியோட உண்மையான அர்த்தம் வாழ்க்கையில் திறக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் கல்வி உங்களுக்கு வழிகாட்டிய நின்ற அந்த தருணம் எது? உங்களை மட்டும் இல்லை மற்றவர்களோட வாழ்க்கையை மாற்றிய அந்த அனுபவம் எது அப்படின்னு தான் நீங்கள் இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு அழைக்கலாம். 0942561132 மற்றும் 2561133 என்ற எண்களை நிகழ்ச்சியில் உங்களோடு நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா. நீங்கள் இணையக்கூடிய முதல் அன்பு உள்ளம் யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே.கே. தாமஸ் பேசுறேன்.
0: ரொம்ப நாள் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
1: ரொம்ப நல்ல சந்தோஷம் மேடம்.
0: சொல்லுங்க.
1: நீங்க தான் நல்ல நல்ல நீங்க சுட்டி ஜோனா மட்டும் கிடையாது, குட்டி கதை ஜோனா கூட சொல்லலாம்.
0: சொல்லுங்க சார்.
1: ஆமா, அந்த அளவுக்கு நல்ல கதைகள்ல கண்ணீர்லாம் வர வச்சிடுறீங்க. சில நேரம் அன்பின் வரிகள்ல சொல்ற கதை
0: அப்படிங்களா சார்? நன்றி சார்.
1: மகிழ்ச்சி.
0: நன்றி, நன்றி.
1: அது ஜோனா அவர்களுக்கு நேர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி ஐயா, நன்றி.
1: படித்த கல்வி உதவிய தருணம் இருக்கு பாத்தீங்களா? நான் வந்து சிறு வயதுல வந்து ஆசிரியர் பணி அல்லது மருத்துவ பணி தான் செய்யணும்னு இருந்தேன். நாங்க படிக்கும் போதெல்லாம் அந்த 6 பாடம் உண்டு, கணக்கு விருப்ப பாடம் ஒண்ணு உண்டு பாத்துக்கோங்க. நான் கணிதம் எடுத்திருந்தேன், ஆங்கிலமும் எனக்கு நல்ல ஓரளவு வரும். ஆங்கிலத்திலையும் கணக்கிலையும் நான் புனித நல்ல ஒரு பரிச்சயமானதுனால அதே நல்லா படிச்சு வச்சிருந்தேன்னு வைங்களேன். துரதிருஷ்டமா எனக்கு தொடர்ந்து படிக்க வைக்க முடியல. நாங்க படிக்கும் போதெல்லாம் PUC அந்த மாதிரிலாம் உண்டு, படிக்க முடியல. நான் வீட்டுல இருந்தே தனி பயிற்சியாளரா கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேல ஆங்கிலத்தையும் கணிதத்தையும் 10th வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த படித்த கல்விதான் என்னுடைய வாழ்வாதாரத்தையும் என்னுடைய பொருளாதாரத்தையும் நிலைநிறுத்திருக்குன்னு நேரத்துல சொல்றேன். மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி, எழுத வாசிக்க, ஆங்கில இலக்கணம், கணிதம் போன்ற இடத்துல நான் நல்ல புலமையும் அவர்களுக்கு ஆக்கி இருக்கேன். அதுல ரொம்ப ஒரு சந்தோஷம் இருக்கு, எனக்கு மன திருப்தி இருக்கு. அதனால படித்த கல்வி என்னைக்குமே வீணாகாது, யாருக்குமே வீணாகாது. அது தொட்டனைத்தோறும் மணற்கேணி மாந்தற்குத்தான் தோண்ட தோண்ட அது ஊறிக்கிட்டே இருக்கும் என்னுடைய கருத்து.
0: அருமை, அருமை, அருமை.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. நீங்க எங்களுக்கும் நம்மளோட எஃப்எம்லயும் நீங்க பேசுறது எங்களுக்கு மகிழ்ச்சி. நீங்கள் செய்யக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார், எங்க இருந்து? வணக்கம். யார் எங்க இருந்து?
2: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
2: வணக்கம். சங்கரநாயில் இருந்து போட்டிருக்கேன்.
0: போட்டிப்பன் சார், சொல்லுங்க.
2: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும்.
2: எல்லாரும் கேட்டதா?
0: சரி.
2: நம்ம கெட்ட கல்வி நமக்கு என்னைக்குமே உறுதுணையா தான் இருக்கும். அது வந்து எப்படின்னா, இப்ப வந்து நான் வந்து பால்டெக்னிக் படிக்கும்போது 10th முடிச்சுட்டு 12th 11th டிஸ்கண்டினியூ ஆகி நேராக காலேஜுக்கு போயிட்டேன். அது வந்து என்னன்னா, இப்போ வந்து TNPSC அப்போ வந்து எக்ஸாம் எழுதும்போது நீங்க +2 முடிக்கல, அதனால நீங்க எழுத முடியாது அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருந்தது. அதனால அதுக்கடுத்து இப்போ வரக்கூடிய தலைமுறைகள் எல்லாமே +2 முடிச்சு டிகிரிக்கு போனாத்தான் எந்த வகையிலும் ஒரு சிக்கல் இல்லாம இருக்கும். அதனால உயர்கல்வி படிக்கும் போது நமக்கு இந்த சிக்கல் இல்லாம இருக்கிறதுக்கு நாம +2 +1 +2 முடிச்சு போகணுமா? நன்றி,
0: நன்றி, நன்றி. அருமை, அருமை, அருமை. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 9:15 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் கல்வி உங்களுக்கு உதவிய தரணும் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசியிருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேரம் வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
2: திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன்.
1: நலமா இருக்கீங்களா?
2: நலமே இருக்கு, நலமே மலர வாழ்த்துக்கள் சொல்றீங்க.
1: நன்றி நன்றி நன்றி.
2: நீங்கள் கற்ற கல்வி உங்களுக்காக பிறருக்கு பயனடைந்த தருணம் எது? நான் தலைப்பு.
1: ஆமாம்
2: ஆமாம், விதவா போயிட்டு இருந்தேங்க, போயிட்டு இருந்தேங்க, கூட்டமா இருந்ததுங்க. அப்புறம் எல்லாரும் இன்னும் நிலத்திட்டா பேர் வேண்டாங்க, நிலத்திட்டத்துக்காக வந்து படிவம் பாரம் அதை கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஒரு பாட்டி அப்ப பாத்துங்க, ஒரு பாட்டி வயசான வந்து ஓரமா உட்காந்து பாரத்துக்கு எழுதிச்சா ஒரே சோகமா இருந்ததுங்க. போய் என்னன்னு கேட்டுங்க, இந்த மாதிரி பாறை எழுதி கொடுக்க யாருமே இல்லை, எல்லாம் அவங்கவுங்க வேலைத்தான் பாக்குறாங்க கொண்டாங்க அப்படின்னு வந்து எழுதி கொடுத்துங்க. நீங்க அவள் நெகிழ்ச்சியா ஆயிப்போச்சு.
1: மிகப்பெரிய
2: வங்கியில பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு எழுதுப்ப தெரியும், அந்த அவங்கவுங்க மூலமா பட்டிருப்பாங்க. சில பேர் வந்து எழுதி கொடுப்பாங்க, சில பேர் ஆக இருப்பாங்க. என்னுடைய வேண்டுகோளுங்க, யாராச்சும் கேட்டாண்டு உதவி பண்ணுங்கன்னு சொல்றது அந்த வேண்டுகோளை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: அருமை அருமை. அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம்,
3: நிகழ்ச்சி இருக்கு. இனிய காலை வணக்கம் கூறுவது தேனி மாவட்டம் சின்ன சசிகலாப்பா.
1: நல்லா இருக்கீங்களாமா?
3: நல்லா இருக்கும்பா. உங்க நல்ல விசாரிப்புக்கே வந்து 10 மார்க் சேர்த்து
1: கொடுக்கலாம்ப்பா.
3: இந்த வாழ்க்கையில வந்து நான் ஒவ்வொரு நொடியும் அனுபவிக்கின்ற இந்த உயர்வுக்கு நான் பெற்ற கல்விதான்ப்பா காரணம். ஏன்னா நான் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவள் தான்ப்பா. அப்படி ஒண்ணு வசதி வாய்ப்பு எல்லாம் இல்ல. நான் கிடைச்ச ஒரே வாய்ப்பு படிக்கக்கூடிய சலுகை எங்க வீட்டுல கொடுத்ததுனாலதே, படிப்பதற்கு ஊக்குவித்ததுனாலதே. அதனால கல்வி கிடைச்சதுனால எங்க வீட்டுல சப்போர்ட்னால நான் வந்து உயர்ந்த நிலைக்கு போயிருக்கேன். அதாவது தகுதி வாய்ந்த ஒரு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றிருக்கேன். காரணம் என்னன்னா, இது சின்ன வயசுலயே வேலைக்கு போயிட்டேன். அந்த வேலைக்கு போன பின்னாடி கிடைத்த பண்புகளினால என்னோட படித்த பிள்ளைகளுக்கு இந்த கல்வி அறிவு கொடுத்திருக்கேன். என்னுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு தூண்டுகோளாக, உயர்வுக்கு ஒரு தூண்டுகோளாக இருந்துச்சிருப்பா. இந்த சமூகத்துல வந்து நான் உயர்ந்த நிலைக்கு காரணம் நான் பெற்ற கல்விதான் இருப்பா. கல்வி இல்லா போட்டா நான் காணாம போயிருப்பேன்ப்பா.
1: கண்டிப்பா,
3: வாய்ப்புக்கு நன்றி.
1: அருமை அருமை அருமை. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கீங்க, யார் எங்க?
4: வணக்கம் வணக்கம் மேடம், மும்பைல இருந்து நடராஜன் பேசுறேன்
1: மேடம். நடராஜன் சார், ரொம்ப நாள் ஆச்சு பேசி. சொல்லுங்க.
4: இருக்கேன் மேடம், இருக்கேன். சரியமா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க
4: மேடம். நான் கட்ட கல்வி தாங்க எனக்கு வந்து, இந்த நான் வந்து மும்பைல வந்து பிஆர்சி, அதாவது ஒரு பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ல வந்து வேலை கிடைச்சு. அதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு சின்ன ஒரு டைப்பிஸ்டா தான் சேர்ந்தேன் மேடம், 150 ரூபா வேலைக்கு. 1980 வந்து மும்பைக்கு வந்த புதுல எங்க பெரியமாவோட சப்போர்ட்ல தான் வந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் படிப்படியா உயர்ந்து, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுதி, இப்ப நான் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து மின்னு ஃபேமிலி பேரம்பத்தி எடுத்து நல்ல ஒரு இது இதுல இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த கல்வி தான். இப்ப வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து நான் நல்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டியோட மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு காரணம் இந்த கல்வி தான் நான் நினைக்கிறேன் மேடம்.
1: கண்டிப்பா, நிச்சயமா நிச்சயமா. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. அன்பு திரைப்படத்திலிருந்து

0: நேரம் 9:23. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சி. ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில் உங்கள் கல்வி உங்களுக்கு உதவிய தருணம் எது அப்படின்னா கேட்கும் நிகழ்ச்சி. இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார், எங்கிருந்து வணக்கம்?
1: கலைமகள் விழிகளில் கவிமிகு ஒலியாய் கலந்து நிற்பதன் காட்சி பண்பலை 102.6 பல குட்டி கதைகளின் தொகுப்பே அதற்கு சாட்சியம்மா.
0: நன்றி ஐயா, நன்றி.
1: அதாவது நான் படிப்பு கம்மி தான், காமராஜரை விடக்கும் ரொம்ப கம்மியாக தான் படிச்சிருக்கேன் சொல்ல போனா. ஆனால் சித்தமுடன் எதையும் கற்கும் தீவிர ஆசை கொண்டு நித்தம் நித்தம் வாசக சாலை சென்று வித்தக நூல்கள் அனைத்தும் விரும்பி படித்ததுனால தான் இன்னைக்கு நான் எனக்கு கை கொடுக்குது பல விஷயங்கள்ல. எனக்கு ஒரு சென்டிமெண்ட் கை கொடுக்குதுன்னா வானொலியில பேசுறேன்னா அதுதான்மா இந்த தமிழ்.
0: கண்டிப்பா.
1: உதாரணத்துக்கு ஒரு கதைகளை நான் படிக்கும்போது கடைசியில ஒரு கதையில முடிக்கிறாரு, கண்ணீர் அது மனசின் அசுத்தம் பட்ட தண்ணீர். உண்மைதானம்மா?
0: கண்டிப்பா.
1: வாய்ப்புக்கு நன்றிமா.
0: அருமை அருமை அருமை. நீங்கள் செய்யக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார், எங்கிருந்து வணக்கம்? வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: மஞ்சநீர் காயில இருந்து சிங்காரவேல் பேசுறேம்மா.
0: நலமா இருக்கீங்களா ஐயா?
2: நலமா இருக்கீங்களா அம்மா? சோனாமாவுக்கு காலை வணக்கம்.
0: காலை

0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: ஏம்மா, நான் வந்து குடும்ப சூழ்நிலை படிக்க நாலாம் கிளாஸோட அரை படிப்போட ஓடிட்டேன் மெட்ராஸுக்கு. கேக்காமா?
0: கேக்குது, கேக்குது, தெளிவா கேக்குது.
1: அதுக்கப்புறம் அங்க போய் அப்படியே அப்படியே ரெண்டு ஒரு வருஷம் அப்படியே கடைஞ்சல வேலை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஆல் இண்டியா ரேடியோவில் அந்த பல நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு அப்படியே இன்னும் வரைக்கும் அந்த பள்ளிக்கூடத்துல படித்த பாடம் இன்னும் எத்தனை ஆண்டுகள், 54 ஆண்டுகள் ஆகிட்டு இன்னும் அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டே உங்களுக்கு எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. கடிதம் எல்லா விதமான இதுகளும் எழுதி என்னுடைய அறிவை வளர்த்து பள்ளிக்கூடம் என்றது என்றால் எனக்கு ஆல் இந்தியா ரேடியோ என்ற பள்ளிக்கூடம் தான். வாய்ப்புக்கு நன்றி.
0: அருமை அருமை அருமை. நன்றி ஐயா, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார் எங்கிருந்தா உங்களுடைய இனிப்பு வந்து கட்டாயிடுச்சு. நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. என்ன திரைப்படம்னு கேட்டீங்க அப்படின்னா, நினைவிருக்கும் வரை திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: நேரம் 9:32. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. நீங்கள் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உங்கள் கல்வி உங்களுக்கு உதய தருணம் எது அப்படின்னா கேட்டுக்கோ. நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார் இங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியவளம் டாக்டர் எம்ஏ இளம். காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா?
2: நலமா
1: இருக்கும். சொல்லுங்க.
2: நான் ஊட்டியில் படிக்கிறக்குமா வழக்கறிஞராகி அப்புறம் நீதிபதி ஆகணுங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம படிச்சுக்கிட்டு அப்புறம் ஒழுக்கமாக படிக்காம இந்த ஷூட்டிங் கிட்டிங் பார்த்தனால தான் டாக்டர் ஆகி
1: பண்ணுவேன். டாக்டர் ஆகிட்டீங்க?
2: ஆமாம். தினம் ஷூட்டிங் கிட்டி பார்க்க போயிட்டேன். அந்த வழக்கறிஞர் மருத்துவத்துக்கு போயிட்டீங்கம்மா. இப்போ வர நவம்பர் மாதத்தோட 41 ஆண்டுகளாக கொண்டாடுறேங்கம்மா. இல்லை பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 41 ஆண்டில் நான் தலை தீபாவளிக்கு கூட போனது கிடையாதுங்கம்மா. மருத்துவமனை தான் பொதுமக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குறைத்து வைத்தியம் பார்க்குறோம் செலவுகளை குறைத்து வைத்தியம் பார்க்குறோமா. அதை கூட எனக்கு உதவி செய்த தரணும் பார்த்தீங்கன்னா, இந்த நான்கு வழிச்சாலையில் பயணம் போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் உதவி யாருக்காலும் செஞ்சு போயிட்டே
1: இருப்பேங்கம்மா.
2: இறங்கி நான் அந்த முதல் உதவி எப்பயுமே என் வாகனத்தை வச்சுருக்கேன். அந்த நான்கு வழிச்சாலையில் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய ஆபத்துமான முதல் உதவி செய்த அதுக்கு ஒரு ஆத்ம திருப்திமா எதிர்பாராத முதல் செஞ்சுட்டு அப்புறம் 108 அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு என்னுடைய வேலையை பார்க்குறேன்.
1: அருமை அருமை. நன்றி நன்றி. உங்க கூட பேசுறது மகிழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம். யார் எங்க இருந்து? வணக்கம். யார் எங்க இருந்து ஐயா?
3: நான் திருச்சி மாவட்டம் லால்வில் இருந்து வெங்கடேசன்.
1: வெங்கடேசன், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். சிறப்பா இருக்கேன். மகிழ்ச்சியா இருக்கேன். உற்சாகமா இருக்கேன். ஜாலியா இருக்கேன். ஜாலியா இருக்கேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
3: வள்ளுவன் சொல்லியிருக்காரு, கேட்டியில் விழிச்செல்வம் கல்வி ஒருவனுக்கு மாடல்ல மற்றைய வேண்டும். அதனால கல்விங்கிறது சராசரி வாழ்க்கையில ஏட்டி கல்விங்கிறது மட்டும் ஒரு தனி மனித வாழ்க்கைக்கு தொடர்புல இருக்குங்கிறது கிடையாது. பயிற்சிங்கிற கல்வி கூட தொழில் கல்விங்க இருக்கு, அனுபவ கல்வி இருக்குமா?
1: கண்டிப்பா.
3: அந்த வகையில என்னோட வாழ்நாள்ல 3ஆம் வகுப்பு கூட என்னோட கல்வி நிறுத்ததுனால நான் தொழில் பயிற்சி கல்வி எடுத்துக்கலாமா? அந்த 3ஆம் வகுப்பு படித்திருந்தாலும் கூட அன்றைய காலகட்ட படிப்பு எனது வகுப்பாசிரியர் வெங்கடலட்சுமி அம்மாவும் தலைமை ஆசிரியர் வந்து பொருட்செல்வி அம்மாவும் எனக்கு கொடுத்த அந்த அன்பு அரவணைப்புல இந்த அச்சரங்கள் என்னங்கறத அறிய வச்சாங்க. அதோட பயன்பாடு இன்னைக்கு வந்து எனக்கு அமையுது. அந்த தொழிற்கல்வி படிச்சதுனால அந்த தொழிற்கல்வி வாழ்நாள்ல வந்து எனக்கு மட்டும் பயன்பட்டதோடு மட்டும் இல்லாம என்னை சார்ந்த பல தொழில் பணிபுரியக்கூடிய சகாக்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு. அதனால கல்விங்கிறது அதுக்கு வல்லுவன் சொல்ல கற்க கசரட கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தகங்கிறாரு. அதனால எந்த ஒரு கல்வியா இருந்தாலும் தொழில் கல்வியா இருந்தாலும் அனுபவ கல்வியா இருந்தாலும் அதை பயிற்சி எடுத்து அதன்படி நடப்பது சிறப்புங்கிற நல்ல செய்தி சொல்லி விடைபெறுகிற வாய்ப்பு.
1: அருமை அருமை அருமை.

0: திருக்குறளும் ரொம்ப அருமை. அடுத்த நேயர் வணக்கம் யாரிங்கர்? நலமா இருக்கீங்களா சையத் சார்?
1: நல்லா இருக்கும்.
0: சொல்லுங்க.
1: அதாவது கல்வி தான் நமக்கு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுது. கல்வி இல்லை என்றால் எதுவுமே கிடையாது. என்னுடைய தந்தைக்கு ஏழு எட்டு குழந்தைங்க, ஏழு எட்டு தான் எட்டு ஒண்ணு கிடையாது. அப்பதான் மூணாவது குழந்த சில பொருளாதார வசதியினால நான் வந்து கல்லூரி பட்டம் எடுத்த கல்லூரி படிப்பேன். எனக்கு மிகுந்த மன வருத்தம். ஆனால் இறைவன் கைவிடவில்லை. ஏதோ ஒரு ரூபத்துல வந்து அரசம் வாங்கல. அந்த அரசம் தாமா என்னுடைய படிப்புக்கும் இந்த உத்தியோக சம்பந்தப்பட்டு பின்வாரியத்துல உதவி கூலியாளர் படிப்படியா. இப்போ இது எதை காமிக்குதுமா? என்னுடைய திறமையா, என்னுடைய அருமையா, அரிசமம் பொட்டுக்கிட்டு விட்டுருக்காரு. ஏன்னா செகண்ட் இயரு நான் நினைச்சது ஒண்ணு, அது நடந்தது ஒண்ணு. ஆனா வேலையும் கிடையாது. இன்னைக்கு நிம்மதியா உட்காந்துன்னு நான் முழு ஓய்வும் போயிருந்தேன். இப்படியெல்லாம் வாழ்க்கை வந்து அந்த கல்வி இல்லாம உயர்ந்த நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி. அருமை அருமை அருமை. இங்கிலீஷ்ல இப்ப சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. தித்திக்குதே திரைப்படத்துல இருந்து சுஜாதா குரல்.

0: நேரம் 9:41. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். உங்கள் கல்வி உங்களுக்கு உதவிய தருணம் எது அப்படின்னா, ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில கேட்டுக்கோ நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார், எங்க இருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: கடையம்
0: இருந்து அருணாசலம். சார் சொல்லுங்க.
2: நலமா
0: இருக்கும். யார் எங்க இருந்தா, நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க.
2: நம்ம லால்குடி சொன்னது போலவே படித்தது கம்மியாக இருந்தாலும் சரிதான்.
0: கண்டிப்பா
2: இன்னைக்கு அனுபவ பாடம் அதிகம். ரெண்டாவது அந்த கல்வி கற்றது எங்களுக்கு சிறப்பு நாங்க நினைக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்துல நான் ஓல்டு எஸ்டேஜ் இருப்பாங்க இல்லைங்களா, அதனால நாங்க அந்த காலத்துல எங்களை அப்பா அம்மா படிக்க வச்சது பெருசு. இன்னைக்கு எங்களுடைய பொண்ணு பையெல்லாம் பிஇ முடிச்சுட்டு எல்லாமே வேலை இருக்கிறாங்க. அதனால என்னன்னு கல்வி என்பது இறக்கும் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் என்பது என்னோட கருத்து. வாய்ப்பு நன்றி.
0: அருமை அருமை அருமை. நீங்கள் அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்த ஐயா?
3: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேம்மா.
0: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும்,
3: சந்தோஷம்மா.
0: சொல்லுங்கம்மா.
3: எல்லாரும் அவங்க படிச்ச படிப்பை கல்வி சொல்லிட்டாங்க, நான் வந்து என் தொழில் கல்வியை பத்தி சொல்லிடுறேம்மா.
0: சொல்லுங்க.
3: அதாவதுமா, ஒரு 3 ஜில்லாவுக்கு பெரிய அதிகாரி ஒரு ஆளு, அவரு வந்து இந்த ஹவுசிங் லோன் எல்லாம் கொடுப்பாரு. அவர் கையில் போட்டாலும் சாங்ஷன் ஆகும். அவரு ஒரு தச்சுலாம் லட்சுமி மால் பாலிடெக்னிக் தான் வண்டி பிரேக் டவுன். அந்த வண்டியை நான் வேலை பார்த்து கொடுத்தேன் பார்த்தது. அந்த வண்டி அவர் எத்தனையோ இடத்துல வேலை பார்த்துருக்காரு, அந்த வேலை இன்னைக்கு சரி வரல. நான் எடுத்து வந்து பார்த்து கொடுத்தேன் பார்த்துக்கோமா, சரியா போச்சு. அவரு ஒரு மாசத்துக்கு அப்புறம் என்னை தேடி இங்க வந்து இங்க உள்ள ஏஜென்ட்ல கூப்பிட்டு எனக்கு ஒரு மெக்கானிக் வேலை பார்த்து கொடுத்தாரு, அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னை தேடி வந்தாருமா. தேடி வந்து என்னை பார்த்து கொடுத்து, அம்மா ஐயா நீங்க பார்த்து கொடுத்த வேலை இன்னேற வரைக்கும் வரல, என் வண்டியில ரொம்ப நாள் இருந்த கம்ப்ளைண்ட் சரியா போச்சு, உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், நீங்க என்ன ஏதாவது செய்யணும் ஏதாவது கேளுங்க அப்படின்னாரு. நான் என்னத்தையா கேட்க சொல்றீங்க அப்படின்னா, நீங்க வீடு கட்டிட்டீங்களா தம்பின்னாரு. நான் இன்னும் வீடு கட்டலையா அப்படின்னேன்.

0: இடம் வந்து உங்களுக்கு கட்டுறதுக்கு நான் ஃபுல்லா லோன் தரேன் அப்படின்னாரு. இது வந்து 25-28 வருஷத்துக்கு நடந்ததுமா. அன்னைக்கு எனக்கு இடம் வாங்கி வீடு கட்டுறது சர்வடங்க 4.5 லட்சம் ஆச்சு. அதுக்கு பாதி அமௌண்ட் அவரு கொடுத்தாருமா. அன்னைக்கு அந்த பாதி அமௌண்ட் கொடுத்தா இன்னைக்கு எனக்கு வீடு 50 லட்சம் ரூபாய் கிடைக்கிறதுக்கு இருக்கு. அன்னைக்கு நான் படிச்ச இந்த தொழில் கல்வி எனக்கு இன்னைக்கு உதவி இருக்குங்கிறது என்னுடைய கருத்துமா.
1: அருமை அருமை சங்கர் சார், எப்ப பாரு மைக் ஆன் பண்ணோடனே நான் ஒழுங்கா படிக்கல படிக்கல சொன்னீங்க, பின்னாடி எவ்வளவு பெரிய விஷயத்த படிச்சு வச்சிருக்கீங்க. நன்றி நன்றி அருமை
0: நன்றி
1: நன்றி. நிகழ்ச்சி ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் அரசு திரைப்படத்துல இருந்து சுஜாதா மற்றும் விஜய் குரல்ல வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 9:51. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்கள் கல்வி உங்களுக்கு உதவி தரணும் என்ன அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார், எங்க இருந்து? வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம், வாழ்க வளமுடன். சாந்தி,
2: சாந்திமா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
3: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் குட்டி கதைகள் கூறும் சுருட்டி பெண் ஜோனா அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி நன்றி அம்மா, சொல்லுங்க.
3: அதான், அறியாமை என்னும் இருளை நீக்கி அறிவு வர்றதுதான் கல்வி. நம்ம பிள்ளைகள் நல்லா நாம படிக்க வச்சிருக்கேன். நான் பிளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், ஆனா கவிதை எழுதுறது இப்பவும் புக்கு படிச்சுட்டே இருப்பேன்.
2: சூப்பர் சூப்பர், அருமை.
3: படிச்சுட்டே இருப்பேன் இப்போ.
2: நன்றிமா, நன்றி நன்றி
3: நன்றி
2: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
4: மேடம்
2: வணக்கம், யார் எங்க இருந்து? நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன்
2: மேடம். இருக்கும், சொல்லுங்க கணேசன் சார்.
4: அதாவது நீங்க சொன்ன விவரம் வந்து, நம்ம படிப்பும் கல்வி அப்படிங்கறது 24 மணி நேரமும் ஒரு மனிதனுக்கு உதவக்கூடிய ஒரு நண்பன் தான் மேடம். அது
2: கண்டிப்பா.
4: எனக்கு வந்து எனக்கு மட்டும் இல்ல, அந்த கல்வியால வந்து என்னுடைய சுத்தி இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் வந்து அது பயன்படக்கூடிய வகையில இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில நான் அதை அனுபவம் பண்ணிட்டு இருக்கேன் மேடம்.
2: கண்டிப்பா.
4: ஆக கல்வி வந்து நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடிய விஷயம்ங்கிறது என்னுடைய கருத்து மேடம்.
2: நன்றி நன்றி நன்றி
4: நன்றி மேடம்.
2: நீங்கள் செய்யக்கூடிய நிறைவான நேயர் வணக்கம், யார் எங்கிறது?
5: சோனா மேடம், காலை ஒரு பணிவான வணக்கம் மேடம். ரவிக்குமுதாம் மூலர்பட்டி மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
2: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க
5: மேடம்? நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கேன்.
2: சொல்லுங்க
5: மேடம். நான் வந்து 6 தான் மேடம் படிச்சிருக்கேன். அப்ப வந்து வசதி கிடையாது, வெளி மாநிலம் போயிட்டேன். வெளி மாநில போகும்போது லட்டு குடும்பத்துக்கு லட்டரி எழுதி போடுக்க அந்த கல்வி எனக்கு உறுதுணையா இருந்தது. என்ன அட்ரஸ், என்ன பின்கோடு நம்பர், அந்த அட்ரஸ் எல்லாம் எழுதிக்கணும். வெளி மாநிலத்துக்கு தெரியாதுல்ல அவங்களுக்கு, அந்த பின்கோடு நம்பர் இந்த அட்ரஸ் எழுதி போடுறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தது. 4 மொழிய கட்டுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம 2 பையங்களுக்கு, எனக்கு 2 பையங்க, அந்த நான் படிக்காத கஷ்டத்தை வந்து 2 பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு டிகிரி வச்சு அவங்களுக்கு 4 மொழிய கத்து கொடுத்துருக்கேன். எனக்கு எந்த இடத்துக்கு போனாலும் நல்லது செய்யப்பா அப்படின்னு.
2: அருமை,
5: வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி மேடம்.
2: அருமை அருமை. நிகழ்ச்சியில் ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் மஜா திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

நேரம் 9:58. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, உங்கள் கல்வி உங்களுக்கு உதவிய தருணம் எது அப்படின்னு சொல்லிட்டு. கல்வி அப்படிங்கிறது என்ன பொறுத்தளவில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, கல்வி அப்படிங்கிறது தேர்வில் வெற்றி பெறது மட்டும் கிடையாதுங்க, வாழ்க்கையில் தோல்வி அடையாமல் இருக்கிறதுக்கும் முக்கியமானது தான் கல்வி. அதனால தான் சொல்கிறாங்க, புரிஞ்சு படித்தா கல்வி ஒரு நாளும் வீணாகவே போகாது அப்படின்னு. அது எப்போ எந்த சூழ்நிலை நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதாவது கல்வின்னு சொல்கிறது மட்டும் இல்லைங்க, தொழிற்கல்வி, நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் மதிப்பெண்ணுக்காக மட்டும் படிக்காமல் புரிஞ்சு படிப்போம் என்னவா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நாம் புரிஞ்சு கற்ற அந்த கல்வி, அந்த சின்ன பாடம் நம்ம வாழ்க்கையை பிற்காலத்தில் மிகப்பெரிய பலமாக மாறலாம். அதனால் என்ன படித்தாலும் அதை பிடிச்சி படிங்க, ரொம்ப ஆசையோடு படிங்க, ஆர்வத்தோடு கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். உங்களோடு நிகழ்ச்சியில் கலந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10:02 மனம் விரும்புது நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை காற்றலைகளில் கேட்டு மகிழுங்க. பிடித்தமான பாடல் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு அழைக்கலாம். 0462256113232 மற்றும் 0462256113333 என்ற எண்கள்லையும், 11:02 மணித்திராடு நிகழ்ச்சியில் கோமதேஸ்வரா சிலை பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸோடு இணைந்திருங்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இளைய தலைமுறையினரின் அறிவாற்றல், சமூக நலன் போன்றவை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் போதுதான் அர்த்தமுள்ளதாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். அர்ப்பணிப்பு மற்றும் தொடர் முயற்சியின் மூலமே திறமைகள் மெருகேற்றப்பட்டு செம்மைப்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய பாரா தடகள வீரர்கள் மற்றும் ஜூடோ வீரர்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொள்கிறார். மூன்று மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. அண்மையில் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை தில்லி மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மணி 3 நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பந்தலை 102.6 MHz ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை உங்களோட சேர்ந்து கேட்கறதுக்கு ரெடி ஆயிட்டேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். பாடல்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மன வலியாக இருந்தாலும் சரி, மன சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அப்படியே மாற்றக்கூடிய ஒரு அபூர்வ சக்தி பாடல்களுக்கு உண்டு. அந்த வகையில் இன்றைக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை உங்களோட சேர்ந்து கேட்கறதுக்கு ரெடி ஆகிட்டேன். உங்கள் பாடல்கள் நீங்கள் காற்றலையில் வலம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள். 0462256113 மற்றும் 0462256113 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக யார் எங்கேருந்து காத்திருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: பத்மா,
0: நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா இந்த பாடல் உங்களுக்காக வழங்கிடலாம். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உடையாம்பிள்ளிலிருந்து பத்மா நிகழ்ச்சியில முதல் நேரா கலந்துகிட்டு அவங்களுடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க.

இனுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்துல இருந்து அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி கடலுக்குள் மூழ்கிய நகரம் என்று அழைக்கப்படும் தமிழகத்தின் பழம்பெரும் துறைமுகம் எது? கடலுக்குள் மூழ்கிய நகரம் என்று அழைக்கப்படும் தமிழகத்தின் பழம்பெரும் துறைமுகம் எது? ஆப்ஷன் ஏ நாகப்பட்டினம், ஆப்ஷன் பி பூம்புகார். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைஞ்சிருங்க.

0: 10:10 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில் பாடலை கேட்டிருக்காங்க, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த பாடல் யார் எங்கேருந்து கேட்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். கடலுக்குள் மூழ்கிய நகரம் என்று அழைக்கப்படும் தமிழகத்தின் பழம்பெரும் துறைமுகம் எது? இந்த கேள்விக்கான பதிலை சொல்லிட்டு யார் என்ன பாடல் கேட்க போகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுகிறேன், உடையாமலி இருந்து.
0: உடையாமலி சுதா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு மன்னன் படத்துல வந்து ராஜா தந்திரங்களை
0: கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்துடலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதுக்கான பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நாகப்பட்டினம்.
0: கடலுக்குள் மூழ்கிய நகரம் என்று அழைக்கப்படும் தமிழகத்தின் பழம்பெரும் துறைமுகம், ஆப்ஷன் ஏ நாகப்பட்டினம், ஆப்ஷன் பி பூம்புகார்னு கேட்டிருந்தோம். பூம்புகார் தான் சரியான பதில். நன்றி நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. சுதா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, பூம்புகார் என்பது தமிழ்நாட்டில் உள்ள பழம்பெரும் துறைமுக நகரமாகும். இது சங்க காலத்துல சோழ நாட்டின் புகழ்பெற்ற துறைமுகமாக விளங்கியது. பூம்புகார் கடல் கோள்களால் மூழ்கியதாக கூறப்படுது. பூம்புகார் தற்போதைய மயிலாப்பூர் பக்கத்துல இருக்கு. இது கடலுக்குள் மூழ்கிய நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. பூம்புகார் தொல்லியல் துறையினரால ஆராயப்பட்டு வருது. சங்க இலக்கியங்கள்ல பல இடங்கள்ல இது குறிப்பிடப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான துறைமுக நகரமாகவும் விளங்குச்சு. பூம்புகார் கடல் வணிகத்தில் முக்கிய பங்கு வகித்தது. அடுத்ததாவதா, தமிழ்நாட்டில் அதிக அணைகள் கொண்ட மாவட்டம் எது? ஆப்ஷன் ஏ ஈரோடு, ஆப்ஷன் பி நீலகிரி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு தெரிஞ்சிருங்க.

0: 10:14 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா யாரங்க இருந்து பேசுறாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்துல இருந்து சுப்பிரமணியம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எட்டுப்பட்டி ராசால இருந்து சஞ்சீவ் முட்டாச்சாலை கட்டி அந்த பாட்டு வேணுமா?
0: கண்டிப்பா சார். நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், தமிழ்நாட்டில் அதிக அணைகள் கொண்ட மாவட்டம் எது? ஆப்ஷன் ஏ ஈரோடு, ஆப்ஷன் பி நீலகிரி. நீலகிரி அப்படிங்கிறது தான் சரியான பதில். நீலகிரி மாவட்டம் தமிழ்நாட்டில் அதிக அணைகள் கொண்ட மாவட்டமாக இருக்குது. இந்த மாவட்டத்தில் பல்வேறு அணைகள் இருக்குது. அதில் முக்கியமானது பவானி சாகர் அணை, குன்னூர் அணை, அவலாஞ்சி அணை, கிளிங்டன் அணை, பைக்காரா அணை. நீலகிரி மாவட்டம் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த மாவட்டம் சுற்றுலாத்தலமாகவும் விளங்குது.

0: 10:23 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: புதுக்கோட்டையில இருந்து மோகன் சரஸ்வதி பேசுறேன்.
0: மோகன் சரஸ்வதி நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பொன்னமணி படத்துல இருந்து
0: கண்டிப்பா நிகழ்ச்சியில உங்களுக்காக அந்த பாடல் வழங்கிடலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா நிகழ்ச்சியில. இந்தியாவின் மிகப்பெரிய மீன் உற்பத்தி மாநிலம் எது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம். இந்த கேள்விக்கான பதில் தெரியுமா? என்ன சரியான பதில்? நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்டீங்க, கேள்விக்கு சரியான பதிலையும் சொல்லியிருக்கீங்க. இந்தியாவின் மிகப்பெரிய மீன் உற்பத்தி மாநிலம் ஆந்திர பிரதேசம். இது 5 மில்லியன் மெட்ரிக் டன் மீன் உற்பத்தியுடன் இந்தியாவின் மொத்த உற்பத்தியில 25.64% பங்களிப்பை வழங்குது. ஆந்திர பிரதேசம் உள்நாட்டு மற்றும் கடல் மீன் வளர்ப்பில் வலுவான பிடிப்பை கொண்டிருக்கு. மேலும் இது சர்வதேச அளவில் ஒரு முக்கிய சிப்பி ஏற்றுமதியாளராக அறியப்படுது. 970 கிலோமீட்டர் நீளமான கடற்கரை, கிருஷ்ணா மற்றும் கோதாவரி நதிகளில் வெப்பமண்டல கால மீன் வளர்ப்புக்கு ஆதரவான கொள்கைகள் ஆகியவை ஆந்திர பிரதேசத்தின் மீன் உற்பத்தி வளர்ச்சிக்கு காரணங்களாக கருதப்படுது. இந்தியாவின் தபால் துறையை ஒருங்கிணைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ லார்ட் காரன்வாலிஸ், ஆப்ஷன் பி லார்ட் டல்ஹௌசி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டே நெஞ்சிருங்க.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: 10:31 நேயர்கள் இணைந்திருப்பது மனமிருமதி நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம்.
1: நெல்லைப்பண்பலை 102.6 நேயர்களுக்கும் அறிவிப்பாளர் கோமதி நாராயணன் அவர்களுக்கும் உற்சாகமான காலை நேர வணக்கங்கள் அம்மா.
0: காலை வணக்கம் சார். நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்துமா விஜய் படத்துல இருந்து தங்கவேல் பாட்டு கேட்டு வந்திருக்கேன். சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில இருந்து குஷி படத்துல இருந்து ஒரு பொண்ணு ஒண்ணுன்னா பார்த்தேன் 2 மீட்டர் போல நீ அந்த பாட்டு போடுங்கம்மா எல்லாத்துக்காகவும் கேள்விகள்மா.
0: கண்டிப்பா சார், நிகழ்ச்சியில உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, லார்ட் டல்ஹவுஸ் அதாவது இந்தியாவின் தபால் துறையை ஒருங்கிணைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ காரன் வாலஸ், ஆப்ஷன் பி டல்ஹவுசி. இந்தியாவில் தபால் துறையை ஒருங்கிணைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். டல்ஹவுசி இந்தியாவில் தபால் துறையை ஒருங்கிணைத்தவர். அவர் 1854 இந்திய தபால் சட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த சட்டம் இந்தியாவில் தபால் துறையை ஒருங்கிணைத்து நாடு முழுவதும் ஒரே தபால் கட்டணத்தை அறிமுகப்படுத்துச்சு. டல்ஹவுசி இந்தியாவின் கவர்னர் ஜெனரலா 1848 முதல் 1856 வரைக்கும் பணியாற்றினார். அவர் இந்தியாவில் பல சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தினார். அதில் தபால் துறை சீர்திருத்தமும் ஒன்று. டல்ஹவுசியின் தபால் சீர்திருத்தங்கள் ஒரே தபால் கட்டணம், தபால் பெட்டிகள் அறிமுகம், தபால் சேவை விரிவாக்கம், தபால் துறையின் நிர்வாகம் மேம்படுத்தப்பட்டது.

0: 10:38 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாருங்க பேசுறீங்க?
1: தென்காசி மேலாரத்துல இருந்து ஜெயக்குமார் பேசுறேன் மேடம்.
0: ஜெயக்குமார் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பொறி படத்துல இருந்து பேருந்து நிலையத்தில் ஜன்னல் ஓரம் இன்வாசல் முத்தத்திலே தோளாசி மாடம். அந்த
0: கண்டிப்பா சார் அந்த பாடல் கொடுத்துடலாம். இந்தியாவில் முதல் அணை கட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ ராஜராஜ சோழன், ஆப்ஷன் பி கரிகால சோழன்.
1: ராஜராஜ சோழன்.
0: ஆப்ஷன் பி கரிகால சோழன் அப்படிங்கிறது தான் சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கிறதுக்கு முன்னாடி கரிகால சோழன் இந்தியாவின் முதல் அணையை கட்டியவர் ஆவார். அவர் கட்டிய அணை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட கரிகால் சோழன் அணை ஆகும், அதாவது கல்லணை. இது உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன அணைகள் ஒன்றாக கருதப்படுது. கரிகால சோழன் கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சோழ மன்னர். இவர் காவிரி ஆற்றின் வெள்ளத்தை கட்டுப்படுத்தி விவசாயத்திற்கு பயன்படுத்தும் வகையில் கல்லணையை கட்டினார். கல்லணை தமிழ்நாட்டின் திருச்சி மாவட்டத்தில் இருக்கு. இது இன்றும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான அணையாகும். இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி யார்? ஆப்ஷன் ஏ பிரதமர், ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடல கேட்ட தொடர்ந்துருங்க. அதுக்கு முன்னாடி விளம்பர இடைவேளை.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: 10:45 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புது நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: சிறுவாணியில் இருந்து தாமிரவணிக்கு தண்ணீர் எடுக்க வரும் கோவை நரசியோரம் என் கே கந்தசாமி.
0: கந்தசாமி சார்.

0: நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மேடம் வேட்டையின் படத்துங்க, சிரிக்கே வந்தால சிரிக்கே வந்தால மனசு பாடுங்க.
0: கண்டிப்பாக சார், அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி யார்? ஆப்ஷன் ஏ பிரதமர், ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர்.
1: குடியரசுத் தலைவர் மேடம்.
0: சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி, இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர் ஆவார். தற்போதைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க. குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுத படைகளின் முறைப்படியான உயர்ந்த தலைவராக செயல்படுறாங்க. அதே நேரத்தில் உண்மையான கட்டுப்பாடு பிரதமரின் தலைமையில் உள்ள நிர்வாகத்திடம் இருக்கும்.

இப்படி சூடு.

0: நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது மனமிருமுதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா தான் தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்? காலத்தி மடம் குமரேசன் சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருக்கோம், வீரமங்கை வேலு நாச்சியார் எந்த பகுதியை சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ சிவகங்கை, ஆப்ஷன் பி ராமநாதபுரம். சரியான பதில், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. சிவகங்கை, இது இப்போதைய தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டமா இருக்கு. 1780 முதல் 1796 வரை சிவகங்கையை ஆட்சி செய்தவர் வேலுமங்கை. ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண் அரசிகளில் ஒருத்தர் வேலுமங்கை, அதாவது வீரமங்கை அப்படிங்கிற பட்டமும் இவருக்கு மக்களால் கொடுக்கப்பட்டது. அவருடைய கணவர் முத்து வடுகநாதர் கொல்லப்பட்ட பிறகு 8 ஆண்டுகள் நாட்டை விட்டு வெளியேறி வாழ்ந்து மருது சகோதரர்கள் உதவியோடு மீண்டும் சிவகங்கையை மீட்டு அரசியானாங்க. நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, மெசல் திரைப்படத்திலிருந்து. இந்தியாவில் வங்கிகளை தேசியமயமாக்கிய பிரதமர் யார்? ஆப்ஷன் ஏ இந்திரா காந்தி, ஆப்ஷன் பி ராஜீவ் காந்தி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைச்சிருக்கேன்.

0: நேர்கள் இணைந்திருப்பது மனம் திரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில நிறைவா பாடல் கேட்கறதுக்காக வணக்கம். யாரு இங்க பேசுறீங்க?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சார், எங்க பேசுறீங்க?
1: நாகர்கோவில் புண்ணிய நகர் ஜெயக்குமார்
0: சார். நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து சிதம்பரம். பாடல் வரி பழனி பாரதி, இசை சிற்பி பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், சுஜாதா, திருவந்தாவிளை அப்படிங்கிறவருடைய பாட்டு.
0: நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நீங்க விரும்பிக்கிட்ட அந்த பாடல் நிகழ்ச்சியில வந்துட்டே இருக்கு. நேர்களை இதுவரை கேட்டது மனம் விரும்புதே.

வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். இளைய தலைமுறையினரின் அறிவாற்றல், சமூக நலன் போன்றவை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் போதுதான் அர்த்தமுள்ளதாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார்.

தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய பாரா தடகள வீரர்கள் மற்றும் ஜூடோ போட்டிகளில் பதக்கம் வென்றவர்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொள்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப் பொருள் இல்லாத இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆதரவு தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிக்குவது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. அண்மையில் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை தில்லி மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெற அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் வினாடிக்கு 18,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஓர் மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மனித நாட நிகழ்ச்சியில். இன்றைக்கி மனித நாட நிகழ்ச்சியில் அப்படியே வானத்தை தொட்டபடி அப்படி அமைதியாக நின்றுட்டு இருந்தாலும் உலகத்துக்கு 1000 ஆண்டுகளை உயர்ந்த வாழ்க்கை படத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இது கர்நாடக மாநிலம் சரபணபெலகோலா அவ்வளவு அமைஞ்சிருக்க கோமதேஸ்வரர் சிலை பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சிக்க போகிறோம். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹாசன் மாவட்டத்தில் விந்தியகிரி மலையில் அமைஞ்சிருக்கு இந்த கோமதேஸ்வரர் சிலை. இந்தியாவோட கலை, பண்பாடு, ஆன்மீக பராமரிப்போட பெருமையை உலகத்துக்கு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு இணையற்ற சின்னமாக இது திகழ்ந்து. இதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. நிகழ்ச்சியில் முதலாவது ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் பூவரசன் திரைப்படத்திலிருந்து வாலிபர்களுக்கு SPB மற்றும் சித்ரா குரலில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைஞ்சிருங்க. இளையராஜா இசையில் பாடலதோ.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: நேரம் 11:10 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மணித்திராட நிகழ்ச்சி. இன்னைக்கு மணித்திராட நிகழ்ச்சியில கோமதேஸ்வர சிலை பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். இந்த சிலை சமண சமயத்தோட மகத்தான துறவியான பாகுபலி அவங்களோட திருவுருவமா இருக்கு. அதிகாரம், செல்வாக்கு, புகழ் இது எல்லாத்தையும் துறந்து உண்மை, அகிம்சை,

தன்னடக்கத்தோட பாதையை தேர்ந்தெடுத்த அவரோட வாழ்க்கை மனுஷ குலத்துக்கு ஒரு அழியாத வழிகாட்டியாக விளங்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோமதேஸ்வர சிலை சுமார் 57 அடி உயரம் கொண்ட ஒரு பெரிய சிலையாக இருக்குது. ஒரே ஒரு பெரிய கிரானைட் கல்லில் செதுக்கப்பட்ட உலகத்தோட மிகப்பெரிய ஒற்றைக்கல் மனித சிலையில் இது ஒன்றா இருக்குது. 1000 ஆண்டுகளை கடந்தும் அதோட அழகும் கம்பீரமும் கொஞ்சம் கூட மங்காமல் இருக்குது. அக்கால சிற்பிகளோட அபாரமான திறமையை பாராட்டக்கூடியதாக இருக்குது இந்த கோமதேஸ்வர சிலை. இன்னும் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. சூரியன் திரைப்படத்திலிருந்து வாய்வரிகளில் எஸ்பிபி மற்றும் ஜானகி குரலில் தேவாயசெல் பாடல் இதோ.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு மணித்திராடு நிகழ்ச்சியில் எதை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, கோமதேஸ்வரா சிலை, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோமதேஸ்வரா சிலை பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த

16 நிமிடம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மணித்திராடு நிகழ்ச்சியில். இன்னைக்கு மணித்திராடு நிகழ்ச்சியில் எதை பற்றி தெரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா கோமதேஸ்வரா சிலை, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோமதேஸ்வரா சிலை பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். இந்த சிலை வந்து கிபி 981 மேற்குவங்க அரசரோட அமைச்சரான சாமுண்டராயர் அவங்களால தான் இந்த சிலை வந்து நிறுவப்படுது. ஒரு சிற்பத்தை மட்டும் இல்லைங்க, ஒரு மனுஷனோட உயர்ந்த சிந்தனையோட வாழணும் அப்படிங்கிற தத்துவத்தையும் கல் விடுத்த பெருமையும் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த கோமதேஸ்வரர் சிலையில் இருக்கக்கூடிய அந்த முகத்தில் தவளக்கூடிய அந்த அமைதி, கண்களில் ஒளிரக்கூடிய அந்த கருணை, அந்த அசையாமல் நிற்கக்கூடிய அந்த தியான நிலை, இது எல்லாமே மனசை நிம்மதியாக நிரப்புது அப்படின்னு சொல்லலாம். அதோட கால்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கொடிகள் அவர் நீண்ட காலம் அசையாமல் தவம் செய்ததை நினைவூட்டக்கூடியதாக இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலுக்கி இருக்கக்கூடிய பாடல் சின்ன தம்பி திரைப்படத்தந்து, சின்ன கவுண்டர் திரைப்படத்தந்து வந்துட்டே இருக்குது, கேட்டு நினைச்சிருங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 11:22. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்துநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில் கோமதீஸ்வரா சிலை கர்நாடகாவில் இருக்கக்கூடியது, அதை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்குறோம். இந்த இந்த சிலையில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடைபெறக்கூடிய மகாமஸ்தாபிஷேகம் அப்படிங்கிறது உலக புகழ்பெற்ற திருவிழாவாக இருக்குது. பால், சந்தனம், மஞ்சள், குங்குமம், மலர் இப்படி எல்லாத்தாலையும் நடைபெறக்கூடிய அந்த அபிஷேகமாக இருக்கட்டும், அந்த பக்தர்களோட ஆன்மீக உணர்வை உச்சத்துக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்குது. இந்த விழாவை பார்க்கறதுக்காக இங்கே மட்டும் இல்லைங்க, உலகம் எல்லாத்துல இருந்து ஆயிரக்கணக்கானவர் வருகை தராங்களாம். நிகழ்ச்சி அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் என்ன ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து வாலிவரிகளுக்கு SPP மற்றும் சித்ரா குரல் தேவாசையில் பாடல் இதோ.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 11:29. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மணித்திராட நிகழ்ச்சி. இன்னைக்கு மணித்திராட நிகழ்ச்சியில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோமதீஸ்வரர் சிலை பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த கோமதீஸ்வரர் சிலை வந்து ஒரு மதத்தின் அடையாளம் மட்டும் இல்லைங்க, இது வந்து மனிதநேயம், பொறுமை, தியாகம், அகிம்சை, தன்னம்பிக்கை இந்த மாதிரியான உயரிய பண்புகளோட நிலையான சின்னமாக திகழுது அப்படின்னு சொல்லலாம். மனசு என்னதான் உயர்ந்த நிலைக்கு போனாலும் பணிவோட வாழணும் அப்படிங்கிற ஆழமான செய்தியை இது அமைதியாக சொல்லுது. நிகழ்ச்சியில் ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் உத்தமராசா திரைப்படத்திலிருந்து எஸ்பி மற்றும் ஜானகி குரல் இளையராஜாசில் பாடல் இதோ.

நேரம் 11:35 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மனிதநாடு நிகழ்ச்சியில். இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோமதேஸ்வரா சிலையை பற்றி தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். காலம் மாறலாம், தலைமுறைகள் கூட மாறலாம், ஆனால் இந்த கோமதேஸ்வரர் சிலை சொல்லக்கூடிய வாழ்க்கை பாடங்கள் என்றைக்குமே மாறாது அப்படின்னு சொல்லலாம். அமைதியின் மொழி, அகிம்சையின் பாதை, துறவின் மகத்துவம், இது எல்லாத்தையும் உலகத்துக்கு உணர்த்தக்கூடிய ஒரு மாபெரும் சிலை அப்படின்னு இதை சொல்லலாம். இந்தியாவின் பண்பாட்டு பொக்கிஷங்களில் இன்னும் என்றைக்குமே அழியாத இடத்தை பெற்றிருக்கு இந்த கோமதேஸ்வரா சிலை. அதுக்கு முன்னாடி போய் நிற்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அந்த சிலையை மட்டும் இல்லைங்க, ஒரு உயர்ந்த வாழ்க்கை தத்துவத்தையே தரிசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து கர்நாடகா போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட கோமதேஸ்வரா சிலையை போய் பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் நாடோடி பாட்டுக்காரன்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 11:42 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மணித்திராட நிகழ்ச்சியில். இன்னைக்கு மணித்திராட நிகழ்ச்சியில் கோமதேஸ்வரா சிலை, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோமதேஸ்வரா சிலை பற்றி தகவல்கள் தான் கேட்டு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உள்ளூர் தகவல்கள், நம்ம ஊரை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு பேசுறதுக்காக, தகவல்களை அள்ளி தர்றதுக்காக என் கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா,
2: நானுங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
1: கோமதி நாராயணன், என்ன தகவல்களோட வந்திருக்கீங்க?
2: ஜோனா, நமக்கு 1000 விஷயங்கள், 1000 என்ன சொல்கிறது, 1000 அதாவது சந்தேகங்கள் இருக்கலாம் இல்லையா, சந்தேகங்கள் இருக்கலாம், இல்லை ஏதாவது விண்ணப்பிக்கிறதோ எது சம்பந்தமாகவோ இல்லை குறை ஏதாவது இருக்கலாம், இதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கூட்டம் வச்சா தான் சொல்ல முடியும். அந்த வகையில் தூத்துக்குடியில் ஆகஸ்ட் மாதம் 6 விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடக்க இருக்குது. எங்கே வச்சு அப்படின்னா, வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வச்சு 6 இன்றைக்கி 4 நாளாக கழிச்சு கரெக்டாக வியாழக்கிழமை காலையில் 11 அளவில் இந்த கூட்டம் நடைபெற இருக்குது. தூத்துக்குடி கோட்டத்திற்கு உட்பட்ட தூத்துக்குடி மற்றும் ஸ்ரீவைகுண்டம் வட்டங்களை சேர்ந்த விவசாயிகள் எல்லாருமே இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு விவசாயம் தொடர்பான குறைகளை தெரிவித்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட குறைகளை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் என்ன திரைப்படம்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆவாரம்பு திரைப்படத்திலிருந்து கங்கை மரன் வரிகளுக்கு எஸ்பிபி மற்றும் ஜானகி குரல் இளையராஜா பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைச்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 11:48 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz-ன் உள்ளூர் தகவல்களோடு. அடுத்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா,
2: முக்கியமான ஒரு தகவல், கல்வியியல் கல்லூரியில் இன்று முதல் பிஎட் கலந்தாய்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2026-27 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் அதாவது பிஎட் சேர்றதுக்கான ஆன்லைன் கலந்தாய்வு இன்னைக்கு தான் தொடங்குறாங்க. June 19 July 31 வரைக்கும் அந்த விண்ணப்பிக்கிறதுக்கான ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான அந்த டேட் முடிஞ்சு 5900 மாணவர்கள் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த கலந்தாய்வு 10ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. அதாவது இன்னைக்கு 4ஆம் தேதி ஆரம்பித்து 10ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். மாணவர்களுக்கு கல்லூரி ஒதுக்கீட்டு ஆணை அதாவது எந்தெந்த காலேஜுங்கிறத 14ஆம் தேதி ஆன்லைன்லேயே சொல்லிடுவாங்க. www.twice.ac.in அப்படிங்கிற இணையதளத்துலேருந்து அவங்க எந்தெந்த காலேஜுங்கிற அந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்வியியல் கல்லூரியில் August 17 to 21 சேரணும். திட்டமிட்டபடி August 24 அந்த பாடங்கள்லாம் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததான் என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் தான் சொல்ல போகிறேன். ரயில்வே எக்ஸாம் நடக்கு, அதை முன்னிட்டு தூத்துக்குடி டு திருநெல்வேலிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 நாட்கள் சிறப்பு ரயில் விட்டுருக்காங்க. ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் சார்பில் இந்திய ரயில்வேயில் பல்வேறு பணியிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு தேர்வுகள் நடத்தப்பட்டு வருது. அதன்படி தற்போது Group D பதவிக்கான தேர்வு நடைபெற்றிருக்கு. இந்த தேர்வுக்கான மையம் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா திருநெல்வேலியில் கொடுத்துருக்காங்க. தேர்வுக்கு விண்ணப்பிச்சுள்ள தூத்துக்குடி மாவட்ட விண்ணப்பதாரருக்கு திருநெல்வேலி தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதனால் தூத்துக்குடி மாவட்ட விண்ணப்பதாரர்கள் சிரமமின்றி திருநெல்வேலி செல்வதற்காக சிறப்பு ரயில் இயக்கப்பட்டிருக்கு. எப்போன்னு கேட்டிங்கன்னா, தூத்துக்குடியிலிருந்து August 4 August 5-6 அதாவது இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் ஆகிய நாட்களில் காலை 5 மணிக்கு சிறப்பு ரயில் 06101 அப்படின்னு நம்பரில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின் புறப்பட்டு 6:40 திருநெல்வேலியை வந்தடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரயிலில் 10 பொதுப்பட்டிகளும் 2 சரக்கு பட்டிகளும் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேவையை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தெற்கு ரயில்வே சார்பில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க எக்ஸாம் எழுத போகிறவங்க.
2: நிச்சயமாக அடுத்ததாக தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு குற்றாலத்தில் திடீர்னு மழை வருது, திடீர்னு குளிக்க அலோவ் பண்ணுறாங்க பண்ணல, இந்த மாதிரி ஒரு குழப்பமாகவே இருந்துகிட்ருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வந்து அதிக மழை இருக்கிற நாட்களில் இந்த நீர்நிலைகளுக்கு போகிறத கொஞ்சம் தவிர்க்கணும். அந்த வகையில் தமிழகத்தில் 9ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6ஆம் தேதி தேனி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும்னும், 7ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழை, இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழை எப்போ வேணாலும் வரலாங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது.
1: ஆமாம், நிகழ்ச்சி எடுத்து தான் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு எழுந்துருங்க.

0: Save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: அஞ்சல் துறை சார்பில் கிராமங்கள்லயே ஆதார் சேவை முகாம் நடத்துறாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவில்பட்டியில. கோவில்பட்டி அஞ்சலகத்துல நமக்கு வந்து பொதுமக்கள் ஆதார் சேவைகளை சிரமமின்றி பெறும் வகையில் கோவில்பட்டி கோட்டத்துக்கு உட்பட்ட கோவில்பட்டி சங்கரன் கோவில் தென்காசி தலைமை அஞ்சலகங்கள் மற்றும் 29 துணை அஞ்சலகங்கள்ல ஆதார் சேவை மையங்கள் செயல்பட்டு வருது. இது தவிர பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து 5 முதல் 7 வயது மற்றும் 15 முதல் 17 வயது வரையிலான பள்ளி மாணவர்களுக்கு ஆதார்ல கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பிக்கும் சிறப்பு முகாமும் நடந்துட்டு இருக்கு. மேலும் கிராமங்கள்ல சிறப்பு ஆதார் முகாம் நடத்தப்பட்டு வருது. அதன்படி ஒரு கிராமத்தில் 75 பேருக்கு மேல ஆதார் புதுப்பிக்கணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஊராட்சியிலேயே சிறப்பு முகாம் நடத்த அஞ்சல் துறை முடிவெடுத்திருக்காங்க. அதன்படி சிறப்பு முகாம் நடத்த கோவில்பட்டி பகுதி ஊராட்சிகளை சேர்ந்தவங்க 9600219876, சங்கரன்கோயிலை சேர்ந்தவங்க 8940019911, தென்காசி பகுதியில் உள்ளவங்க 9842819605 என்ற அலைபேசி எண்களுக்கெல்லாம் தொடர்பு கொண்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: இதோட நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தோம் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா, என் கூட
1: நாங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
2: நிகழ்ச்சி நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு சத்யா திரைப்படத்தின் SPP குரல்ல, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. டிஜிட்டல் வங்கி நடைமுறைகளை முறைப்படுத்துவதற்கான மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய பாரா தடகள வீரர்கள் மற்றும் ஜூடோ போட்டிகளில் பதக்கம் வென்றவர்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொள்கிறார். 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. அண்மையில் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை தில்லி மற்றும் பல்வேறு

மாநில அரசுகள் திரும்பப்பெற அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் வினாடிக்கு 18,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர், 7 பேர் காயமடைந்துள்ளனர். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. முதல் ஆட்டத்திற்கு திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய வணக்கம் நேயர்களே, இன்று இனி ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். இன்று பிற்பகல் 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் கல்யாண வீட்டில் நடைபெற்ற காமெடிகள் குறித்து பேசலாம். 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் கண்களை காப்போம், குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் பாத்திமா அவர்கள். 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு தலை சிறந்த அமுது தாய்ப்பால், தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். அதனைத் தொடர்ந்து நாயுருவியின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் ஆனந்தப்பிரியா அவர்களுடன் தொலைபேசி வழி நேரலை. 2 மணிக்கு குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1966 வெளிவந்த படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களை கேட்கலாம். 6:02 பக்தி மாலை, 6:30 நம்மை சுற்றியில் சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சங்ககால பண்டமாற்று வாணிகம் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம், 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நேர்களே, இன்று ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க மறவாதீர்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இனிய வணக்கம் நேர்களே, நேரம் சரியா 12:10 ஆயாச்சு. ஸ்நேகிதியே நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில இன்னைக்கு உடமரத்துல ஏறினா ஓனா ஓயாமல் உடலுடன் பேசினா அதுதான் ஜோனா அப்படின்னு சொல்லிட்டு ஜோனா என் கூட பேசுறதுக்காக வந்திருக்கிறாங்க. மற்றும் நான் சுபகலா உங்களோட ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில பேச இருக்கிறோம். எம்மா ஜோனா
1: சொல்லு,
0: குனிஞ்சு கிடந்து என்னத்தை அப்படி எழுதிக்கிட்டே இருக்கீங்களே?
1: நீ என்ன ரொம்ப கலாய்க்க, நான் இன்னைக்கு பேச வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன்.
0: அப்பாடா, ரொம்ப சந்தோஷம். இந்த முடிவு எடுக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சா? சரி, இன்னைக்கு என்ன தலைப்புன்னு உனக்கு தெரியுமா?
1: தெரியாது, நீயே சொல்ற.
0: இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, கல்யாண வீட்டில் நடைபெற்ற காமெடிகள். ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த வீட்டுல சில சில காமெடிகள்
1: மனசுல பளிச்சு. கல்யாண வீட்டுல நடந்த நினைவுகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வர
0: ஆரம்பிச்சு.
1: இதுக்கப்புறம் அமைதியா இருப்பேன் அப்படின்னு நீ நினைக்க கூடாது. கிளப்புங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்நேகிதிகள் அழைக்கலாம். 04226516 1132 மற்றும் 04226516 1133 என்ற எண்கள்லையும்
0: வாயை மூடிட்டே நல்லா இருப்பேன்னு நினைச்சேன். வாயை திறந்துட்டே அம்மா திரும்பவும். சரி, முதல் நேயர் யார், எங்க இருந்து சொல்றாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: பழையபட்டியில இருந்து செல்வகணிமா.
0: செல்வகணி, சொல்லுங்கம்மா.
2: தலைப்பு கேட்டவுடனே டக்குன்னு போட்டேன், சொல்லணும்ட்டு. எங்க

0: இப்போ எங்க கல்யாணமா ஒரு 12 வருஷம் இருக்கும். மேக்கப் ஆபனாசுல மண்டபம், 2 மண்டபம் பார்த்தோம். நாங்க போறோம் எழுதிங்கன்னா அங்க சித்தி பையன் கல்யாணம் எடுக்க மண்டபத்துக்கு போல பக்கத்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் அந்த மண்டபத்துக்கு போயிட்டோம். அவங்க போயிட்டு பார்த்தா நம்ம சொந்த பந்த மூஞ்சி ஒன்னும் தெரியல, பழக்கப்பட்ட மூஞ்சா.
1: என்ன வீட்டுக்கு கல்யாணம் வீட்டுக்கு வேற வீட்டுக்கு போயிருக்கீங்க மட்டும் தெரியாம எப்படி?
0: அவங்க பார்த்தா சரி வந்ததே வந்துட்டே சாப்பிட்டு போங்க. எங்க போய் சாப்பிட? ஐயா அதுல எங்க வீட்டுக்காரர் கமெண்ட் அடிச்சாரு, சாப்பிட்டுட்டு
1: வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்க.
0: அவங்களுக்கு நல்ல மனசு யார் இப்படி சொல்லுவா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. கல்யாண வீட்டுல நடந்த காமெடிய கேட்டா நீங்க கல்யாண வீட்டையே மாத்தி போய் காமெடி பண்ணிருக்கீங்க. நன்றிப்பா நன்றி.
2: இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து என் லைஃப்லயும் நடந்தது. ஏன் அப்படின்னா, நம்மளோட ஆபீஸ்ல ஒருத்தங்களோட பொண்ணுக்கு மேரேஜ் அப்போ போயிருக்கும் போது நாங்க வந்து நான் மட்டும் தான் போயிருந்தேன். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா மண்டபம் மாறி போயிட்டேன். நாங்க வந்து சாப்பிட்ற இடத்துல அவ சொல்ற நான் சாப்பிட்ற இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனு சொல்லுதுவானேன்னா, நான் இந்த சாப்பிட்ற இடத்துல இருக்க நானும் சாப்பிட்ற இடத்துல தான் இருக்கேன். நான் கை வேறது நான் கை தூக்குறேன் பாருனோட என்ன ஒருத்தவங்க பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்றேன். ஏய் டீசல் ஹாய் சொன்னா நான் சொல்லவே இல்லை. என்ன மண்டபம் மண்டபம் மாறி வந்துட்டு ரிவர்ஸ் ஓடு
3: இதே
1: கல்யாண மண்டபம் மாறி போனதா? சரி எப்படியோ சாப்பிட்டாச்சு இல்ல பிரியாணி போனதுக்கு. சரிம்மா நன்றி நன்றி.
2: சொல்லு
1: கல்யாண வீட்டுல வந்து நடக்கக்கூடிய காமெடி அப்படின்னு எல்லாரும் கல்யாண வீட்டுக்கே மாறி மாறி போய் காமெடி பண்ணிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில இப்ப ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். கல்யாணம் ரிலேட்டடா தான் இன்னைக்கு பாட்டு கேட்க இருக்கிறோம்.

0: 12 மணி 19 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்னைக்கு கல்யாண வீட்டில் நடைபெற்ற காமெடிகள் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்கிறோம். எல்லாருமே வந்து கல்யாண வீட்டுக்கு மாறி போன காமெடியை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம். சூப்பரு, கல்யாண வீட்டுக்கே போயிட்டாங்க போல. ஜோனா,
1: என்ன
0: நீ ஒரு கல்யாண வீட்டுக்கு மாற்றி போனல, சாப்பிட்டல, மொய் செஞ்சியா?
1: சாப்பிடலையே, சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் நான் கை காமிக்க அவங்க கை காமிச்சு.
0: சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டு நீ எப்படி சாப்பிடாம வந்திருப்பேன்?
1: சாப்பிடாம வந்துட்டேன்.
0: சரி, அடுத்த நேரம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: லட்சுமி பேசுறேம்மா.
0: கேடிசி நகர்ல இருந்து
2: லட்சுமி.
0: லட்சுமி, லட்சுமி சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கா? நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கம்மா. கல்யாண வீட்டு காமெடி
2: மெட்ராஸ்ல என் தங்கச்சி பொண்ணு கல்யாணம். நாங்க இங்க திருநெல்வேலியில இருந்து போயிருக்கோம். அவங்க போன இடத்துல கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பாத்ரூம் போயிட்டு வரும்போது இந்த ரூம் பொண்ணு மாப்பிளைக்கு தனியா ரூம் இருக்கும்ல, அதுல ஒரு ரூம்ல கட்டில ஒரு அம்மாவும் நாலஞ்சு குழந்தைங்களும் இருந்து மிச்சர் லட்டு பாக்கெட் போட்டுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த அம்மா பக்கத்துல போய் உட்கார்ந்தேன். நல்ல கூலா இருக்கு, ஃபேனும் ஓடுது இருக்கு. அவங்கள்ட்ட அவங்க கேட்டாங்க, என்னம்மா என்ன வேணும் நீங்க, பொண்ணு வழியா மாப்பிள்ள வழியான்னு. நான் பொண்ணுக்கு பெரியம்மா அப்படின்னேன். அப்படியா, எந்த ஊருமா அப்படின்னா வெளியே அப்படின்னேன். சரின்ட்டு அப்புறம் வாங்கினேன். சொல்ல கேட்காம லவ் மேரேஜ் பண்ணிக்கலா? நாங்க மாப்பிள்ள பாத்துருக்கோம், சொன்னபடி கேட்காம இப்படி லவ் மேரேஜ்க்கு ஒரு பண்ணிட்டா பையன் எப்படி பிஹேவியரோ என்னவோ ஏதோ தெரியல, காசும் வேற அப்படின்னு புலம்பிட்டு இருந்தேன். அவங்க நீங்க என்னமா வேணும், பையன் பையனா பையனுக்கு சொந்தமா கொண்டு சொல்லணும்.
0: நான் தான் பையனோட அம்மா.
2: பையனோட அம்மா அப்படின்னு
0: பையனோட அம்மாட்டையே போய் நீங்க புலம்பிருக்கீங்க?
2: ஆமா, பையனோட அம்மாட்டையே போய் நான் பேசிருக்கேன். உடனே தப்புச்சோம் மேடம், சாரிமா நான் ஏதாவது தப்பா பேசிருந்தேன் சாரின்ட்டு அவங்க கண்ண திரும்ப படவே இல்லை.
0: நன்றிமா, நன்றி. இல்லை, இது திரைப்படங்கள்ல நடைபெற காமெடி மாதிரி இருக்குது உண்மையிலேயே. பையனோட அம்மாவே நான் தான் அப்படின்ன மாதிரி
2: நிஜமாவே அந்த மாதிரி நடந்ததுங்க.
0: சரி சரி சரிம்மா. இல்லை இல்லை, திரைப்படங்கள்ல தான் பொதுவாக இந்த மாதிரி காமெடி எல்லாம் பார்ப்போம், இது நேர்லயே நடந்திருக்குதே அப்படின்னு சொன்னேன். நன்றிம்மா, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
3: ரெண்டு பேர்த்தையும் காணா தேடிக்கிட்டு இருந்தேன்.
0: யாரை காணும் தேடினீங்க?
3: உங்க ரெண்டு பேர்த்தையும் தான்.
0: இந்த வந்துட்டோம்ல, இருக்கோம்ல.
3: அந்த திருநெல்வேலி அழகான பாசைய

0: மனசுக்கு எங்களுக்கு எவ்வளவு எதமா இருக்கு தெரியுமா?
1: எதமா இருக்கட்டும் சொல்லுங்க. கல்யாண வீட்டு காமெடி,
0: அதாவது கிராமங்கள்ல தான் அதிகமா நடக்கும் கல்யாண காமெடி. நாங்க ஒரு ரெண்டு மூணு கிராமத்துல கல்யாணத்துக்கு போனப்ப அப்ப இந்த கறி சாப்பாடு போடுவாங்க. அப்ப என்ன செய்வாரு இந்த தாய் மாமா என்ன செய்வாரு, ஒரு பக்கமா உட்கார்ந்து இருந்தாரு. ஒரு நாள் உக்காந்துக்கிட்டு எல்லாரும் சாப்பிட்டாங்க, அவரை சாப்பிட கூப்பிடலையும் சொல்லிவிட்டு வெளியே போய் பொண்டாட்டிய கூப்பிட்டு பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு வெளியில போறாரு. அம்புட்டு பேரும் போய் தாங்குதாங்கன்னு தாங்குறாங்க. இவங்க நீங்க உரிமைப்பட்டவங்கன்னு தானே உங்களை ஒன்னும் சொல்லல, இப்படி போறீங்கள கோபத்துக்கிட்டு வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு சொன்னா, என்னையும் முத கூப்பிட்டீங்களா சாப்பிட, எவனாவது கூப்பிட்டீங்களாடா, ஏண்டா நான் என்ன இழுத்து வாங்கினா அப்படிங்கிறாரு. எங்களுக்கு ஒரே சிரிப்பு, அட கடவுள சாப்பாட்டுக்கு போய் இப்படி வெயில கொண்டாடி பிள்ளை எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னு
1: சொல்லிட்டு ஆளுக்கு போறான். இருந்தாலும் தாய் மாமா முறுக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த முறுக்கு காட்டணும்ல தாய் மாமான்னா சும்மாவா அப்படின்னு
0: போய். அப்ப அவங்க மாப்பிள்ளையோட அப்பா இந்த பொண்ணோட அண்ணன் சொன்னாரு, கால விழுகுவா மாமா, அது விழுகிற மாமா, சாரி மாமா, நாங்க நீங்களும் நானுங்களும் ஒன்னும் நினைச்சிட்டா, ஆனா நீங்க வேறையும் நினைச்சிட்டீங்க.
1: ஆமா, அவங்க நம்ம வீடு தானே, நம்ம மாமா என்னத்த சொல்ல, அவங்களே சாப்பிடுவாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இவரு தாய் மாமா முறுக்கு காமிச்சிருக்காரு.
0: அதோட அவர் ஒரு நகை அவரு அசடு வழியா சிரிச்சுட்டு ஒரு திண்டையத்தை உதறி போட்டுட்டு, சரி வா வா உள்ள வா, இனிமே அப்படி எல்லாம் பண்ணாதீடா, மதிப்பு கொடுங்கடா எனக்கு, நான் என்ன உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னாரு. எங்களுக்கு ஒரே சிரிப்பு, இப்படி ஒரு காமெடிய நாங்க அந்த கல்யாணத்துல பார்த்தோம். அப்புறம் இன்னொரு கல்யாணத்துல வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடலன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போட்டாரு தாய் மாமே.
1: தாய் மாமா தான் பிரச்சனையை கிளப்புதாங்க கல்யாண வீட்டுல.
0: ஆமா ஆமா, மேடையில வந்து நிச்சயார்த்தம் வைக்கிறாங்க முதல் நாள் ராத்திரி. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, பொண்ணு கொடுக்குறீங்களா, இன்னாரு பொண்ணு இன்னாரு மாப்பிள்ளைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப மாமா என்ன செஞ்சு விட்டாரு, கூப்பிட மறந்துட்டாரு. மச்சனையை கூப்பிட மறந்துட்டாரு. உடனே அவர் முறுக்கு ஏற்பட்டு, ஐயோ என்னைய கூப்பிடாம என்னடா கல்யாணம் முடிக்கிறீங்க, என்ன மாமனுக்கு மதிப்பு கொடுக்குறீங்களாடா, மனுஷன் மனுஷப்ப நான் வந்ததே தப்புடா இங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டாரு. அப்புறம் ஜனங்க பூரா பெரிய மனுஷன் பூரா போய், ஏப்பா இதுக்கெல்லாம் போய் கோவிக்கலாமாப்பா, வாப்பா வாப்பா அப்படின்னு பிடிச்சி எடுத்துட்டு போய் உட்கார வச்சு அப்புறம்
1: பேசி சொல்ல. உங்களுக்கு நகைச்சுவையா இருக்கு, அன்னைக்கு அது பரபரப்பான ஒரு விஷயமா இருந்திருக்குமே.
0: பரபரப்பான விஷயத்தை இருந்தாலும் மனுஷருக்கு மனுஷன் எல்லாத்த எல்லாரும் சேர்ந்து ஒண்ணும் பண்ணா செய்யாம, ஆனா இப்படிதான் இருக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். இப்போ வேற ஒண்ணு,
1: கண்டிப்பா கண்டிப்பா நன்றி.
0: ஒண்ணு பண்ணு, நம்ம தாய் புள்ள நம்ம மருமக அப்படின்னு அவங்க தானே முன்னே நிக்கணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
0: எங்க கூப்பிடல உன்னைய கூப்பிடலன்னு யாருமே சொல்லக்கூடாதுப்பா. சொல்லும் போது பாவம் மன
1: ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க.
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில அடுத்து ஒரு பாடல் கேட்கலாம்.

0: 12:31 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில இன்னைக்கு கல்யாண வீட்டு காமெடிகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க? சரி, இணைப்புல இருந்தும் அவங்க பேசவில்லை. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க, பேசுங்கம்மா. ஏன் இணைப்புல வந்துட்டு போறாங்க? ஆடி மாசம் கல்யாண வீடு கூட கிடையாது. ஜோனா, நேர்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க.
1: நீ பேசுறதுனாலதான்.
0: அப்ப நீ பேசுமா, ஆள் வரட்டும்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: பெருமாள்புரத்துல இருந்து கோமதி நமச்சிவாயம்.
0: சொல்லுங்கம்மா.
2: தலைக்கு மட்டும் சொல்லுங்களே மேடம்.
0: கல்யாண வீட்டில் நடைபெற்ற காமெடிகள்.
2: கல்யாண வீட்டில் நடைபெற்ற, ஐயோ எத்தனை இருக்கு.
0: ஏதாவது ஒண்ணு மட்டும் சொல்லுங்க.
2: ஒண்ணு மட்டும் சொல்லவா? அதாவது இது ஆரத்தி கரைச்சு கொண்டு போக மறந்து போச்சு. ஆனா பாப்புல வந்தாச்சு மண்டபத்து வாசலுக்கு. என்ன செய்ய, எல்லாம் சுத்தி சுத்தி வரோம். ஒருத்தி சொல்றா குங்குமத்தை போடுங்கிறா, குங்குமத்தை தேட முடியல. ஏன்னா இப்ப ஸ்டிக்கர் போட்டும் இதுமா வைக்கிறாங்களா, அதனால தேட முடியல. உடனே அங்கனக்குள்ள ஒரு டவரா இருந்தது, பிள்ளைக்கு பால் கொடுத்த டவரா. அந்த டவரால அங்கனக்குள்ள ஒரு பேண்டா இருந்தது. பேண்டா ஊற்றி

0: குச்சி வாசல்ல வந்து வெத்தலை வச்சிருப்பாங்க இல்லையா, தாம்பழத்துல அந்த வெத்தலைய சந்திரன் குங்குமத்தை ஒரு வெத்தலைய அதை போட்டு கலக்கி முதல் முதல்ல இதுல பேண்டால ஆரத்தி எடுத்து வீட்டுக்கு வந்த மாப்பிள பேரு ராஜ்குமார். இல்ல உங்க பேரே ராஜ்குமார்லா, ராஜா மாதிரி உங்களுக்கு வந்து நாங்க வந்து ஸ்பெஷலா இதுல ஆரத்தியே வந்து சாண்டால எடுத்தோன்னு அதுக்கப்புறம் சொல்ல அவங்க பாக்குற நேரம் எல்லாம் சாண்டா ஆண்டின்னு கூப்பிடுவாங்க.
1: சரி சரி சரி, நன்றிமா, நன்றி
0: வாய்ப்புக்கு, நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நிக்கல்பட்டியில இருந்து பிரதீபா மேம்.
1: சொல்லுங்க பிரதீபா, கல்யாண வீட்டு காமெடிகள் சொல்லுங்க.
2: கல்யாண வீட்டு காமெடினா எங்க பெரியப்பா பையனுக்கு தான் கல்யாணம், கோவில வச்சுதான் தாலி கட்டு.
1: சரி,
2: அன்னைக்கு முகூர்த்த நாளுங்கிறதுனால நிறைய கல்யாணம் நடந்துச்சு.
1: மாப்பிள்ள பொண்ணு மாறிச்சா?
2: நாங்க கூட்டிட்டு போறோம், கிட்டத்தட்ட லெப்ட் சைட்ல எங்க அண்ணன், ரைட் சைட்ல எங்க அண்ணி நிக்கிறாங்க. எங்க அண்ணிக்கு ரைட் சைட்ல இன்னொரு மாப்பிள்ள வந்து நிக்கிட்டாரு. பூசாரி கேக்குறாரு, யாருக்கு இப்போ டோக்கன் அப்படின்னு கேக்கும் போது ரெண்டு பேருமே எனக்குதான் கல்யாணம், எனக்குதான் கல்யாணம் சண்டை. எல்லாரும் அமைதியா இருங்க, நான் பொண்ணு கிட்ட கேக்குறேன்னு சொல்லிட்டு உனக்கு இந்த ரெண்டு பேர்ல யாருமா மாப்பிள்ள அப்படின்னு கேட்டாரு. அவங்க இவங்கதான் மாப்பிள்ளன்னு எங்க அண்ணனை காமிக்கையும் அதுக்கடுத்து ரெண்டு பேரும் போய் டோக்கன் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு டோக்கன் செக் பண்ணி திருப்பி கல்யாணத்துக்காக உள்ள போனோம்.
1: சரி, அந்த சைடு ஒரு மாப்பிள்ள வந்து நின்னாரு, அவரோட பொண்ணு எங்க போச்சு?
2: அது தெரியல, வரவே இல்லை. அவரு பொண்ணை தேட போயிட்டாரு.
1: பொண்ணை காணிட்டு வந்து எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க. நன்றிமா.
2: அதுவும் முடிஞ்சு உள்ள போனதுக்கு அப்புறமும் டக்குன்னு கல்யாணம் முடியல. பசங்க எல்லாம் விசில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பூசாரி தாலிய தரமாட்டேன்ட்டாரு.
1: ஐயோ,
2: அதுக்கடுத்து பேசி கல்யாணம் முடிஞ்சிருக்கு.
1: சரி சரி, நன்றிமா, நன்றி.
2: நன்றி.
1: சொன்னா ஒரு பாட்டு கேட்டுருவோமா?
3: என்ன திரைப்படத்துன்னு பாடல்?
1: இந்த வாழ்க பல்லாண்டுன்னு ஒரு பாடல் கேட்டுருவோம்.

0: 12:40 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்னைக்கு கல்யாண வீட்டில் நடைபெற்ற காமெடிகள் குறித்து தான் பேசிட்டு இருக்கிறோம். ஜோனா, இந்த பொதுவாக வந்து இந்த பாபநாசம் கோயிலில் அதிகமான திருமணம் நடக்கும் சீசன்ல, இந்த ஆவணி மாசம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு நாளைக்கு அந்த முகூர்த்த நாள்லயே அடுத்தடுத்து வந்து கிட்டத்தட்ட நிறைய கல்யாணம் இருக்கும். இவங்க சொன்ன மாதிரி இதே மாதிரி பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் மாறி மாறி உட்கார்ற காட்சி எல்லாம் அங்க நடைபெறும். ஏன்னா அடுத்தடுத்து இந்த பஸ்ஸுக்கு சீட்டு போட்டு துண்டு போடுறது மாதிரி கல்யாணத்துக்கு துண்டு போட்டு உட்காருவாங்க. அந்த அளவுக்கு வந்து கல்யாணம் நடக்கும்போது யாரு சொந்தக்கு கல்யாணம் நடக்குது, அடுத்து யாருக்கு நடக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியாது நம்மளால. நம்ம கோயில்ல கல்யாணம் நடக்குன்னு போனோம் அப்படின்னா அங்க வேற மாப்பிள்ளை பொண்ணு இருப்பாங்க, அவங்களுக்கு அடுத்து எத்தனாவது இவங்க கல்யாணம் என்னன்னே கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. ஒட்டுமொத்தமா ஒரு கல்யாண வீடு, ஒட்டுமொத்த கல்யாண வீடும் நடக்கிற இடம் ஒரு கோவில் அப்படிங்கிறப்ப கோவிலுக்கு போகணுமா, எல்லா கல்யாண வீட்லயும் கலந்துகிட்ட ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஆலங்குளத்துல இருந்து காயத்ரி பேசுறேன்.
0: ஆலங்குளத்துல இருந்து காயத்ரி, சொல்லுங்க.
1: நாங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு சாப்பிட கிளம்பணும். அப்போ முயக்க ஒரு எழுதி வச்சிருந்தோம். யாரெல்லாம் எழுதியாச்சு?
0: ரூபா மட்டும் வைக்கல.
1: ரூபா மட்டும் வைக்க மாட்டேன்.
0: அப்ப அது மொய் கவர் இல்ல, பொய் கவர் இல்ல. அப்ப அது மொய் கவர் இல்ல, இல்ல பொய் கவர்.
1: எங்க வீட்டாரு வச்சிட்டாங்கன்னு நினைச்சேன். அவங்க நினைச்சிருக்காங்க, நான் வச்சிருக்கேன்னு நினைச்சிருக்காங்க.
0: கடைசி ரெண்டு பேரும் வைக்காம இப்படி பொய் கவர் கொடுத்துருக்கீங்க.
1: கையில கவரை கொண்டு போயிட்டோம். அங்க போய் மாப்பா கையில கொடுத்துட்டு வந்துட்டோம்.
0: பொய் கவரே கொடுத்துட்டு வந்துட்டீங்க.
1: வீட்டுல வந்து என் வீட்டாளி கேட்காங்க, நீ எவ்வளவு வச்ச அப்படின்னு கேட்டாங்க. ஒன்னால சாப்பிட போனோம், நீங்க வச்சுட்டீங்கன்னு நான் வைக்கல
0: அப்படின்னு.
1: நீ வைக்கன்னு நான் வைக்கல அப்படின்னு.
0: ரெண்டு பேருமே வைக்காம நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு பொய் கவரை கொடுத்துட்டு வந்திருக்கீங்க கல்யாண வீட்டுல.
1: அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அவங்க அப்பாட்ட மாப்பிள்ளோட அப்பாட்ட பேசிட்டோம்.
0: பரவாயில்ல, பரவாயில்ல, நன்றி.
1: பரவாயில்ல, அதை பத்தி.

0: இல்ல அப்படி நாங்க இருந்தாலும் நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு கையில கொடுத்துட்டு
1: கண்டிப்பா
0: வந்துட்டோம்.
1: நம்ம பேர் வேற எழுதியிருப்போம், அதுல பாப்பாங்க என்ன ரூபா
0: ஆமா
1: வைக்காம கவர் இருக்குன்னு. நிறைய வீடுகள்ல
0: அதெல்லாம்
1: இந்த இதெல்லாம் நடக்கும், நிறைய கவர்ல வந்து எம்டி கவர் தான் இருக்கும். ஒன்று
0: ஆமா
1: கீழே விழுந்துடும், இல்லை யாராவது எடுத்துக்கிடுவாங்க, இல்லை மாப்பிள்ளையும் பொண்ணும் எடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவு கொடுத்துட்டு அந்த மாதிரி இருக்கும். இப்படி வைக்காம கூட மறந்து வந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பொய்க் கவர்கள் இருக்கும் மொய்க் கவரோட சேர்த்து. நன்றிம்மா, நன்றி சோனா.
2: சொல்லு.
1: பத்தியா இது நல்லா இருக்குல்ல?
2: நல்லா இருக்கு.
1: நல்லா
2: எல்லா கல்யாணத்துக்கும் போயிட்டு போயிட்டு ஜாலியாக அடி ஜாலியாக.
1: நீ அப்படியே சாப்பிட்டுட்டு நீ மொய்க் கவர் கொடுக்காம பொய்க் கவர் கொடுத்துட்டு. என்னைக்காவது ஒரு நாள் வந்து யாருனே தெரியாத ஒரு கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வந்திருக்கியா?
2: இல்லை
1: நான் சாப்பிட்ருக்கேன்.
2: அப்படியா?
1: ஆமாம். ஏன்னா இதே தான் கல்யாண வீடு அந்த மண்டபம்னு கேள்விப்பட்டோம். சரி இந்த மண்டபத்தில் தான் நடக்குன்னு தைரியமாக உள்ளே போயாச்சு, போய் உட்காந்தாச்சு, சாப்பிட உட்காந்தாச்சு, சாப்பிடுதோம், சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸ்டேஜை பார்த்தா வேற பொண்ணு மாப்பிள்ளை. என்னடா இது, வேற பொண்ணு மாப்பிள்ளை வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோமே, நான் சாப்பாடு வேற நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாச்சே, என்ன பண்ணேன்? மொய் கவரை அவங்கக்கிட்டேயே கொடுத்துட்டு வந்துட்டேன்.
2: அப்படியா?
1: அவங்கக்கிட்டே கொடுத்தாச்சு. ஏன்னா அந்த கல்யாண வீட்டுக்கு போகணும்னு சொல்லி இந்த கல்யாண வீட்டுக்கு வந்துட்டோம், மாறி போச்சு. பொண்ணு மாப்பிள்ளையே பார்க்கவும் முதல்ல சாப்பிட போங்க, கூட்டம் அதிகமாக இருக்குது, சாப்பிட போங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சாப்பிட, அவங்க வந்து சொந்தக்காரங்களோ யாரோ இருந்தால் பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எனக்கு பொண்ணை தவிர வேற யாரையும் தெரியாது. அப்போ நம்ம வந்து கல்யாண வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம். சரி இதை மண்டபம் தான் கல்யாண வீடு அப்படின்ட்டு வந்து நேராக சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சு, மொய்க்கவர் கொடுப்போன்னு போகிறேன். பொண்ணு மாப்பிள்ளையும் வேற ஆள், சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்காம அங்கேருந்து வெளியே வர முடியாதுல்ல. மொய்க்கவர் அங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு மொய்க்கவர் எடுத்து நான் என் ஃப்ரெண்டு சொன்னலாம், அதை தேடி கண்டுபிடிச்சி போய் அங்கே சாப்பிடாம மொய்க்கவர் கொடுத்துட்டு வந்திருக்கு. யாருனே தெரியாத ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்து நம்மளே போகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அன்னைக்கு.
2: ஆமாம், அதுவும் நல்ல நல்ல விஷயம்தான்.
1: கண்டிப்பாக இப்போ ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: 12:50 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஏடிசி நகர்ல இருந்து
0: புனிதா
1: பேசுகிறேன். நலமாக முடியலாம்.
0: நலமாக இருக்கிறோம் புனிதா, சொல்லுங்க.
1: 1985 நான் குழந்தையா இருக்கும் போது, அப்பனா ஊமை தானே, காதும் கேட்காது ஒண்ணும் செய்யாது. அப்புறம் திருச்செந்தூர் கல்யாணத்துக்கு எங்க வீட்டுல எல்லாரும் போயிருக்காங்க, நானும் எங்க அம்மா கூட போயிருக்கேன். அப்ப அங்க வந்து திருச்செந்தூர் கோயில தாலி கட்டிதான் மண்டபத்துல கல்யாணம் அப்படிங்கும் போது, முதல்ல அந்த கோவிலுக்கு போயிருக்காங்க. அங்க அந்த வேல் எல்லாம் குத்திட்டு போவாங்களா அழகுல, அதுக்கு இடையில ஊந்து போயிட்டேனாமா நானு. அப்ப ஐயோ, என் பிள்ளை பிள்ளை நாங்களா? அப்புறம் ஐயமா, பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது, இப்ப நீங்க இடையில போக கூடாதுன்னு அந்த பூசாரிகள் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்களாம். எங்க அம்மா பயந்துட்டே இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு விட கிடைச்சிட்டேனா, அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு இந்த கடல்ல முங்கி குளிப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் தண்ணியில ஊந்து ஊந்து போய் காணாம ஆயிட்டேனா. யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு எங்க அம்மா இது பண்ணி அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணாவது அலையில நான் வந்திருக்கேனாம்.
0: கடலுக்குள்ள போயிட்டு மூணாவது அலையில ரிட்டர்ன் வெளியில வந்திருக்கீங்க?
1: ஆமா, ரொம்ப தூரம் போயிட்டு. அதுக்கப்புறம் உங்க பிள்ளைங்க வந்து தொலைஞ்சு போயிட மாட்டாங்க, கண்டிப்பா கிடைப்பாங்க, நீங்க ஆளாதீங்கன்னு ஒரு பெரியவர் சொன்னாராம் எங்க அம்மா கிட்ட. ஆனா அவரும் ஒண்ணுமே பண்ணலையே, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு கிழக்க பார்த்து நின்னுட்டே இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அலையா வரும்போது மூணாவது அலையில நான் அப்படியே புரண்டு வந்து விழுந்துட்டேன் எங்க அம்மா கிட்டயே. அந்த அப்புறம் அப்படியே கடவுளுக்கு நன்றி செலுத்து அதுக்கப்புறம் வந்தாங்க. இப்ப அதை சொல்லும் போய் எங்க அம்மா சொல்லும் போதெல்லாம் சிரிப்பாங்க அப்படி எங்களெல்லாம்.
0: ஆனா அந்த நேரத்துல வந்து இது காமெடின்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு வேதனையான பரபரப்பான ஒரு விஷயம். இப்போ நீங்க சுனாமியிலேயே ஸ்விம்மிங் போட்டு வந்தவங்க தான் புனிதா.
1: ஆமா, அத இப்ப சொல்லும்போது அப்படியே சிரிப்பாங்க பாத்துக்கங்க எங்க அம்மா வந்துட்டு.
0: சரி சரி சரி.
1: அந்த நேரத்துல அவங்களுக்கு கவலையா இருந்திருக்கு, ஆனா அதை இப்ப சொல்லும்போது என்ன எப்படிலாம் எங்களுக்கு தண்ணி காட்டிட்டப்பா நீ அப்படிமாங்க.
0: நன்றிமா, நன்றி.
1: நன்றி மேடம்.
0: சோனா,
2: சொல்லு
0: என்ன, எந்த கல்யாண வீட்டுக்கு? ஆடி மாசம் ஒரு கல்யாண வீடும் கிடையாது, நீ சாப்பிட போலான்னு நினைச்சாலும்

0: என்ன?
1: ஆமாம், கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு சம்பவம் இருக்குது. என்னென்னு கேட்டேன்னா, கல்யாண வீட்டில் எடுத்த காமெடியான சம்பவம் தானே.
0: என்ன,
1: ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, சரி, என்னோடய கசின் வந்து கையில் ஃபோன் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து ஃபோன் வந்து ரொம்ப கிளாரிட்டியான ஃபோனுங்கிறது ரொம்ப ரேராக தான் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அவன் கையில் ஃபோன் இருந்தோடனே, இது யாரோட ஃபோன் எடுத்தோடனே, நம்மளோட ஃபோன் தான் எடுத்துக்கோடனே, நான் எடுத்து ஃபோன் எடுத்து ஒவ்வொரு கேமராவாக ஒவ்வொருத்தங்களையே ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கேன். மாற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கேன். ஃபோட்டோ எடுத்த ஒருத்தவங்க என்னையே பார்த்துட்ருக்காங்க. அவனுக்கு எதுக்கு இந்த பையன் நம்மளே பார்த்துட்ருக்கான் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் இருக்கும், என்னோடய கசின் வந்து சாப்பிட போயிட்டான். நான் அவனோட ஃபோனு தான் வச்சுட்டு கையில் வச்சு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். பக்கத்தில் ரொம்ப நேரம் கழித்து அந்த பையன் என்கிட்ட வந்து பேசுறதுக்கு வர நான் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கேன். தவிர அந்த பையன்ட்ட நான் பேசவே இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்டேன். அவனா, யாரோட ஃபோன் அப்படின்னு, அது என்னோடய ஃபோன் அப்படின்னா எனக்கு தையோ தப்பு பண்ணிட்டே சொல்லா அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவனோட ஃப்ரெண்டோட ஃபோன், நம்மளோட ஃபோன் தான் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க.
0: சரி, இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நேயர்கள் பார்த்தோன்னா, நிறைய நேயர்கள் கல்யாண வீட்டு காமெடி அப்படின்னு சொல்லும்போது பொண்ணு மாப்பிள்ள மாறுன கதை, இல்லை வந்து இந்த மாதிரி அதுலேயும் அந்த ஆரத்தி கூல்ட்ரிங்க்ஸை வச்சு ஆரத்தி எடுத்த கதை, இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும். பொதுவாகவே வந்து இந்த சாப்பிட போன இடத்துல நிறையா சம்பவங்கள் நடக்கும். இந்த நமக்கு திரையில் வந்து சொல்லுவாங்க நகைச்சுவையில், கல்யாண வீட்டில் சாப்பாடு குறை இல்லைன்னா சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே தாய் மாமா முறுக்கிக்கிட்டு போன கதையெல்லாம் சொன்னாங்க. நான் நம்ம அலுவலகத்தில் வேலை பார்த்தாங்க முன்னாடி, வனிதான்னு சொல்லி ஒரு ஆர்ஜி, அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நான் டியூட்டியில் இருந்தேன். டியூட்டியிலேருந்து பிரேக் டைம் கிடச்சப்போ தான் சாப்பிட போனேன். அப்போ லேட்டாக போனேன்னா போய் பரிமாற உட்காந்துருக்கேன், சாப்பிட உட்காந்துருக்கேன், பரிமாறுறவங்க வச்சாங்க, நான் மட்டும்தான் சாப்பிட உட்காந்துருக்கேன், வேறு யாருமே இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. உட்காந்துட்டு வருஷப்படி ஒன்று ஒன்றா கேட்டுகிட்டே இருக்கேன். அந்த பரிமாறது அக்கா வந்து என்னை பிடிச்சி திட்டி விட்டாங்க, கல்யாணத்துக்கு வந்ததே லேட்டு, லேட்டாக வந்துட்டு வத்த குழம்பு வேணுமா, வத்த குழம்பு அப்படி, வத்த குழம்பு கொடுங்க அப்படிங்க. வத்த குழம்பு இல்லை, ஒன்றும் இல்லை, இல்லை வத்த குழம்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, வந்ததே லேட்டு, மணி என்னன்னு வருமா, நாங்களே வீட்டுக்கு கிளம்ப போகிறோம், இப்போ வந்துட்டு வத்த குழம்பு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஏசினாங்க. உண்மையிலே சாப்பிட போயிட்டு வேணுமா வேணுமான்னு கேட்டது போக, நான் வேணும்னு கேட்டு எனக்கு ஒன்றும் கிடைக்கல, வத்த குழம்புக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சேன். அந்த ஒரு சம்பவமும் என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம். அந்த மாதிரி இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசின நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். இதுவரைக்கும் சிநேகிதிய நிகழ்ச்சியில் பேசியது நான் சுபகலா,
1: மற்றும் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா.
0: நிகழ்ச்சியில் 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் அந்த பாடல் வருது கேளுங்க. இன்னைக்கு ஒரே கல்யாண பாட்டாக கேட்டிருக்கீங்க, அதோடு சேர்ந்து இந்த பாடலையும் கேளுங்கள்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள்.
2: அதிகப்படியாக மொபைல் ஃபோன் பார்த்து திடீர்னு மார்கன் ஆகி நிறைய பேர் இப்போ பர்டிகுலராக 2020க்கு அப்புறம் அதிகமாக வர்றாங்க. கொரோனா காலத்துக்கு அப்புறம் மொபைல் ஃபோனை பொறுத்தளவு நம்ம எவ்வளோ நேரம் குழந்தைங்களுக்கு மொபைல் ஃபோன் கொடுக்கலாம், அதுதான் நம்ம அடுத்த கேள்வியாக இருக்கும் தாய்மார்களுக்கு. இந்த உலக சுகாதார அமைப்பு WHO அவங்களோட

0: ரெக்கமெண்டேஷன் படி நீங்கள் 2 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு மொபைல் ஃபோன் கொடுக்கவே கூடாது. 0 ஹவர்ஸ் அப்படி தான் அதில் போட்டிருக்கோம். அதாவது ரொம்ப நம்ம வேணும்னா ஏதாவது வெளிநாட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி அப்பாவுக்கு பேசிக்கலாம், வீடியோ காலில் ஒரு சிறிய ஐ மீன் லிமிட்டட் டைம் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர மொபைல் ஃபோனை கண்ணில் காமிக்காமே தான் இருக்கணும் 2 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு. 2 to 5 வயசு எடுக்கும்போது அவங்க மேக்ஸிமம் கூடுதலாக 1 ஹவர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 2 to 5 வயசு வரைக்கும். 5 to 10 வயசு வரைக்கும் பார்க்கும்போது அவங்க 2 மணி நேரத்துக்கு குறைவாக தான் யூஸ் பண்ணணும். இதை வந்து ஒரு மேக்ஸிமம் கூடுதல் டைம்னு தான் அவங்க சொல்கிறாங்க. நம்ம எவ்வளவு தூரம் நம்ம மொபைல் ஃபோன் அவாய்ட் பண்ணுறோமோ அது ரொம்ப நல்லது. அது தவிர இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், மொபைல் ஃபோனை பொறுத்த அளவுக்கு எவ்வளவு தூரத்தில் பார்க்குறோங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய குழந்தைங்க ரொம்ப அருகாமையில் அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு பார்ப்பாங்க, அது ரொம்ப ரொம்ப தவறு. அது குழந்தைங்க கண்ணுக்கு அதிகமான ஸ்ட்ரெயினை கொடுத்து கண்ணாடி பவர் வருது, ஏற்கனவே பவர் இருந்தால் அது அதிகமாகுது, மார்கன் வருது, எல்லா பிரச்சனையும் கூடுதலாக அஃபெக்ட் ஆகும். அப்போ மொபைல் ஃபோனை எவ்வளோ தூரத்தில் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 அடியாவது இடைவெளி இருக்கணும் கண்களுக்கும் மொபைல் ஃபோனுக்கும் இடையில். அடுத்த லேப்டாப் அதெல்லாம் பார்க்கலாமா, அது எவ்வளோ தூரத்தில் பார்க்கணும், டெஸ்க்டாப் அதெல்லாம் பார்க்குறது அது 2 அடி, இது 1 அடியில் தூரத்துலையாவது வைக்கணும், மற்றதை 2 அடி தூரத்துலையாவது இருந்து பார்க்கணும், அதுக்கு க்ளோஸாக போகக்கூடாது. பின்ன டிவி பார்க்கணுன்னா 10 அடி தூரமாவது இருக்கணும். பார்க்க போகிற அந்த குறைவான நேரத்தில் இந்த மாதிரியான ப்ராக்டிஸும் பண்ணும்போது நம்மளுக்கு பாதிப்பு வராமல் இருக்கும். நம்ம மொபைல் ஃபோன்னால் நம்மளுக்கு மைண்டும் பாதிப்படையுது, மனதும் ரொம்ப பாதிப்படைகிறது. அதனால் தூக்கமின்மை, ரொம்ப இரிட்டபிலிட்டி, ஏன்னா குழந்தைங்க வந்து அந்த வேக வேகமாக வரக்கூடிய அந்த கான்ட்ராஸ்ட் டிஜிட்டல் வீடியோஸ் அது இதெல்லாம் பார்த்து அந்த கேம்ஸ் அதெல்லாம் இது பண்ணி அதில் சந்தோஷத்தை உணர்றனால அவங்களால நிஜ வாழ்க்கையில் இருக்கிற மெதுவாக நம்ம இயங்கிக்கிட்டு இருக்க அதை அவங்களுக்கு ஏற்றுக்க முடியாது. அதுக்குள்ளே அந்த உலகத்துக்குள்ளேயே அவங்க ரொம்ப பிணைந்து இருந்துட்டாங்கன்னா இந்த இது அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு எரிச்சல் படுறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அது மாதிரி நிறைய மைண்டுக்கு பிரச்சனை வரலாம். அதனால நம்ம வந்து இப்போ மொபைல் ஃபோன் பழக்கத்தை எப்படி நிறுத்துறது, மொபைல் ஃபோனை நிறுத்தணும் அப்படின்னு, ஏன்னா ஆரம்பத்தில் பழக்கத்திற்கு காரணமே நம்ம தான் இருந்திருப்போம். எப்படியும் பெற்றோர்களாகிய நம்ம தான் நம்ம கையில் உள்ள மொபைல் ஃபோனில் உள்ள விஷயங்களை காமிச்சிருப்போம், எப்படியாவது நம்ம தான் அது காரணமாக இருந்திருப்போம். அந்த மொபைல் ஃபோன் பழக்கத்தை நிறுத்தணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது உடனே மொபைல் ஃபோனை தூக்கி போட்டுட்டு குழந்தைய நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது அதற்கு தீர்வு கிடையாது. அதை வந்து கிராஜுவலாக தான் நம்ம இது பண்ணணும். குழந்தைக்கு எடுத்து சொல்கிற வயசுன்னா அதை எடுத்து சொல்லி, இப்போ நிறைய நேரம் குழந்தை பார்க்குதுன்னா அதில் 1 ஹவர் குறைக்கிறதுக்கு அந்த 1 ஹவர் வெளியில் கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்கணும், அதாவது அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண வைக்கணும்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள்.

0: தாய்ப்பால் வாரம் தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு உகந்த தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனை வழங்குகிறார் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள்.
1: ஐடியல் திங் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சொட்டு தண்ணி கூட பேபி வாயில் படக்கூடாது 6 மந்த்ஸ் வரை. ஸோ இதுதான் ஐடியல் இது. ஸோ மதருக்கு வந்து அந்த கரெக்ட் லாச்சிங் பொசிஷன் வந்து நம்ம டீச் பண்ணணும். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். அதுவும் ஃபஸ்ட் டைம் மதர்ஸு அவங்க வந்து அந்த லாச் பொசிஷனை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க. ஸோ நிறைய ஃபீடிங் பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஐடியல் பொசிஷன் எது அப்படின்னு கேட்டால், மதரும் பேபியும் எந்த பொசிஷனில் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அதுதான் ஐடியல் பொசிஷன். ஸோ மதருக்கு பேக் பெயின் இருக்கக்கூடாது. கம்ஃபர்டபுளாக அவங்க உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேபியை ஹோல்ட் பண்ணி ஃபீட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஸோ இனிஷியலாக கையில் பேபியை தூக்கிட்டே அவங்க வச்சுட்டு இருக்கணும்னு சொன்னால், கீழே அதுக்கேற்ற மாதிரி பேபியோட வெயிட்டை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பில்லோஸ் வைக்கிறது. இது அப்படி பண்ணால் தான் மதரால் ஒரு 1/2 hour பேபியை கையில் வச்சுட்டு இருக்க முடியும். அடிக்கடி எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா பேபியும் கம்ஃபர்டபுள் ஆக மாட்டாங்க. அண்ட் லேட்ச் பொசிஷன் வந்து ரொம்ப முக்கியம். லேட்ச் ஸ்கோர்னே இருக்குது. ஸோ அது இமீடியட்டாக அந்த தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கும் போதே ஒரு ஸ்டாஃப் வந்து அசஸ் பண்ணும்போது அதை தான் பார்ப்பாங்க, பேபி எப்படி லேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.

0: ஸோ அந்த லேட்ச் பொசிஷன் கரெக்டாக ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் 100% சக்ஸஸ்ஃபுல் ப்ரெஸ்ட் ஃபீடிங்காக தான் இருக்கும். தூங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது நார்மலாக பேபி தூங்குறாங்களா இல்லை ட்ரௌசினஸ் வேறு ஏதாவது இஷ்யூவாங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம மேக் ஷூர் பண்ணணும். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இனிஷியல் ஒரு ஃபியூ டேஸ்க்கு அந்த மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவ் நார்மல் பேபியாக இருந்தால் பசித்தாலும் தூங்குகிற பேபி மாதிரி கிடையாது. கண்டிப்பாக அவங்க பசித்தா எந்திரிச்சு ஃபீட் கேட்டுருவாங்க. ஸோ நம்ம அந்த டைமை அலோவ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அந்த 2 hours ஒன்ஸ் ஃபீடிங் அப்படின்னு டைமை ஃபிக்ஸ் பண்ணி பேபிக்கு தேவைப்படுதோ இல்லையோ நம்ம எடுத்து ஃபீடிங் கொடுத்துட்டோன்னா பேபி தூங்கிட்டே தான் இருப்பாங்க, டிமாண்டே இருக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ பேபியை கொஞ்சம் டிமாண்ட் பண்ண விட்டால் தான் பேபி நல்லாவும் ஃபீடிங் எடுப்பாங்க. பசி இருக்கும்போது கொஞ்சம் பேபி நல்லா எடுப்பாங்க. ஸோ இனிஷியல் ஃபியூ டேஸ்க்கு அந்த மாதிரி பண்ணால் தான் பேபியும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுவாங்க, மதரும் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக எடுப்பாங்க. ஸோ நார்மலாக தூங்குதா இல்லையாங்கிறத மட்டும் பார்த்துக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரு 5 hours 6 hours தூங்குறாங்கன்னா கொஞ்சம் எழுப்பி நம்ம கொடுக்கறது பெட்டர். வித்தின் 2 hours 3 hours தூங்குறாங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருந்தாங்கன்னா அலோவ் பண்ணுறது நல்லது. தாய்ப்பாலுக்கு இணை அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து 6 months வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெஸ்ட் ஃபீடிங், அதுக்கப்புறம் வந்து தாய்ப்பாலில் இருக்கிற கேலரிஸ் வந்து அந்த பேபியோட க்ரோத்துக்கு அடிக்குவேட் கிடையாது. ஏன்னா அதுக்கு மேலே பேபியோட க்ரோத் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மெயின் நியூட்ரிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின்ஸு, அதுதான் கிடைக்கும். அண்ட் பேபியோட இம்யூனிட்டி, ஸோ இதுதான் மெயின். ஸோ அதுக்கப்புறம் கேலரிஸ் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்கில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 6 months அது மதரோட டயட் நல்லா இருக்குது, எல்லாமே பேலன்ஸ்டாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக போதும். ஆஃப்டர் 6 months வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் தான் மெயின் ரோல். மதர் இடையில இன்பிட்வீன் ஃபீட் பண்ணும்போது ஸோ அதில் இம்யூனிட்டி அண்ட் வைட்டமின்ஸ் கிடைச்சிக்கும்.
1: உலக தாய்ப்பால் வாரம், தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு உகந்த தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனை வழங்கியவர் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள்.

0: ஒரு மணி 10 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில். அடுத்ததா நாயுருவியின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் ஆனந்த பிரியா அவர்களுடன் தொலைபேசி வழி நேரலையில் அவங்க தகவல்களை கூற கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: சொல்லுங்க, இன்னைக்கு நாயுருவியின் மருத்துவ பயன்கள் குறித்து உங்ககிட்ட கேட்கறதா இருக்கோம். முதல்ல இந்த நாயுருவியை எப்படி அடையாளம் காணலாம், இது எப்படி இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க.
1: நாயுருவிங்கிறது இந்தியாவில் எல்லா இடத்துலையும் வளரக்கூடிய ஒரு சிறு செடி மேம், பூண்டுன்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கலாம், சின்ன செடி. இது வந்து பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா அதனுடைய அந்த மலர் எல்லாம் வந்து ஒரு முள்ளு முள்ளா இருக்குங்க, மேல கொஞ்சம் முள்ளா இருக்கும் சரிங்களா. அது வந்து அதுல வந்து நார்மலா கிரீன் கலர் பச்சை கலர்லயும் இருக்கும், சிகப்பு கலர்லயும் ஒரு வெரைட்டி இருக்கு மேம், ரெண்டு வெரைட்டி இருக்கு. இதுல அந்த சிகப்பு கலர்ல இருந்து சென்னாயுருவின்னு சொல்லுவாங்க. சிகப்பு கலர்ல தான் சென்னாயுருவி. அது அது பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான மருத்துவ குணம் உடையது. அதுக்கு நார்மலை விட அந்த சிகப்பு கலர்ல இருக்கிறது அதிக மருத்துவ குணம் இருக்கு சரிங்களா. இப்ப இது இப்போ நாயுருவி அப்படிங்கிற பேர் ஏன் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து அந்த ஃபிளவர் வந்து முள்ளு முள்ளா இருக்கு இல்லையா, அது வந்து நாயோட மேல வந்து ஒட்டி வந்து ஒட்டி ஈஸியா ஒட்டி அது வந்து என்ன செய்யணும்னா போகும். அதனாலதான் நாய் உருவி, அதாவது ஒட்டி நாய் மேல ஒட்டிட்டு போகும். அதனுடைய விதைகள் பரவுறதுக்காக அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. எந்த விலங்குனாலும் அது மேல தோல்ல ஒட்டிக்கும். நம்ம இந்த ஒட்டு புல்ல எல்லாம் அந்த ட்ரெஸ்ல ஒட்டிக்கும் இல்லையா, அதே மாதிரி இது நாயோட தோல்ல இது ஒட்டி இருந்ததுனால இது பேரு நாயுருவின்னு பேர் வச்சிருப்பாங்க சரிங்களா. இங்கிலீஷ்ல இதுக்கு என்ன பேருன்னா பிரிக்லி சாப் பிளவர் பிளான்ட். ஏன்னா அந்த பூ வந்து முள்ளு முள்ளா இருக்கனால பேரே பிரிக்லி சாப் பிளவர் பிளான்ட் சொல்றாங்க. அது சமஸ்கிருதத்துல இது பேரு அபமார்க்கா.

0: இப்ப ஆயுர்வேதம்னா இது அபமார்க்கு அபமார்க்கி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்புறம் வந்து இந்த சித்த மருத்துவத்துல இதுல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த ஆயுர்வேதிக்கே நிறைய பேரு வேறு பேர்கள் நிறைய இருக்குதுங்க
1: சொல்லுங்க.
0: பாத்தீங்கன்னா கதிரி, அது ஏன்னா முள்ளு முள்ளா இருக்கனால அது பேரு கதிரி, தரமஞ்சரி, நாய் குருவி, நாய் அரஞ்சி, மாமுனி, கிருஷ்ணபண்ணி, இந்த அபமார்க்கம், இந்த மாதிரி நிறைய பேர் அதுக்கு இருக்குதுங்க சரிங்களா.
1: இந்த நாயுருவி நாயுருவிங்கிற இந்த நாய் சம்பந்தப்பட்ட பெயர்களே அதிகமான பெயர்களா இருக்குது.
0: ஆமாங்க, ஏன்னா அவங்க அது நோட்டீஸ் பண்ணிருக்காங்க, நாயோட தோல்ல ஒட்டி அந்த விதை பரவுது அப்படின்னு
1: சொல்றது,
0: அதனால அந்த நாயோட ரிலேட்டடா அந்த பேர் வச்சிருக்காங்க.
1: சரி சரி சரி. இந்த நாயுருவி தாவரத்தோட குணம் என்ன?
0: இது வந்து பயன்படு உருவ பாத்தீங்கன்னா எல்லாமே பயன்படுது, ஹோல் பிளான்டே இதுல எல்லாமே உபயோகப்படுத்தலாம் மருந்தா. இது சுவை பாத்தீங்கன்னா கைப்பு, கசப்பு சுவை இருக்கு, கார்ப்பு சுவை இருக்கு, சுவர்ப்பு சுவை இருக்கு, இந்த மூணு சுவை இருக்குங்க. தன்மை வந்து வெப்பமா இருக்கும், நம்ம உள்ள சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது கார்ப்பா மாறிடும் சரிங்களா. இப்ப அதுக்கு என்னென்ன செய்கை இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுவர்த்தி செய்கை, அப்புறம் சிறுநீரை பெருக்கக்கூடியது, அப்புறம் உடலை தேற்றக்கூடியது, நம்ம உடம்ப பலப்படுத்தக்கூடியது, அப்புறம் முறை வெப்ப வெற்றி, அதாவது நமக்கு காய்ச்சல் ஏதாவது இருந்துச்சுன்னா அது குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இது இருக்கு. இதுதான் இதனுடைய செய்கைங்க சரிங்களா. அப்புறம் குணம் பார்த்தோன்னா சித்தர்கள் வந்து அதனுடைய ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு குணங்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த நாயர்களோட வேர் இருக்கு இல்லையா, அது வந்து அழக உண்டாக்கும், நம்ம உடம்ப அழகா அழக சாப்பிட்டா அழக உண்டாக்கும். இலை பாத்தீங்கன்னா இந்த மூலத்துல இருந்து வரக்கூடிய ரத்தம் வரையும் இல்லையா, ரத்தம் வடியக்கூடிய மூலத்தை குணப்படுத்தும் அதனுடைய இலை,
1: ரத்த மூலம்.
0: அதுக்கப்புறம் அந்த இலையே வந்து பாத்தீங்கன்னா கழிச்சல், வெள்ளைப்படுதல், அந்த சளி பிடிக்கிறது, இந்த மாதிரி இதையும் இலை வந்து குணப்படுத்தும் சரிங்களா. அதனுடைய விதை, விதைய அரிசின்னு சொல்றாங்க, நாயுருவி விதைய நாயுருவி அரிசின்னு சொல்றாங்க, அது வந்து பசியை போக்கும். அப்புறம் முழு செடியவுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த குழந்தை பெற்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உள்ள அந்த நஞ்சுத்தூள் பை வந்து பிரிஞ்சு வர்றது நல்லா படல, உள்ளேயே தங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அழுக்குன்னு சொல்லுவாங்க, அதை வெளிப்படுத்துறதுக்கு வந்து இந்த முழு தாவரத்தையே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது கொடுத்தா அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த நஞ்சு பையோட மீதி பாகங்கள் எல்லாம் அழுக்கெல்லாம் அப்படி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இதெல்லாம் அதனுடைய குணம்.
1: இதுல என்னென்ன வேதி பொருட்கள் இருக்குது?
0: வேதி பொருட்கள் பாத்தீங்கன்னா அகைராந்தின் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு, அப்புறம் ஓலினியோலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு எசன்சியல் ஃபேட்டி ஆசிட் இருக்கு, அப்புறம் சாஃபோனின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. இது வந்து என்ன பண்ணுதுன்னா கொழுப்பை வந்து குறைக்கக்கூடியது. அப்ப வந்து நம்ம கெட்ட கொழுப்பு இருக்கு இல்லையா, எல்டிஎல் சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய அளவை குறைக்குது இந்த சாஃபோனின் சரிங்களா. ஃப்ளவனாய்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த ஆன்டி ஆக்சிடண்டா இருக்குங்க, இந்த நம்ம தேவையில்லாத கழிவுகள் வளர்ச்சிட மாட்டத்தை உருவாக்கிய கழிவுகளை நீக்கக்கூடியது. அப்புறம் ஆல்கிஹைட், இந்த மாதிரி கெமிக்கல் காம்பவுண்ட்லாம் அதுல இருக்கு. அதுல இந்த டேனின் அப்படிங்கிற பொருள் வந்து நம்ம புண்ணை ஆட்டக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குங்க. இந்த கெமிக்கல் இதெல்லாம் அதுல இருக்கிறதுனாலதான் இதுக்கு இவ்வளவு குணம் இருக்கு.
1: இப்போ சித்தர் மருத்துவ குறிப்புகள்ல நூல்கள்ல வந்து இந்த நாயுருவி பத்தி எதுவும் சொல்லியிருக்காங்களா?
0: சொல்லிருக்காங்க. இப்ப வந்து சென்னாயிருக்கு அகத்தியருடைய இதுல இருந்து பாடல் ஒண்ணு இருக்குதுங்க பாத்தீங்கன்னா, ஓதமுரு சோபை உயர் பாண்டு போய் போக்கும், சீதரு காமாலை நோய் தீர்க்கும் இனார், தூதகநீர் பொய்புருகாலந்தனை பொங்குவிக்கும், காரமுடு கைப்புறும் சென்னாயுருவி தான். அதாவது சென்னாயிரு அகத்தியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சோபைனா இப்ப நம்ம உடம்பு வீக்கம் இருக்கு இல்லையா, நீர் போடுறது உடம்புக்குள்ள நீர் போட்டுறதுக்கூடியதான் சோபைன்னு சொல்லுவாங்க, அதை வந்து இது குணப்படுத்தும். அது மாதிரி ரத்த சோபை இருக்கு இல்லையா, அந்த நோயை வந்து குணப்படுத்தும். காமாலை இருக்கு இல்லையா, அந்த நோயையும் குணப்படுத்தும். அப்புறம் வந்து இந்த

0: பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வரல, சூடக நீர் வந்து சரியா போகல அப்படிங்கறதுக்கும் இத மருந்தா பயன்படுத்தலாம்னு சொல்லி அகத்தியர் வந்து சொல்லியிருக்காருங்க.
1: இப்போ பொதுவாகவே வந்து சித்த மருத்துவ குறிப்புகளில் வந்து பாடல்கள் சொல்லியிருக்காங்க இது இதுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம். ஆனால் அது என்ன முறையில் நம்ம பயன்படுத்தணும், அந்த இலையை பயன்படுத்தணுமா, பூவை பயன்படுத்தணுமா, எப்படி பயன்படுத்தி? ஏன்னா மொட்டையாக வந்து சென்னாய் உருவியை வந்து பயன்படுத்தலாம் இது இதுக்கு இந்த நோய்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க, மருத்துவ முறை சொல்லியிருக்காங்க.
0: அதாவது வந்து இப்போ வைத்தியர்கள் வந்து எந்தெந்த இதுக்கு எப்படி எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு

0: அப்புறம் வந்து அதையும் சாம்பலாக்கி பயன்படுத்தினா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ பிளான்ட்ட அப்படி பயன்படுத்துறதுனா அதை சாம்பலாக்கி பயன்படுத்தினா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். அந்த மாதிரி நிறைய வளர்ப்பு முறைகள் சொல்லியிருக்காங்க, அது நம்ம டீட்டெயிலா பாக்குவாங்க.
1: சரி சரி சரி, நிகழ்ச்சியில இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

குங்குமத்தை சுமந்து கொண்டு குலுக்கி வரும் சிங்காரி, குண்டு மல்லி பூவை கொண்டு குழஞ்சி வரும் உய்யாரி, கட்டி முகம் கொண்டவளே காதல் பேச வந்த

0: 1:29 கேட்டுட்டு இருக்கிறீங்க நலந்தானா நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இன்னைக்கு நாயுருவியின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் ஆனந்த பிரியா அவர்கள் தொலைபேசி வழி நேரலையில தகவல்களை கூறிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்கக்கிட்ட பேசிடலாம். டாக்டர், அந்த நாயுருவி மருத்துவ பயன்கள் குறித்து நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த வகையில இந்த நாயுருவி குறித்த அறிவியல் ஆராய்ச்சி முடிவுகள் எதுவும் இருக்குதா?
1: இருக்குது மேம், அறிவியல் ஆராய்ச்சிகள் நிறைய இருக்குது. அதுவும் வந்து விலங்குகள்ல நிறைய பண்ணிருக்காங்க, மனிதர்கள்லாம் அந்த அளவுக்கு பண்ணல, விலங்குகள்லாம் நிறைய பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த அலர்ஜி ஒரு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஆக்ஷன் இருக்கு. இதனுடைய இலை வேர்ல நம்ம ஏற்கனவே இந்த கெமிக்கல் ஃபிளாவனாய்டு அண்ட் சாஃபோனின் இது மாதிரியான கெமிக்கல் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு என்ன இது இருக்கு, தன்மை இருக்கு அப்படின்னா, நம்ம உடம்புல வீக்கம் வரும் இல்லையா, அலர்ச்சி, அந்த மாதிரி அலர்ச்சியை வந்து நீக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்கு அப்படின்னு ஸ்டடி பண்ணிருக்காங்க மேம். அதே மாதிரி இது பாக்டீரியாஸை வந்து எதிர்க்குது, அதாவது ஆன்டி மைக்ரோபியல் ஆக்ஷன், அப்புறம் ஆன்டி ஃபங்கல் ஆக்ஷன், இந்த பூஞ்சைகளுக்கு எதிராகவும் பாக்டீரியங்கிறது குறிப்பா ஸ்டெஃபைலோகாக்கஸ், ஈகோலை இந்த மாதிரி நோயை உண்டு பண்ணக்கூடிய பாக்டீரியங்களுக்கு எதிராகவும் அந்த பூஞ்சைகளுக்கு எதிராகவும் இது செயல்படுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோய் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கரை நோய்க்கு இத கொடுத்தா அது வந்து பிளட் சுகர் அந்த சர்க்கரை அளவை வந்து சரி பண்ணுது. அதே மாதிரி இன்சுலின் சுரக்கக்கூடிய அந்த இன்சுலின்ங்கிற ஹார்மோனுடைய சுரப்ப அது வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க மேம். சரிங்களா, அடுத்து வந்து இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் அந்த கெமிக்கல் காம்பனன்ஸ் வந்து கல்லீரலுடைய கல்லீரல் இருக்குல்ல நம்ம உடம்புல, அது அந்த கல்லீரலோட வேலை தான் நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்ல இருக்க உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய நஞ்சு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வெளியேற்றக்கூடியது வந்து இந்த கல்லீரல் தான். இப்ப இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கல்லீரல படிஞ்சிருக்கக்கூடிய அந்த ரசங்களை வந்து வெளியேற்றி கல்லீரல் சேதமடையாம அதை காப்பாற்றுது, அதை வந்து இது பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் நமக்கு வலியை நீக்கக்கூடிய ஆக்ஷன், இப்ப வந்து வலி உடம்புல வலி இருந்தா அதை குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த நாயுருவிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுல வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இதுல இந்த டானின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு, அது வந்து என்ன பண்ணா காயங்கள் நீக்கும், காயங்களை ஆற்றக்கூடிய, நம்ம உடம்புல ஏதாவது புண்ணு வந்துச்சு அப்படின்னா ஆறாத புண்ணு இருந்துச்சா அதை ஆறுறதுக்கு இது வந்து பயன்படுது, ஆத்தி புது உள்ள புது திசுக்களை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்துது. நமக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த இம்யூன் சிஸ்டம் நல்லா இருந்தா, எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்தா நமக்கு அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு நோய் வராது. அப்ப வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது இந்த நாயுருவி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி புற்றுநோய் செல்கள் இருக்கு இல்லையா, கேன்சர் செல் உருவாக்கக்கூடிய அந்த செல்களை அழிக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு, ஆன்டி கேன்சரஸ் ஆக்ட் வந்து இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ணிருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகமா அனிமல் ஸ்டடி தான் இருக்கு, விலங்குகள்ல நிறைய பரிசோதனை பண்ணிருக்காங்க, இன்னும் வந்து மனிதர்களுக்கு கொடுத்து மக்களுக்கு கொடுத்து இன்னும் வந்து ஸ்டடி பண்ணல, அது வந்து அது ஆராய்ச்சியில இருக்குது, இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க.
0: சரி சரி சரி, இப்போ வந்து இந்த சித்த மருத்துவத்துல இந்த நாயுருவியை வந்து எப்படி பயன்படுத்துறாங்க, அதோட இலையா வேரா பூவா அதெல்லாம் எப்படி மருந்தா பயன்படுத்தப்படுது சொல்லுங்க.
1: சொல்றேன், இது என்ன அப்படின்னா, இப்ப வந்து அதனுடைய வேறு இருக்கு இல்லையா, அந்த வேறு அல்லது செடியை வந்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கஷாயம் மாதிரி எடுத்துக்கலாம், குடிநீர் பண்ணணும், கஷாயம் பண்றதுன்னா அதை வேக வச்சு அதை வந்து தண்ணியை வந்து எடுத்து ஒரு 60 ml 30 ml 60 ml எடுத்தோம் அப்படின்னா

0: சிறுநீரை பெருக்கும். சரிங்களா, இப்ப யூரின் வந்து சரியா போகல, நமக்கு யூரின் போகிறதுல சிரமம் இருக்கு அப்படின்னா இதனுடைய வேறு கஷாயம் போட்டு நம்ம குடிச்சோம், ஒரு 30 ml இருந்து 60 ml வரைக்கும் குடிச்சோம் அப்படின்னு சொன்னா அது சிறுநீரை நல்லா வெளியேற்றும் மேம். சரிங்களா, அதுக்கப்புறம் அந்த வேரை வந்து ஊரல் குடிநீர் மாதிரி, அதாவது முதல் நாள் நைட்டு ஊற பச்சிடணும், அந்த வேரை வந்து கொஞ்சம் தட்டி லைட்டா வந்து தட்டி அதை வந்து ஊற போட்டு மறுநாள் காலையில அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி நம்ம குடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வயிற்றுல இருக்கிற நோயை வந்து இதை குணப்படுத்தும். வயிற்றுல புண்ணு இருந்தா அதெல்லாம் ஆகும். சரிங்களா, அதே மாதிரி அதனுடைய இலை சாறு பாத்தீங்கன்னா இலையை மட்டும் ஜூஸ் மாதிரி எடுத்து நம்ம குடிச்சோம் அப்படின்னா அது இந்த சொறி தோல்ல வரக்கூடிய சொறி அப்புறம் வயிற்று வலி இதெல்லாம் வந்து அது குணப்படுத்தும். அப்புறம் இலைய வந்து நம்ம துவையல் மாதிரி அரைச்சு அது கூட வெள்ளம் சேர்த்து வெள்ளம் சேர்த்து நம்ம சாப்பிட்டாலும் சரி, இல்லைன்னா அந்த இலையோட மிளகு பூண்டு சேர்த்து துவையல் மாதிரி அரைச்சு சாப்பிட்டா குறைச்சிச்சு, அதாவது ஃபீவர் இருந்தா அதுக்கு குறைக்கும். ஃபீவருக்கு வந்து அந்த இலைய வந்து துவையல் மாதிரி அரைச்சு அது கூட வெள்ளம் வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது கூட பூண்டு மிளகு சேர்த்து துவையல அரைச்சு அது சாப்பிட்டோம்னா அந்த சுரத்தை ஃபீவரை குறைச்சிரும் அது. சரிங்களா, அடுத்து இலையே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வெளியே வந்து நீர் விட்டு அரைச்சி அதை வெளியே 10 மாதிரி போட்டோம்னா இந்த விசக்கடி ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து இது வந்து சின்ன கடிகளுக்கு, இப்போ வந்து சின்ன பூச்சிக்கடியோ இல்லைன்னா பூரான அந்த மாதிரி சின்ன ஜந்துகள் கடிச்சோம்னா அதுக்கு வந்து இந்த வந்து வெளியே அரைச்சி 10 மாதிரி போடணும், போட்டோம்னா அந்த விஷத்தை வந்து
1: இறக்கிடும்.
0: இதுக்கெல்லாம் வந்து இது பண்ண முடியாது. சின்ன பூச்சிகள் வந்து சிறு உயிரினங்கள் கடிச்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இத வந்து பயன்படுத்தலாம் வெளி பிரயோகமா இலைய. சரிங்களா, அப்புறம் இலைச்சாரே பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து இலைய சார் எடுத்து அது வெயில வச்சு வச்சோம்னா அது மெழுகு மாதிரி, அது காஞ்சும் மெழுகு மாதிரி ஆயிடும். சரிங்களா, அந்த மெழுகு மாதிரி இருக்கிறது கூட கொஞ்சம் அபின் சேர்த்து,
1: இந்த
0: அபின் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு, ஒரு பிளான்ட் இருக்குங்க. சரிங்களா, அது வந்து கொஞ்சமா சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா அந்த செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் சொல்லுவாங்களே கொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புண்ணு வரும். சரியா, அந்த இது சிறப்பு உறுப்புல வரக்கூடிய ஒரு புண்ணு அதுக்கு வந்து போடலாம், அதுக்கு வந்து புண்ணுக்கு மேல வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்புறம் வந்து வேர் பொடி இருக்கு இல்லையா, வேரை வந்து பவுடர் பண்ணி அது கூட மிளகு பொடி மிளகும் பவுடர் பண்ணி சேர்த்துட்டு அது கூட தேன்ல கலந்து கொடுத்தோம் அப்படின்னா இருமல் வந்து
1: குணமாகும்.
0: ஒருத்தவங்களுக்கு இருமல் இருக்குன்னா நம்ம வந்து வேற பவுடர் பண்ணிக்கணும், அப்புறம் மிளகு பவுடர் ரெண்டையும் சேர்த்து தேன்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா அந்த இருமல் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ வந்து வேரை வந்து சாம்பலாக்கி, இப்ப வேரை வந்து அப்படியே பயன்படுத்தப்பட சாம்பலை நல்லா எரிச்சு அதை வந்து சாம்பலாக்கணும். சாம்பலாக்கி
1: வேர் மட்டும்தான் எரிக்கணுமா, அந்த இலை எரிச்சு சாம்பலாக்க மட்டும்?
0: இது வந்து இது எது குடுக்கறேன்னா பிரசவம் உண்டாக்குறதுக்காக இது குடுக்கறாங்க மேம். வேர் சாம்பலை 325 mg எடுத்து வெள்ளத்தோட சேர்த்து நம்ம வந்து கொடுத்தோம்னா பிரசவம் எளிதில ஆகும், ஈஸியா. முந்தி வந்து பிரசவம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா இந்த இதை வந்து பயன்படுத்திருக்காங்க. இந்த வேறு சாம்பலை எடுத்து அதை வெள்ளத்துல வச்சு நம்ம வெள்ளத்தோட சேர்த்து குடுத்து என்ன கொடுத்தா ஈஸியா அவங்களுக்கு வந்து அந்த டெலிவரி ஆயிடும்.
1: ஏன்னா
0: இது கர்ப்பப்பைய ஈஸி சுருங்கி விரிய வைக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு, இதனுடைய வேருக்கு. சரிங்களா, அதனால வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிரசவத்தை எளிதாக்கும், கஷ்டப்படாம பிரசவம் எளிதா டெலிவரி ஆயிடும். சரிங்களா, அப்புறம் வந்து இந்த பச்சை வேரை நம்ம வந்து பல் துடைக்கலாம், இல்ல வந்து அந்த வேர் சண்டை கூட பல்லு குச்சியா காய வச்சு குச்சியா நம்ம விளக்கணும் அப்படின்னா பல்லுல இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கி அழகு உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: கண்டிப்பா ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் வந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: ஓகே.

0: expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1-4-555.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: 1:47 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாயுருவியின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் ஆனந்த பிரியா அவர்கள் தொலைபேசி வழி நேரலையில் தகவல்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களோட பேசிடலாம். சொல்லுங்க டாக்டர், நீங்க நாயுருவியின் மருத்துவ பயன்கள் குறித்து சொல்லிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து பேசலாம்.
1: இப்போ நாயுருவி வந்து காதுல சீல் இல்லைன்னா செவிடு இருக்கு அப்படின்னா அது எப்படி பயன்படுத்தணும்னா அது வந்து தைலமா காய்ச்சி பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் நாயுருவி சாம்பல் ஒரு 250 கிராம் எடுத்து நல்லெண்ணெய் ஒரு 1.5 லிட்டர் எடுத்து அதை வந்து தைலமா முதல்ல காய்ச்சி வடிச்சு வச்சுக்கணும். அந்த ஆயில வந்து காதுல விட்டோம்னா காதுல சீல் வடிங்க இல்லையா, சீல் வரும், வடிக்கக்கூடிய நோய் வந்து குணமாகும். இந்த மாதிரி செவிடு இருந்தா கூட அதுவே குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதே வந்து மூக்குல ஏதாவது ரத்தம் போகுது, இப்ப மூக்குல வந்து ரத்தம் வடிது அப்படின்னா அதுக்கு வந்து நேசல் டிராப் மாதிரி மூக்குல வந்து இதை விடலாம். அந்த தைலத்தை விட்டோம்னா அந்த மூக்குல வடியக்கூடிய ரத்தம் வந்து நிக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூல நோய்க்கு இந்த பைரிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பைரிஸ்க்கு வந்து இது எப்படி கொடுக்கணும் பாத்தீங்கன்னா நாயுருவியோட விதை இருக்குல்ல அது அரிசின்னு சொல்லுவாங்க, நாயுருவியோட விதையை எடுத்துட்டு ஒவ்வொரு கிராம் எடுத்து அதை வந்து அரிசி கழுவுன தண்ணி இருக்குல்ல அதுல வந்து சேர்த்து அதோட சேர்த்து குடிக்க சொல்லணும் அந்த விதையை.

0: கொழுப்பையும் அந்த அரிசி கழுவிய நீரையும் சேர்த்து அவங்கள குடிக்க சொன்னோம்னா குடிச்சு வந்து அந்த மூளையினுடைய அந்த மூளம் பயிர் இருக்கு இல்லையா அது வந்து குறையும், அந்த மூளத்தோட வளர்ச்சி வந்து குறையும்.
1: ரத்த மூலத்துக்கும் இது மருந்தா பயன்படுதுன்னு சொல்லி,
0: ரத்த மூலத்துக்கு ஏன்னா ரத்தம் வெளியேறது இது குறைக்கும், ரத்தம் எங்க வந்தாலும் அதை வந்து நிறுத்துறது இதனுடைய வேலை. இப்ப ரத்த மூலத்துலயும் இது பயன்படுத்தலாம், மூளை வந்து வெளியே தள்ளி இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த விதைய பயன்படுத்தும் போது அது அரிசி கழுவின நீரோட சேர்த்தாடும் போது இந்த மூலத்தோடைய அந்த அளவு வந்து குறையும் சரிங்களா. இப்ப வந்து ஆனா அது கொஞ்ச நாள் ரொம்ப நாள் பயன்படுத்தணும், ஒரு ஒரு ரெண்டு நாள் தான் ரிசல்ட் தெரியாது, பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மாசமாவது பயன்படுத்தணும் குறைஞ்சது. அதுக்கப்புறமா அதுவும் வந்து அவங்களா செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்க கூடாது, ஒரு வைத்தியருடைய பார்வையில ஒரு சித்த மருத்துவருடைய கன்சல்டிங் அடிப்படையில அவங்க வந்து பயன்படுத்தலாமே தவிர
1: சொல்லிட்டு
0: இதை எடுத்து தனியா பயன்படுத்தக்கூடாது. எப்பவுமே சுய மருத்துவம் வந்து ஆபத்து
1: தான்
0: சரிங்களா. அடுத்து வந்து இப்ப வயிறு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தீவிரமான வயிறு வலி அது வந்து ரொம்ப வயிறு வலி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நாயிருவி சாம்பல் இருக்கு இல்லையா, அது மண்டூர பொடி, அது வந்து சித்த மருத்துவத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து மண்டூர பொடி. அதுக்கப்புறம் மிளகு, இந்த மூணும் சம அளவு எடுக்கணும். சம அளவு இப்ப வந்து ஒவ்வொன்றும் 10 கிராம் எடுத்தீங்கன்னா 10 கிராம் 10 கிராம் அந்த மாதிரி 30 கிராம் பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அந்த பவுடர் மொத்தமா சேர்த்து வச்சுனா அதுல ஒரு 5 கிராம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கடுமையான வயிற்று வலி குணமாகும், கும்மான்னு சொல்லுவாங்க அந்த கடுமையான வயிற்று வலி, அந்த வயிற்று வலி வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க.
1: சொல்லுங்க.
0: அப்புறம் வந்து இந்த இருமல் ஈலை இறைப்பு இந்த மூச்சு விடுறதுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும், இருமல் ஒருத்தவங்களுக்கு இருக்கு, இந்த வீசிங் சொல்லுவாங்களா அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, சளி வந்து தொடர்ந்து குடிச்சுட்டே இருக்கு, அந்த வீசிங் மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு நாயிருவியை எப்படி பயன்படுத்தலாம்னா, இப்ப நாயிருவி நல்ல முத்தின நாயிருவியா இருக்கணும், ரொம்ப முத்தின நாயிருவியை எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி கோமியம் இருக்கு இல்லையா அதுல ஊற வச்சுங்கன்னா, ஊற வச்சு அப்புறமா அதை வந்து நல்லா காய வைக்கணும், காய வச்சு.
1: இது நாயிருவி செடி இலையவா எப்படி வேற?
0: இல்ல மொத்தமா நாயிருவிய பிளான்ட் ஃபுல்லாவே.
1: ஓ சரி சரி சரி சரி.
0: முழு அந்த தாவரத்தையுமே எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணுங்க, கோமியத்துல ஊற போட்டு அதை வந்து காய வச்சு அதுல இருந்து தைலம் எடுக்கணும், அதுல இருந்து தைலம் மாதிரி எடுத்து அதுல 1-2 துளி 1 துளி வந்து வெத்தலையில தடவி அதை சாப்பிட்டோம்னா, அதை சாப்பிட கொடுத்தோம்னா அவங்களுக்கு வீசிங் அந்த மாதிரி தொந்தரவுல இருமல் வீசிங் இந்த மூச்சு விடுறது திறமை இறைப்பு இதெல்லாம் வந்து குணமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பயன்படுத்துறது எப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சரி, இதுல வந்து பல்லுக்கு வந்து எப்படி நோய்க்கு மருந்தா பயன்படுது, பல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு?
0: பல்லுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நாயிருவிய வந்து அதனுடைய வேர் வந்து பல் அழுக்குகளை நீக்கும், அது மாதிரி தண்டு வந்து பல் வந்து இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் தொடங்கும். வேரையும் தண்டையும் நம்ம குச்சியா கூட பயன்படுத்தலாம், குச்சி மாதிரி பல் இந்த வேப்பங்குச்சி வச்சு பல் துலக்குவாங்களா அதே மாதிரி இந்த நாயிருவியனுடைய வேரையும் தண்டையும் கூட பல் துலக்க பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா இதை பவுடர் பண்ணி நம்ம பல் பொடி மாதிரியும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த பல்லு வந்து சுத்தமா இருக்கும், அந்த ஈர் கம்ஸ் இருக்குல்ல ஈருடைய வீக்கம் இருக்குல்ல அது குறையும், அப்புறம் பல் வலிய குறைக்கும், பல்லுல அந்த வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் இருக்கு இல்லையா அதை குறைக்கும். இப்ப பல்லுல வந்து சொத்தப்பல் வருது இல்லையா, சொத்தப்பல் வர்றதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டன் அப்படிங்கக்கூடிய ஒரு பாக்டீரியா வந்து அந்த பல்லுல வளரும் போது அது வந்து பல் சொத்தையே உண்டு பண்ணும், அந்த பாக்டீரியாவை வந்து இந்த நாயிருவி வந்து குறைக்குது, அதனுடைய வளர்ச்சியை தடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த நாயிருவி நம்ம பயன்படுத்த அதை பவுடரா அதை பண்ணி நம்ம பல் சுழக்கணும் அப்படின்னா அந்த பல் சொத்த வர்றது வந்து நம்ம தடுக்க முடியும். அதே மாதிரி ஈர நோய்கள் இருக்குல்ல, எளிர் வீங்கிறது, ஈர்ல இருந்து ரத்தம் வடிகிறது, இந்த மாதிரி அதெல்லாம் பெரிய உடண்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நோய்களுக்கு வந்து இது சிகிச்சையில பயன் தரும். இதுல அது அப்புறம் இதுல ஒரு பாட்டு கூட சொல்லியிருக்காங்க, பதார்த்த குண சிந்தாமணிங்கிற புக்ல பாத்தீங்கன்னா வேலுக்கு பல் இருக்கும், வேம்புக்கு பல் துலங்கும், கூழுக்கு போகம் பொழியும் தான், ஆளுக்கு தண்டாமரையாடும் சாறுவாளை, நாயிருவி கண்டால் வசீகரமாம் தான். அதாவது ஒவ்வொரு

0: பல்லு எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கறது அந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க. வேல் கருவேல யூஸ் பண்ணா பல்லு இருக்கும், வேப்பமுச்சி யூஸ் பண்ணா பல்லு வந்து சுழங்கும், அதாவது கிருமி எல்லாம் நீக்கும். அப்புறம் பூல் அந்த குச்சி யூஸ் பண்ணோம்னா அது நல்லா ஷைனிங் ஆகும் பல்லு. அதே மாதிரி நாயர்வி வந்து நம்ம பயன்படுத்தினா அது பல்லுல உள்ள அழுக்க எல்லாம் இது பண்ணி பல்ல வந்து ஒயிட்ட வெள்ளையாக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாட்டே இருக்கு, பதார்த்தங்களை சிந்தாமைங்கிற புக்ல எழுதி வச்சிருக்காங்க.
1: பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் வந்து இது மருந்தா பயன்படுத்தப்படுது இல்ல?
0: ஆமாங்க, பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய் பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதவிடாய் வந்து இரு கரெக்டா இல்லாம இருக்கும் இல்லையா, சிலருக்கு வந்து சினைப்பையில கட்டி இருக்கிறது பிசி ஓடின்னு சொல்றாங்களே இப்போ, அந்த இதுக்கு வந்து இந்த நாயுருவி சாம்பலை எடுத்து பவுடரை ஒரு 2-5 கிராம் அந்த மாதிரி தொடர்ந்து எடுத்து வந்தா அந்த சினைப்பை கட்டிகள் எல்லாம் இது கரைக்குதுங்க. மாதவிடை வந்து இரகுலரா இருக்கும், சிலருக்கு வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை வர்றது, 3 மாசத்துக்கு ஒரு தடவை வர்றது, இந்த மாதிரி வரும். சிலருக்கு வந்து சுத்தமா மாதவிடையும் வராம போகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து தொடர்ந்து எடுக்கும் போது இந்த ஒழுங்கற்ற மாதவிடை சுழற்சி அந்த சைக்கிள வந்து கரெக்ட் பண்ணுது. அதே மாதிரி பிரசவத்துக்கு பின்னாடி வந்து இப்போ இந்த உள்ள இருக்கக்கூடிய தங்கி இருக்கிற அந்த அழுக்கு அதெல்லாம் நீக்கிறதுக்கு அந்த கர்ப்பப்பையை கிளீன் பண்றதுக்கு இந்த நாயுருவிய சாம்பல் வந்து அந்த வேறு இதோட சேர்த்து மொத்தமா எடுத்து சாம்பலாக்கி அதை எடுத்துக்கிட்டோம்னாலும் அந்த பிரசவத்துக்கு அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய கர்ப்பப்பையை கிளீன் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க.
1: சரி, இதுவரைக்கும் வந்து நிகழ்ச்சியில வந்து நீங்க நாயுருவிக்கோட மருத்துவ பயன்கள் குறித்து தெளிவா விவரமா சொன்னீங்க. உங்களுக்கு பண்பலை சார்பா வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றி மேடம்.
1: நிகழ்ச்சியின் நிறைவா பாடல் வருது, கேளுங்க.

அன்பு உள்ளங்களே, வீட்டில் அம்மா திட்டினாலும் ஆஃபீஸில் பாஸ் முறைச்சாலும் நமக்கு பிடிச்சவங்க பிஸி அப்படின்னு மெசேஜ் போட்டாலும் கவலைப்படாதீங்க. உங்களை காப்பாற்ற இந்த நிகழ்ச்சி இருக்குது. என்ன நிகழ்ச்சின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு மகிழலாம் குக்கோ நிகழ்ச்சியில். இங்கே யாரும் வந்துட்டு உன் மார்க் என்ன, கடன் இது மாதிரிலாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. எப்போ கல்யாணம் அப்படிலாம் கேட்கவே மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை மட்டும் நல்லா சிரித்து ரசித்து ஜாலியாக கேட்கலாம். ஒரு மணி நேரம் உங்கள் காதுகளுக்கு விருந்து படைக்க வருது இனிமையான பாடல்களோட அணிவப்போடு இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் சுட்டிப்பேன் ஜோனா. குக்கு நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி குக்கு நிகழ்ச்சிக்கு எப்படி நாங்கள் வந்து மெசேஜ் பண்ணுறது, வாட்ஸ்அப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களது பெயர், உங்களது உங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு, அது பக்கத்திலே பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு 9443360794. மறுபடியும் ஃபோன் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 9443360794 அப்படிங்கிற எண்ணுக்கு ஒரு குறுஞ்செய்தியை தட்டி விடுங்க. முதல் பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னா, குரும்பூர்லேருந்து அபி கேட்டிருக்காங்க. ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஹாய் சொல்லிவிட்டு நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு இது அட மூவிலேருந்து இணைய சாங் வேணும், போட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட அந்த பாடல் இதோ எல்லாருக்கும் வந்துகிட்டே இருக்குது. சித் ஸ்ரீராம் குரலில் பாடல் இதோ

0: நேயர்களின் கவனத்துக்கு. NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 2:05. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz குக்கு நிகழ்ச்சியில். குக்கு அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்து சிவா திருச்செந்தூர் நடுநாடு மூளைக்கிணறுலேருந்து எழுதியிருக்காங்க. எனக்கு வந்து கடாரம் கொண்டான் திரைப்படத்துலேருந்து அந்த அட்டகாசமான அந்த பாடல் வேணும், தாரமே தாரமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோ உங்ககிட்ட அந்த பாடல். இதோ

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸின் குக்கு நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் குரும்பூர்லேருந்து கேசவலட்சுமி கேட்டிருக்காங்க. என்னோட அம்மா அப்பாவுக்காக இந்த பாடலை தர முடியுமா அப்படின்னு அவங்க கேட்ட அந்த பாடல் சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திலிருந்து இதோ உங்களுக்காக.

நேரம் 2:15. அடுத்ததை ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் சுரண்டையிலிருந்து பிரேமா கேட்டிருக்காங்க. அந்த பாடல் இதோ உங்களுக்காக காற்றலைகளில் மரியாதை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:22 ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸின் குக்கு நிகழ்ச்சியில் யாருக்காக? வானரமுட்டி நம்பராஜ் அவர்களுக்காக. ஓமி ஒலிகள் திரைப்படத்திலிருந்து அந்த அட்டகாசமான பாடல் இதோ.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 2:27 நிமிடத்தில் ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குக்கு நிகழ்ச்சியில். ஆரியங்காவூர்லேருந்து இந்திரா பாக்யலட்சுமி கேட்டிருக்காங்க, சாமுண்டி திரைப்படத்துலேருந்து மன்னத்தொட்டு பாடல் தர முடியுமா அப்படின்னு. அவங்க கேட்ட அந்த பாடல் இதோ.

நேரம் 2:32 ஒழிக்க இருக்கக்கூடிய அடுத்த பாடல் யாருக்காக? மேற்கு தாம்பரம் மித்ரன் சாய் உருஷிகா இவங்களுக்காக கே ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல், வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து. இதோ உங்களுக்காக

நேரம் 2:41 இணைந்திருக்கிறோம். ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 101.6 MHz குக்கூனி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கயாத்தாரிலிருந்து பிரகாஷ் கேட்டிருக்காங்க. எனக்கு அமைதிப்படை திரைப்படத்திலிருந்து சொல்லிவிடு வெளி நிலவை சாங் தர முடியுமா அப்படின்னு அவங்க கிட்ட அந்த பாடல் இதோ.

நேரம் 2:46 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ராஜபாளையத்தில் இருந்து ராகப்பன், பிச்சம்மாள், ராஜேஸ்வரி, ஹர்ஷ்வர்தன் இவங்க கேட்ட அந்த பாடல் இதோ.

0: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேரம் 2:51. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz-இன் குக்கூ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காகனு கேட்டீங்க அப்படின்னா, உடையாமலிலிருந்து அபிஷேக், அனிஷ், அருள்ராஜ் இவங்க கேட்ட அந்த பாடல் சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு

நேரம் 2:56. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கூ நிகழ்ச்சி. குக்கூ நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜீவா தூத்துக்குடியிலேருந்து கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து வினைத்தாண்டி வருவாய திரைப்படத்தில் வந்து மணிப்பாய சாங் கேட்க தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட அந்த பாடல் இதோ காற்றலைகளில். இதோடு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மறுபடியும் இன்னொரு சொல்ல கண்டிப்பாக சந்திக்கா. டாடா பை பை. நிகழ்ச்சி உங்களோடு கலந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பேன் ஜோ.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் பிறப்பு இறப்பு திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. காவிரி விவகார போராட்டத்தின் போது அவதூறாக பேசியதாக கூறி கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக இந்தியா 27 நாடுகளுடன் இருதரப்பு ஒப்பந்தம் செய்துள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. நீட் விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான முதல் தகவல் அறிக்கையை தில்லி உட்பட பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெறவோ அல்லது ரத்து செய்யவோ எவ்வித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட மோகனூர் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் 6.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திறன்மிகு மைய பணிமனை கட்டடத்தினை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். திண்டுக்கல்லில் புதிய மாநகராட்சி பேருந்து நிலையத்திற்கான அடிக்கலையும் முதலமைச்சர் நாட்டினார். சென்னை எழும்பூர் திருச்சி சோழன் விரைவு ரயில் வரும் 26 மற்றும் அடுத்த மாதம் 2 தேதி கடலூர், கும்பகோணம், தஞ்சாவூருக்கு பதிலாக விருதாச்சலம் வழியாக திருச்சி சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மூன்று மணி மூன்று நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்க இருக்கிறீங்க திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசுகிறதுக்கு நான் சுபகலா ரெடியாக வந்துட்டேன். அதோடு மட்டும் இல்லாமல் திரை சம்மந்தப்பட்ட கேள்விகளை உங்ககிட்ட கேட்க தயாராக இருக்கிறேன். நீங்கள் வந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு தயாராக இருந்தீங்கன்னா உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள்.

0: 4 2 2 5 1 1 3 2 2 5 6 1 1 3 3 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய முதல் நேயர் யாரு எங்கிருந்து பார்த்திடலாம். வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யாரு எங்கிருந்து பேசுறீங்க? ஒரு நிமிஷம் சொல்லுங்க, யாரு எங்கிருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்துல இருந்து முத்து பேசுறேன். எப்படி நீங்க, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் பூலாங்குளம் முத்து. இன்னைக்கு என்ன திரையருவிக்கே வந்துட்டீங்க?
1: எதுக்கு போற அடிச்சாலும் லைன் கிடைக்க மாட்டேங்குது. என்ன
0: செய்ய, லைன் கிடைக்கல, அதனால வந்துட்டீங்க.
1: கிடைக்கலைதான் வந்துடும்.
0: சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுலாமா?
1: ஆ சொல்லுங்க.
0: கில்லி திரைப்படம் எந்த மொழி திரைப்படத்தின் ரீமேக்?
1: தெலுங்கு.
0: சூப்பரா சொல்லிட்டீங்களே, சூப்பர். முதல் நேரம் வந்து
1: அந்த படம் போடும்போது தெலுங்குலயும் ரெண்டு மூணு எழுத்து வரும். அது விஜய், சிம்ரன், பிரகாஷ்ராஜ் எல்லாம் நடிச்ச படம்.
0: விஜய் சிம்ரன் இல்ல, திரிசா.
1: திரிசா, திரிசா சிம்ரன்.
0: சரி சரி சரி சரி சரி, நன்றி. அருமையா சொல்லிட்டீங்க, நன்றி
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? கட்டேரிப்பட்டி விஜயா. உங்ககிட்ட கேள்வி கேட்கலாமா? சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ரஜினிகாந்தின் 100வது திரைப்படம் எது? தெரியுமா? இல்ல. நூறாவது திரைப்படம் என்னன்னு மட்டும் கண்டுபிடிங்க. குழுவா? இது ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட படம்.
2: பாபாவா?
0: இல்லை. சரி, அடுத்த நேரத்தை கேட்கலாமா?
2: ஓகே.
0: நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வருது, தொடர்ந்து அடுத்த நேரத்தை இதே கேள்வியை கேட்கலாம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: மூன்று மணி 12 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில் ரஜினிகாந்தின் 100வது திரைப்படம் என்னன்னு கேட்டிருக்கிறேன். அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றாங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஜெயக்குமார்.
1: திசையன் விலை ஜெயக்குமார். சொல்லுங்க பாக்கலாம், ரஜினிகாந்தின் 100வது திரைப்படம்.
2: ராகவேந்திரா மேடம்.
1: சூப்பர், கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க, நன்றி.
2: நன்றி மேடம்,
1: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். இல்லை இல்லை, திசையன் விலையில இருந்து ஜெயக்குமார் கரெக்டா சொல்லிட்டாங்க. அதாவது ரஜினிகாந்தின் 100வது திரைப்படம் என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தோம், அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் யார் கலந்துக்க போகிறா என்னன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்
3: வணக்கம் மேடம். குறும்புலா பேரி சந்திரகலா.
1: குறும்புலா பேரி சந்திரகலா,
3: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கும்.
1: சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. நடிகர் 2, இது வந்து ஒரு க்ளூ கொடுப்பேன், அது என்ன திரைப்படம்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும், சரியா?
3: சரி சரி.
1: நடிகர் 2 கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க, இரட்டை வேடம். சகோ

0: சகோதர கதாபாத்திரம் அதில் ஒன்று. ரெண்டு
1: ம்
0: ரெண்டு பேருமே சகோதர கதாபாத்திரம்.
1: ம்
0: இருவருக்குள்ளும் பேச்சுவார்த்தை இல்லை, இறுதியில் ஒருவர் மரணமடைந்து விடுவார். இது என்ன திரைப்படம்?
1: இருவருக்கும் பேச்சுவார்த்தை இல்லையா?
0: ஆமாம்.
1: பழைய படமா புது படமா?
0: புதுப்படம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மீடியம் மீடியம் சைஸ் மீடியம் படம்.
1: நாட்டாமையா?
0: நாட்டாமை என்பது சரியான படம், சரியான கேள்வி, கரெக்டாக சொல்லிட்டீங்களே. நாட்டாமைன்னு.
1: வந்து
0: நன்றி நன்றி. சரி, ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: 3:20 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில அடுத்த நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: திண்டுக்கல் சுந்தர்.
0: திண்டுக்கல் சுந்தர், உங்களிடம் கேள்வி கேட்டலாமா?
1: மேடம்,
0: உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்போம். தனது 16வது வயதுல இசையமைப்பாளராக ஆனவர் யார்?
1: யுவன் சங்கர் ராஜா.
0: சூப்பர், கரெக்டான பதில சொல்லிட்டீங்க. நன்றி.
1: நன்றி மேடம்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? கேடிசி நகர். யாரு?
2: லட்சுமி.
0: நீங்க இதுக்கு முன்னாடி பேசுனீங்கல்லாமா இன்னைக்கு ஸ்நேகிதியில? ஒரு நாளைக்கு ஒரு நேயர் தான் பேச முடியும், சரியா? அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: எந்த
0: ஊரு?
3: ஆறாம் பண்ணை.
0: ஆறாம் பண்ணையில இருந்து
3: ஹைபுனிஷாவா? ஆமா.
0: சரி சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டலாமா? உலகளவில் 650 கோடி ரூபாய் வசூல் செய்த முதல் தென்னிந்திய திரைப்படம் என்ன? ஆப்ஷன் கிடையாதே எதுக்கு? க்ளூ, இது ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம், ரொம்ப பிரம்மாண்டமாக பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம்.
3: பொன்னியின் செல்வன்.
0: இல்ல.
3: எந்திரன்.
0: இல்லை. அடுத்த நேற்று கேட்போமா? நன்றி. நிகழ்ச்சியில இப்போ ஒரு பாடல் வருது, பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

3:27 திரையறிவி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியின் நிறைவான நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? பவுர் சித்ரம் சரவணகுமாரா? நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க? இல்லையே, இல்ல, இது ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம், போர்க்காட்சிகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு திரைப்படம். பாகுபலி 1 இந்த திரைப்படம் தான். நன்றி. நிகழ்ச்சியில பாடல் வருது கேளுங்க. பாடலை தொடர்ந்து தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். பிறப்பு இறப்பு திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காவிரி விவகார போராட்டத்தின் போது அவதூறாக பேசியதாக கூறி கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினின் கைது நடவடிக்கையை கண்டித்தும் ஆதரவாகவும் அரசியல் கட்சித் தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். காவிரி பிரச்சினையை திசை திருப்பும் வகையிலும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கலந்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்திலும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவையில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே அவர் தமது உரையில் தேவையற்ற கருத்துக்களை கூறியிருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் தேவையற்ற விதத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருப்பதும் அவரது கைதும் கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக இந்தியா 27 நாடுகளுடன் இருதரப்பு ஒப்பந்தம் செய்துள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. நீட் விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான முதல் தகவல் அறிக்கையை தில்லி உட்பட பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெறவோ அல்லது ரத்து செய்யவோ எவ்வித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நான்கு மணி மூன்று நிமிடம் ஆயாச்சு, கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. அதிரடியா சரவடியா விளையாட இருக்கிறோம் பொதிகை தும்பி.

0: பொதிகை தும்பில பேசுறதுக்காக இன்னைக்கு சித்ரா அக்கா வந்திருக்காங்க.
1: ஆமா,
0: ரொம்ப நாள் ஆச்சுக்கா நீங்க உங்களோட பேசி.
1: ஆமா, எல்லாரும் வந்தவொடனே அப்படிதான் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றீங்க. நான் தான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர் கூட வந்துட்டு இருக்கேன் நினைக்கிறேன்.
0: என்னோட இப்பதான் வந்திருக்கிறீங்க நீங்க.
1: பல மாதங்களுக்கு பிறகு வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். சுபகலா,
0: கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம பொதிகை தும்பில அசிஷுவல் நம்ம ஒரு கேள்வி, நேர் ஒரு கேள்வி அப்படின்னு தான் கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும், புதுசா கேட்கறவங்க யாராவது இருந்தீங்க, நம்மளும் இதுல ஜாயின் பண்ணி விளையாடலாமே அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0462252316 1133 2156 1133 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாங்க விளையாடலாம். நம்ம நிகழ்ச்சி முழுக்க முழுக்க சிரிக்கிறதுக்காக தான், சிந்திக்கணும் அப்படிங்கிற விஷயம். சிரிக்க சிந்திக்க அப்படின்னு யோசிப்பாங்க, அதே நேரத்தில் சிரிக்கிறதுக்காக. ரொம்ப சிந்திக்கிற அளவுக்கு ஜிகே கொஸ்டின் அது இதுன்னு வந்து யாரும் கேட்க வேணாம். நகைச்சுவையான கேள்விகள், நகைச்சுவையான யதார்த்தமான சாதாரணமான கேள்விகளாக கேட்டு கொண்டு போக வேண்டும், கலகலப்பாக கொண்டு போகணும் நம்ம நிகழ்ச்சி. அப்படி
1: கண்டிப்பாக அதை வந்து முதல்லையே நம்ம சொல்லிடணும் இல்லையா. ஜிகே கொஸ்டின்ஸ் அவங்க கேட்கறதுக்கு நம்மளுக்கு பதில் தெரிஞ்சா கூட, இல்லை நம்ம கேட்கறதுக்கு அவங்களுக்கு பதில் தெரிஞ்சாலுமே, அது சரியான பதில் தான் அப்படிங்கறத வந்து
0: காலை நிகழ்ச்சியெல்லாம் ஜிகே கொஸ்டின்னு இருக்கு நிகழ்ச்சி. அடுத்து திரையருவி கூட கொஸ்டின்ஸ் தான் போகுது. ஆனா இது வந்து அப்படி விளையாட்டுத்தனமா கொண்டு போனா கொஞ்சம் ஜோவியெல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கறது தான் நம்ம எண்ணம். நம்ம நிகழ்ச்சியில முதல் நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: முள்ளக்காடு
0: உங்ககிட்ட வந்து
2: மாட்டிக்கிட்டேனே
0: நானு. இருக்குது சார்,
1: ரொம்ப ரொம்ப யோசிச்சு சொல்ல வேண்டியிருக்கான் சுபகலாக்கு பாபு சார்.
2: ஈஸியா கண்டுபிடிச்சாங்க.
0: சரி, கேள்வியை கேளுங்க.
2: நீங்க
0: கேளுங்க.
2: அதாவது ஈஸியான கேள்விதான். அதாவது
0: கேள்வி ஈஸி.
2: ஆபீசர் வந்து அவர் மனைவிக்கு புடவை வாங்க போனாரா,
1: புடவை கடைக்கு போய் அவருடைய ஒய்ஃபுக்கு சாரி வாங்கினாரா, கடி ஜோக்கு. வேற எந்த கம்பெனி பேர்லாம் வரலையில சார், அவங்க அதை தான் யோசிக்கிறாங்க சுபகலா.
0: ஏதாவது க்ளூ கொடுங்க.
1: ஆர்மி ஆபீசர்னு சொல்லியிருக்காரு.
2: ஆர்மி ஆபீசர்,
1: ஆபீசர் அப்படிங்கறாரு.
2: க்ளூ வேணுமா?
0: ஆமா,
1: அந்த ஆர்மி ஆபீசர் அப்படிங்கறதுலயே இருக்குது இல்லையா க்ளூவா? அவர் ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருக்காரு.
2: நம்ம நாட்டோட பாதுகாப்பு முக்கியம்.
0: பார்டர், பார்டர் பெருசா இருக்கிற புடவையா கொடுங்கன்னு கேட்டாங்களா?
2: அதான் அதான் கரெக்ட் தான். பார்டர் புடவையே தாங்கன்னு கேட்டுப்பாரு.
1: ஒரு
0: கேள்வி, ஒருத்தர் தோசை சுடும் போது தோசை வந்து பறந்து போச்சாங்க. எதுக்காக தோசை பறந்து போச்சு சொல்லுங்க பாப்போம். 40 செகண்ட் ஃபில்லரையும் போட்டு
2: சொல்லுங்க.
1: இனிமேல்
0: தோசை கடைக்கு போனா இந்த ஞாபகம் வரணும். இனிமேல் தோசை கடைக்கு போனா உங்களுக்கு இந்த பிளைன் தோசை ஞாபகம் வரணும். வீட்டுல வீட்டுக்கார அம்மா தோசை சுட்டு கொடுத்தாலும் கிடைக்கும் கிடைக்கும். நீங்க வீட்டுக்கார அம்மாட்ட எனக்கு ஒரு பறக்குற தோசை

நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: 4:15 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. சித்ராக்கா அடுத்து உங்ககிட்ட கேள்வி கேட்க போறாங்க, யாருன்னு பாத்துருவோம்.
1: சரி பாருங்க யாரு கேட்கலாம்.
0: வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ வணக்கம். யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், சங்கரன் கோயிலிருந்து பேசுறேன்.
1: சங்கரன் கோயிலிருந்து கோட்டியப்பன் பேசுறீங்க. சரி, நலமா இருக்கிறோம், ரெண்டு பேருமே நலமா இருக்கிறோம். சரி, கேள்வியை நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் கேட்கவா?
2: முதல்ல சொல்லட்டுமா?
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க.
2: சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான், இந்த பக்கமே இருந்து சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். இதே மாதிரி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க.
1: 4 வார்த்தையா? சரி, டைம் போட்டுக்கிறீங்களா சுபகலா?
0: போட்டுருவோம்.
1: சொல்லவா? பாப்பா.
2: சரி.
1: தாத்தா. சரியா? விகட கவி நீங்களே சொல்லிட்டீங்க இல்லையா?
2: ஆமா.
1: அதுக்கப்புறம் இன்னும் 2 வார்த்தைகள் சொல்லணும் இல்லையா? மாமா. சரியா? பாப்பா, தாத்தா, மாமா, காக்கா சொல்லலாமா? காக்காவும் சொல்லலாம். சரியா போச்சு, ரொம்ப ஈஸியா கேட்டுட்டீங்க. எனக்கு மார்க் கிடைக்கிறதுக்காண்டி சார் எவ்வளவு பெரிய தாராள மனசு கோட்டியப்பன் உங்களுக்கு. சரி, உங்களுக்கு கேள்வி கேட்டுடலாமா? நான் உங்களுக்கு ஈஸியா தான் கேட்டிருக்கேன். இரவும் பகலும் ஓய்வு இல்லை, அவன் படுத்தால் எழுப்ப ஆள் இல்லை. இரவும் பகலும் ஓய்வு கிடையாது, அவன் படுத்தா எழுப்புறதுக்கு ஆள் கிடையாது.
0: டைம் போட்டுருமா?
1: டைம் போட்டுலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கோட்டியப்பன் சார் லைன்ல தானே இருக்கிறீங்க?
2: என்ன?
1: காற்று இல்லை, காற்று இல்லை, காற்று இல்லை. உங்களுக்கு க்ளூ வேணும்னா ஒரு சினிமா நடிகரை வந்து இந்த பேர் வச்சு சொல்லுவாங்க. ஒரு சினிமா நடிகர், அவர் இப்போது நம்மிடையே இல்லை. ஒரு நடிகர், அவர் இப்போ நம்மிடையே இல்லை. அவரை வந்து இந்த பேர் சொல்லி சொல்லுவாங்க. நம்ம உடல்ல உள்ள ஒரு உறுப்பு. இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நிறைய க்ளூ. இதுக்கு மேல க்ளூ சொல்றதுக்கு இல்லை. இன்னும் ஒரே ஒரு க்ளூ சொல்லலாம். சொன்னா நீங்க இப்ப டப்புன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. நேரம் முடிஞ்சிச்சு அப்படின்றீங்களா? சுபகலா சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அவங்க சொல்லட்டுமா? கோட்டியப்பன் சார்
0: எழுப்பவே முடியாது திரும்ப.
1: அதுதான் வாழ்க்கையோட நிதர்சனமான ஒரு உண்மையை சொல்றதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டோம். சரியா? ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில ஒரு பாட்டு கேட்டு தொடர்ந்து பேசுவோம்.

discuter con más.

0: 4:24 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. பொதிகை தும்பியில பேசக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: நெல்லையிலிருந்து கண்ணம்மாள்.
2: நெல்லையிலிருந்து கண்ணம்மாள், சொல்லுங்கம்மா. நீங்க முதல்ல கேள்வி கேக்குறீங்களா, இல்ல அவங்க கேள்வி கேட்கட்டுமா? கேக்குறீங்களா? கேளுங்க.
1: அதாவது பைக்கு பாடகர்னு அழைக்கப்பட்டவர் இப்ப சமீபத்துல, அதாவது ஜனநாயகத்துக்கு முன்னாடி வந்த படம், அந்த படத்துல அவர் நடிச்சிருக்கார். அது என்ன படம், என்ன வேஷம்?
2: என்ன வேஷம் ஜனநாயகன் படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த படம் வந்தது அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க நம்ம கண்ணம்மாள். கண்ணம்மாள் இப்ப புதுசா வர்ற படங்கள் எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தானா?
0: வேற ஏதாவது க்ளூ இருக்கா
2: அதுக்கு? வேற ஏதாவது
1: விஜய் படம்.
2: அதுவும் விஜய் படம் தானா?

0: ஓ, ஜனநாயகனுக்கு முன்னாடி வந்த விஜய் படம்
1: வாரிசு.
0: வாரிசுல மைக் மோகன் நடிச்சிருக்கிறாரா?
1: வேற எந்த படம்?
2: என்ன
0: கேரக்டர்னு கேக்குறாங்க.
1: நான் அந்த படம் பார்க்கலையே. ஆனா
0: கோட் படம் பார்க்கலையா?
2: இல்ல இல்ல,
1: முடியக்கூடிய ஊர் பேரு ஒரு ஆறு சொல்லுங்க.
0: நம்ம பக்கத்திலேயே
2: கோவில்பட்டி, ராமையம்பட்டி,
0: நம்மள சுத்தியே இன்னும் ரெண்டு பட்டி இருக்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல ஒரு பட்டி இருக்கு. உங்களுக்கு இவ்வளவு கொஸ்டின். ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பட்டி, அது ரொம்ப பெரிய எல்லாராலையும் சொல்லப்படக்கூடியதுதான்.
1: முடிஞ்சிருச்சு டைம். சொன்னதுக்காக இவங்களுக்கே மார்க் கொடுத்துடலாம்.
0: கண்ணம்மாள் அவர்களுக்கு இரண்டு மதிப்பெண்களும் உங்களுக்கு தான் கண்ணம்மாள். உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள்.
1: இந்த ஒண்ணுக்கு ஆன்சர் சொல்ல முடியல. இது வந்து முயற்சி என்ன பண்ணி நாலு இது சொல்லிட்டீங்க, ரெண்டு சொல்ல முடியல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பெண். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.
1: ஒரு பாட்டை கேட்டு வந்துருமா?
0: கேட்கலாமே. என்ன படம், என்ன பாடல்?

0: 4:33 ஆயாச்சு கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி அதிரடியா சரவடியா விளையாண்டுட்டு இருக்கிறோம். பொதிகை தும்பி அந்த வகையில் அடுத்து சித்ராக்கா கிட்ட யார் என்ன கேட்க வராங்கன்னு பார்த்துருவோம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க?
2: வீரவனூர்லேருந்து இந்திரா பேசுகிறேன்.
1: வீரவனூர்லேருந்து இந்திரா, நலமா இருக்கிறீங்களா இந்திரா?
2: நல்லா இருக்கும்.
1: சரி, கேள்வியை நீங்க கேட்குறீங்களா இல்லை நான் கேட்கணுமா? நான் கேட்கவா? நான் ரொம்ப ஈஸியாக தான் ஒரு கேள்வி.
2: என்ன
1: இருந்தாலும் இறந்தாலும் பறந்தாலும் இறக்கை மடக்காத பட்சி? பட்சி பட்சி
0: பட்சினா பறவை.
1: பறவை அப்படி சொல்லலாம், பூச்சி வகை இனம் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி. சரியா,
0: டைம் போயிட்டே இருக்குது
1: உங்களுக்கு.
0: விடுகதை
1: தான். ரொம்ப பெரிய கஷ்டமான விடுகதையெல்லாம் நான் கொடுக்கல, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இருந்தாலும் சரி, இறந்தாலும் சரி, பறந்தாலும் சரி, அதோட இறக்கையே மடக்காது.
0: நான் தான் ஆன்சர் சொல்லுவேன்.
1: அவங்க அதுக்குள்ள எனக்கு ஆன்சர் தெரியும், நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க சுபகலா. ரொம்ப
0: இல்ல, அப்படி ஆர்வம் தெரியலன்னா நான் சொல்லுவேன்.
2: மேகமா?
0: இல்ல
1: இல்ல, பறவை. பட்சின்னு சொன்னேன் இல்லையா, பட்சின்னு
2: சொன்னேன்.
1: ஆமா ஆமா ஆமா, உயிர் உள்ளதுதான். உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வேணா சொல்லலாம், மழைக்காலத்துல நீங்க வந்து அதிகமா பார்க்க முடியும். அதே மாதிரி வயல்வெளிகள்ல பார்க்க முடியும்.
0: நினைக்க, அப்ப கொசு

0: ஆரம்பிச்சு.
1: சரி,
0: ரெக்கை எப்படி இருக்கு, நீட்டிக்கிட்டு பறக்கா மடக்கிக்கிட்டு பறக்கான்னு பாத்துருக்கீங்கன்னா கொசுவை பிடிச்சி.
1: தட்டான் பூச்சி தான் அது. சுபகல ரொம்ப ஆசையா ஆர்வமா சொல்றதுக்கு வந்தாங்க. தும்பின்னு சொல்லுவாங்க, பொதிகை தும்பில வந்துதான் அந்த கேள்வியை நான் கேட்டிருக்கேன். அது தும்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக தான் இந்த கேள்வியே
0: கேட்டது.
1: நீங்க நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொசு சொல்லி சொல்லிருக்கீங்க, கொசு தட்டான் ரெண்டையும் சேர்த்து சொல்லிருக்கீங்க. இப்ப நீங்க தான் கேள்வி கேட்கணும்.
2: நான் என்ன
1: கேக்குறது கொஞ்சம் ஈஸியா பாத்து
0: கேளுங்க.
2: ஒரு வாய் நிறைய தண்ணி இருக்குது,
0: சரி
1: சரி,
2: அந்த தண்ணிய கீழே விட்டாதான் அந்த அதோட வெயிட் குறையும். அது எப்படி கீழே கொட்டுறது?
1: அப்படியே தூக்கி கொட்ட வேண்டியதானே?
2: இல்ல அப்படி கொட்ட கூடாது, வேற ஒண்ணு இருக்கு.
1: என்ன சொல்லுங்க? ஒரு வாழி நிறைய,
2: ஒரு வாழ் நிறைய தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை பூரா கீழே கொட்டினாதான் வெயிட் குறையும். அது எப்படி கொட்டுறது?
1: அப்படி செம்பு செம்பா ஊத்தி எடுத்துக்கோங்க.
2: அப்படியே கொட்ட கூடாது.
1: அப்ப அதுல ஒரு ஓட்டைய போடுங்க வாழில, தண்ணி ஃபுல்லா வெளியில போயிடும். இதெல்லாம் யோசிக்காம சொன்னது தாங்க, நிஜமா நான் கூட யோசிச்சு பாக்கல.
0: அப்போ உங்க வீட்டுல தண்ணிய கொட்ட மாட்டீங்க, அப்படி ஓட்டைய போட்டு விட்டுருவீங்க வாளியில, அப்படிதானே? அப்ப உங்க வீட்டுல எல்லா வாளியும் ஓட்டையாதான் இருக்கும்.
1: எனக்கு சிரிப்பு அடக்கவே முடியல இந்திரா.
0: நீங்க எல்லா பாத்திரத்திலயும் ஓட்டை போட்டு தண்ணிய காலி பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல தண்ணியே இருக்காதே.
2: வீட்டுக்காரங்க சத்தம் போட்டுருவாங்க, அடிச்சு போடுவாங்க.
1: ரொம்ப நன்றி மஹேந்திரா, நல்லா அருமையா கலந்துகிட்டீங்க. நன்றி நன்றி
2: நன்றி நன்றிமா, ரொம்ப நன்றிமா.
0: அடுத்து ஒரு பாட்டு கேட்டுருவோமாக்கா?
1: கேட்டுடலாமா?

0: 4:42 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 அதிரடியா சரவடியா பொதிகை தும்பியில விளையாண்டு கலக்கிட்டு இருக்கிறாங்க நேயர்கள். அந்த வகையில அடுத்து யார் பேசுறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா?
2: மாமனார் வீட்டுக்கு.
0: சரி,
2: அங்க சுசியம் என்ன, அரசம் என்ன, பச்சி என்ன,
0: எல்லாம் என்னதான்
2: முதல்ல? என்னமா
0: எல்லாமே என்னதானே?
2: என்னதான், ஆனா ஒண்ணே ஒண்ணு போட்டாங்க. முதல்ல
0: என்ன போட்டாங்க?
2: எல்லாம் போட்டவங்க இருட்ட இருந்து முதல்ல சுச்சிய போட்டாங்க.
0: சுச்சிய, லைட்டு சுச்சிய போட்டாங்களோ?
2: ஆமா.
0: சரி சரி சரி, கடையில போய் சாப்பிட்டீங்கன்னா கடைசி பில்லு போடுவாங்க.
2: ஆமா, அதுக்கு நான் ஏற்கனவே ஒரு சாக்கு நிறைய வயல்ல அறுத்து கொண்டு போயிருவோம்.
0: சரி, இன்னைக்கு நீங்க தண்ணியை வச்சு கேம் விளையாட ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கே தண்ணி வச்சிருக்கீங்களா?
2: டெய்லி தண்ணி தான் வச்சிருப்பேன், தண்ணி கூட வச்சிருக்கேன் நான் பக்கத்துல.
0: வச்சிருக்கீங்களா? எங்க தண்ணியை குடிச்சு காட்டுங்க.
2: நான் சத்தம் கேட்காமா?
0: இல்லையே.
2: நான் கேட்கா?
0: ஆ, கேக்கு கேக்கு. இது தண்ணி தானா?
2: தண்ணி தான். பெயிண்ட் குடிக்க முடியாது இல்லம்மா, தண்ணி தான்.
0: ஓ, அப்ப பெயிண்ட் இல்லையா?
2: பெயிண்ட் இல்ல, தண்ணி தான்.
0: சரி, அப்போ இன்னைக்கு உங்களுக்கு அதே நான் வாட்டரை ஊத்துங்க, வாய்ஸை ஏத்துங்க.
2: ஆ, சரிம்மா. என்ன டயலாக் முதல்ல சொல்லிருங்க.
0: மந்திரி தோப்புல முந்திரி, முந்திரிய பார்த்து வியந்து போன மந்திரி.
2: இது தண்ணி ஊத்தாமலே சொல்ல முடியாத.
0: ஆனா இப்ப தண்ணி ஊத்தி தான் நீங்க சொல்லணும். மந்திரி தோப்புல முந்திரி, முந்திரிய பார்த்து வியந்து போன மந்திரி.
1: இப்ப நானும் அப்படி வியந்து போய் உட்கார்ந்துருக்கேன். அது என்னடா, தண்ணிய ஊத்து,
0: வாட்டரை ஊத்துங்க, வாய்ஸ் ஏத்துங்கக்கா. இந்த கேம் நீங்க பார்த்தது இல்லையா?
1: நான் கேட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல.
0: இப்ப பாருங்க வாயில். ஆ, ரெடியா?
2: சுருக்கி சொல்லுங்கம்மா. மந்திரி தோப்புல,
0: மந்திரி தோப்புல முந்திரி, முந்திரிய பார்த்து வியந்து போன மந்திரி. சொல்லுங்க.
1: என்ன தண்ணி சத்தத்தையும் காணும்.

0: மந்திரி பார்க்கல முந்திரி.
1: என்னது மந்திரி தோப்புல முந்திரி, முந்திரிய பார்த்து வியந்து போன மந்திரி,
0: முந்திரி மந்திரி.
2: அது வாய்க்குள்ள தண்ணி விட்டு பேசுற மாதிரியே தெரியல எனக்கு.
1: தண்ணி வச்சிருக்காங்க வாயில,
2: வச்சிருக்காங்களா?
1: ஆமா, முயற்சி பண்ணதுக்காக உங்களுக்கு தான் ஒரு மார்க். சரி நீங்க கேளுங்க.
0: என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல வந்து ஒரு நாள் பாத்தீங்கன்னா சிரிப்பு தினம்னு சொல்லி எல்லாருமே கொண்டாடுதாங்க.
1: சரி,
0: அதனால நீங்க என்னன்னா அஞ்சு வகையான சிரிப்பை சிரிச்சு காட்டணுமா.
2: அஞ்சு வகையான சிரிப்பு?
0: ஆமா, எப்படின்னு
2: கேட்டீங்கன்னா, இது அழுத மாதிரில இருக்கு.
1: அஞ்சு வகையான சிரிப்புக்கு நான் எங்க போக? ஏதோ அஞ்சு வகையான சோறு கேட்ட மாதிரி சொல்லியல.
2: அதாவது நேத்துக்கு எல்லாருக்கும் சாதம் போட்டிருப்பாங்க, அஞ்சு வகை சாதம், 18 வகை சாதம் கூட நேத்துக்கு செஞ்சிருப்பாங்க.
1: ஆடி பெருக்குல,
2: ஆடி பெருக்குல இன்னைக்கு அஞ்சு வகை சிரிப்ப கேக்குறீங்க நீங்க.
1: ஐயா, அஞ்சு வகையோ பத்து வகையோ என்னால சிரிக்க முடிஞ்ச சிரிப்ப டிசைன் டிசைனா சிரிக்க கேட்டுக்கோங்க. சரி, கொஞ்சம் நிமிஷத்தை போட்டு விட்டாச்சு.
2: இப்படிதான்
1: சிரிப்பா சிரிக்கணும் நம்ம.
2: சிரிப்பா சிரிக்கிறது இல்ல,
0: சில நேரம் எங்க வீட்டுல வீட்ட மாட்டா ஜோக்கு
1: சொல்லுவேன்,
0: சொன்ன உடனே சிரிக்க மாட்டாங்க. திடீர்னு வேலையா இருக்கும் போது வாங்கலாமே, என்னங்க நீங்க காலையில சொன்னீங்க, இப்பதான் எனக்கு சிரிப்பு வரும்னு சிரிப்பாங்க.
1: லேட் சிரிப்பு,
0: லேட் சிரிப்பா தான். அப்பா லேட் ஆயிட்டாரு, அதான் லேட் சிரிப்பு.
2: சரி சரி சரி
1: சரி
2: சரி. இப்ப மார்க் யாருக்கு? சுபகலாவுக்கா யாருக்கு?
0: சுபகலாக்காக்குதானா?
2: சரி,
1: அவங்க வந்து தண்ணியை வச்சு வாயில தண்ணி வச்சு ட்ரை பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு மார்க்.
2: ஓ, அவங்களுக்கு ஒரு மார்க், உங்களுக்கு ஒரு மார்க்கா?
1: ஆமா.
2: சரி,
0: எப்படி 50 மார்க்ல பாஸ் ஆயிட்டோம்?
2: நன்றி,
1: கோலம் போடுறத கண்டினியூ பண்ணுங்க, போய் கோலம் போடுங்க.
0: நன்றி, வணக்கம்.
2: நன்றி, நன்றி, நன்றி.

0: 4:53 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி நிகழ்ச்சியின் அடுத்த நேயர்.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம், யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க? சுப்பலாபுரத்திலிருந்து ராசாத்தி.
0: சுப்பையாபுரத்திலிருந்து ராசாத்தி.
1: உங்களுடைய வானொலியை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பேசுறீங்களா? உங்களுக்கு டவர் கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுங்க. சரி, கேள்வி முதல்ல நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் கேக்கவா? சொல்லுங்க, கேளுங்க.
2: குளத்துல படந்து பூக்குற பூவுல அழகான ஒரு கலர் கொடுக்கற பூ என்ன பூ?
1: குளத்துல படர்ந்து விரிந்து பூக்கக்கூடிய ஒரு பூல, அழகான பூல கலர் கொடுக்கக்கூடிய ஒரு பூவா?
2: நல்ல கலர் கலரா இருக்கிற பூ என்ன பூ?
1: கலர் கலரா இருக்கிற பூவா? தாமரப்பூ, அல்லிப்பூவா? தாமரம் வெள்ளை தாமரை இருக்கு, ரோஸ் கலர்ல உள்ள தாமரை இருக்கு, ஒரு மாதிரி பச்சை கலரும் இல்லாம இந்த கலரும் இருக்கிறாம இருக்கக்கூடிய ஒரு தாமரை இருக்கு. மூன்று, எனக்கு தெரிஞ்ச அளவுல ஒரு மூன்று தாமரப்பூ இருக்கு. அது மாதிரி அல்லிலையும் வெள்ளை அல்லி இருக்குது, சிவப்பு அல்லி இருக்குது, வாடாமல்லி கலர்ல ஒரு அல்லிப்பூ இருக்குது. அல்லிப்பூ தானா? ரெண்டு, இந்த ரெண்டு பூக்கள்லயுமே விதவிதமான கலர்ஸ் இருக்குது. அதுல அல்லில ஆனா பல கலர்ஸ் வரும்.
0: நான் கூட நினைச்சிட்டேன் நீங்க குளத்துல படர்ந்துன்னு சொல்லாம வீட்டுலன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் அப்பளப்பூன்னு நினைச்சேன். கலர் அப்பளப்பூ.
1: அப்பளப்பு பல கலர்ல இருக்கும் இல்லையா? ஆனா அவங்க அந்த மாதிரி கேள்வியெல்லாம் ஏன்ட்ட கேட்க மாட்டாங்கன்னு தான் நினைச்சுக்கிறேன்.

0: நினைச்சேன் நான் கூட ரசதி.
1: ஆர்வமா.
0: நான் உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன இதுதான், நான் ஒரு லைன் சொல்லுவேன், ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன் வாக்கியம், அதை நீங்கள் அப்படி திருப்பி சொல்லணும் அவ்வளோதான். நான் உங்ககிட்ட ஒரு வாக்கியம் சொல்லுவேன், ஒரு ரெண்டு மூணு வாக்கியம் சேர்த்தாப்புல சொல்லுவேன், அதை நீங்கள் திருப்பி ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் சொல்லணும் அவ்வளோதான். மெய்த்தும் பொய்க்கும், மெய்த்தும் பொய்க்கும்,
1: மெய்க்கும் பொய்க்கும்,
0: பொய்த்தும் மெய்க்கும்,
1: பொய்க்கும் மெய்க்கும்,
0: பொய்யா மெய்யா மழை.
1: நன்றி.
0: மெய்த்தும் பொய்க்கும், பொய்த்தும் மெய்க்கும், பொய்யா மெய்யா மழை. அது ரொம்ப ஒரு அழகான ஒரு சென்டென்ஸு, கொஞ்சம் ஈஸியாக சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுக்கான ரொம்ப ஈஸியாக கேள்வி கேட்டோம். நம்ம
2: சொல்ல முடியாது,
0: அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படி கோபமாக நம்மகிட்ட சொன்ன மாதிரி தோணுச்சு.
2: முடியாது மேடம்,
0: இதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இல்லையா. சரி சுபகலா, நேரம் வந்து 4:57 தொட இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நேர்கள் ரொம்ப அழகாக கலந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம சுபகலா 3 மதிப்பெண்கள், நான் 4 மதிப்பெண்கள், அதே மாதிரி நம்ம நேயர்கள் ஒரு 3 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. எல்லாருமே ஈக்குவலாக தான் மார்க் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் பங்கு பெற துடித்த அனைத்து நேயர்களுக்கும், வானொலி வழியாக கேட்டு ரசித்த நம்முடைய நெஞ்சங்களுக்கும், நேயர் நெஞ்சங்களுக்கும் நம்முடைய சார்பில் நன்றி நன்றி நன்றி.
2: கண்டிப்பாக நிகழ்ச்சியில் இன்னைக்கு கலந்து கொண்ட எல்லா நேயருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதுவரைக்கு பேசினது சுபகலா,
0: நான் உங்கள் சிநேகிதி சித்ரா ரங்கநாதன்.
2: இப்போ நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் வருது, கேளுங்கள்.

என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினின் கைது நடவடிக்கையை கண்டித்தும் ஆதரவாகவும் அரசியல் கட்சித் தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். காவிரி பிரச்சினையை திசை திருப்பும் வகையிலும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கலந்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்திலும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் தேவையற்ற விதத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருப்பதும் அவரது கைதும் கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். பிறப்பு இறப்பு பதிவு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக இந்தியா 27 நாடுகளுடன் இருதரப்பு ஒப்பந்தம் செய்துள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ண பிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை விசாரித்த பின்னர் விடுவிக்க வேண்டும்

5:03 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1966 வெளிவந்த திரைப்பட பாடல்கள் படங்கள் குறித்து தகவல்களும் பாடல்களையும் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் திரைப்படம் அன்பே வா. எம்ஜிஆர் மற்றும் சரோஜா தேவி நடித்து ஏவிஎம் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இப்படம் முழுமையான காதலும் காமெடியும் நிறைந்த படமாக வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இத்திரைப்படம் 1961 வெளியான கம் செப்டம்பர் என்ற அமெரிக்க திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம். எம்ஜிஆர் படங்களில் வழக்கமாக இருக்கும் சண்டை காட்சிகள், அரசியல் வசனங்கள் மற்றும் தத்துவ பாடல்கள் இதில் இருக்காது. முழுக்க முழுக்க காதலும் காமெடியும் நிறைந்த ஒரு ஜாலியான படம் தான் இந்த அன்பேவா. சிம்லா குஃப்ரி மலைப்பகுதிகளில் புதிய வானம் புதிய பூமி அப்படிங்கிற பாடல் படமாக்கப்பட்ட போது எம்ஜிஆர் கைகளை விரித்து பாடிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் எதிர்பாராத விதமாக ஒரு பறவை கூட்டம் மேலே பறந்து சென்றிருக்கு. அந்த இயற்கையான அழகிய காட்சியை வந்து அப்படியே படத்தில் தக்க வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இயற்கை சூழலோட சிம்லா குஃப்ரி மலைப்பகுதிகளில் ஒரு குழு படமாக, ஒரு காதல் படமாக, ஒரு நகைச்சுவை கலந்த படமாக அன்பேவா திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த அன்பேவா திரைப்படத்திலிருந்து அதே புதிய வானம் புதிய பூமி அந்த பாடலை இப்போ கேட்கலாம்.

5:11 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். இன்னைக்கு நிகழ்ச்சியில 1966 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவலோடு பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த திரைப்படம் சரஸ்வதி சபதம். கல்வி, செல்வம், வீரம் ஆகியவற்றில் எது உயர்ந்தது என்ற மோதலில் கலைமகள், அலைமகள், மலைமகள் ஆகிய மூவரும் செய்யும் சபதமே இந்த புகழ்பெற்ற சரஸ்வதி சபதம் கதையாகும். ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் 1966 வெளியான இப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. உலகில் கல்வியா, செல்வமா, வீரமா எது சிறந்தது என்பதில் தேவியர்களுக்கு இடையே வாதம் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தில் சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்து அருமையான புராண காவியமாக இப்படம் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த திரைப்படத்திலிருந்து இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

5:16 கேட்டுட்டு இருக்கிறீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில 1966 வெளியான திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் இரு வல்லவர்கள். 1966 வெளியான இரு வல்லவர்கள் தமிழ் திரைப்படத்தில் ஜெய்சங்கர் மற்றும் ஆர் எஸ் மனோகர் வந்து முக்கிய வேடங்களில் நடிச்சிருக்கிறாங்க. கே வி சீனிவாசன் இயக்கத்தில் பிரிந்து செல்லும் உடன்பிறப்புகள் பற்றிய கதையை கொண்ட இப்படம் ஹிந்தியில் ரீமேக் செய்யப்பட்டதுடன் பல சுவாரஸ்யமான சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது. நிகழ்ச்சியில் இப்போ அந்த படத்துல இருந்து பாடல் வருது, கேட்கலாம்.

5:21 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1966 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் மேஜர் சந்திரகாந்த். கே பாலச்சந்தர் இயக்கத்தில் 1966 நவம்பர் 11 தீபாவளி அன்று வெளியான திரைப்படம் தான் மேஜர் சந்திரகாந்த். அவர் மேடையில் நடத்திய புகழ்பெற்ற நாடகத்தின்

திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் மேஜர் சந்திரகாந்த். கே பாலச்சந்தர் இயக்கத்தில் 1966 நவம்பர் 11 தீபாவளி அன்று வெளியான திரைப்படம் தான் மேஜர் சந்திரகாந்த். அவர் மேடையில் நடத்திய புகழ்பெற்ற நாடகத்தின் திரைப்படமாகும் இது. இந்த படத்தின் மூலம் மேஜர் சுந்தர்ராஜன் மற்றும் நகைச்சுவை நடிகர் நாகேஷ் நடித்த பாத்திரங்கள் மிகப்பெரிய திருப்பு முனையாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேடை நாடகத்தில் மேஜர் சந்திரகாந்தாக நடித்த சுந்தர்ராஜன் அந்த நாடகத்தின் வெற்றியால் தன் பெயருக்கு முன்னால் மேஜர் என்ற அடைமொழியை நிரந்தரமாக இணைத்து கொண்டார். திரைத்துறையில் எப்படி அறிமுகமானவர்களோ அப்பவும் மேஜர் சந்திரகாந்த் அப்படிங்கிற பெயரில் தான் இருந்தார். இந்த திரைப்படம் மேடை நாடகத்தின் திரைப்பட வடிவமாகும். இதில் மேடை நாடகத்தில் நடித்த பல முக்கிய கலைஞர்கள் திரைப்பட உலகிற்கு அறிமுகமானார்கள். இப்படம் 1966 தீபாவளி திருநாளில் வெளியாகி மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றதுடன் வசூல் சாதனையையும் படைச்சிருக்கு. இந்த திரைப்படத்திலிருந்து இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

0: காதல் என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ
1: நேற்று நீ சொல்ல கண்ணன்
0: ஆஹா
1: இன்று

5:27 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். ஆயிரத்தி 1966 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை. 1966 வெளிவந்த படம் இது. சிவாஜி கணேசன் நடித்து ஜெமினி ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் வெளியான ஒரு புகழ்பெற்ற குடும்ப திரைப்படமாகும். இந்த படம் ஒரே மனிதனின் இரு குடும்பங்களை ரகசியமாக பராமரிக்கும் சுவாரஸ்யமான கதையை கொண்டது. பிரபல இயக்குனர் SS பாலன் இப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். ஜெமினி ஸ்டுடியோஸ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தயாரித்த படம் மற்றும் சிவாஜி கணேசன் ஜெமினி நிறுவனத்திற்காக நடித்த ஒரே படமும் இதுதான். இந்த படத்தில் 1963 வெளியான ஹிந்தி படமான கிரகஸ்தி படத்தின் மறு தயாரிப்பு தான் இந்த மோட்டார் சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிற திரைப்படம். ஹிந்தி படத்தின் கதையை முதலில் சிவாஜி கணேசனிடம் கூறிய போது அவர் நடிக்க மறுத்துவிட்டார். ஆனால் அந்த ஹிந்தி படத்தை பார்த்த பிறகு சிவாஜி மனம் மாறி தமிழில் என்னை இந்த படத்திற்காக நடிக்க சொல்லுங்கள் என்று அவரே முன்வந்து நடித்தாராம் இந்த திரைப்படத்தில். இதோ மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

0: கன்சல்டிங் பீஸ் உண்டா? உன் கையை இப்படி கொண்டா?
1: அடிக்கடி நெஞ்சில் படபடப்பு, அளவுக்கு மீறின துடி துடிப்பு, படுக்கையில் படுத்தா கதகதப்பு.

0: மனமாகவில்லை. மாதவன் நாயர் ரோடு மாரியில் தெரியும் போடு, சென்னை 26, என்னை அவசியம் பாரு.
1: ஐய, இதுதான் மருந்து சீட்டா?
0: ஹலோ மிஸ்டர் அட்வொகேட்.
2: வாட் வாட் வாட்?
0: ஐ வாண்ட் டு ஃபைல் எ சூட்.
2: வை நாட்?
0: ஐ வாண்ட் டு ஃபைல் எ சூட்.
2: வை நாட்?

சிக்கலான கேசு, ரொம்ப சிக்கலான கேசு, வக்கீல் எல்லாம் கூட சிக்கி தவிக்கும் கேசு, வழக்கு.

5:37 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் 1966 வெளிவந்த படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. May 27 அன்று வெளிவந்த திரைப்படம் தான் சந்திரோதயம் திரைப்படம். ஹாலிவுட் படத்தின் தழுவலாக உருவாகி ஊடக அறம் மற்றும் பத்திரிகை துறையின் முக்கியத்துவத்தை பேசிய ஒரு நகைச்சுவை காதல் திரைப்படம் தான் இந்த சந்திரோதயம். இதில் MGR செய்தியாளராகவும் ஜெயலலிதா அவர்கள் பணக்கார வீட்டு பெண்ணாகவும் நடித்திருப்பாங்க. இதோ சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

5:43 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். இன்னைக்கு 1966 வெளிவந்த பாடல்களும் அந்த படங்கள் குறித்த தகவல்களையும் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்த திரைப்படம் 1966 நவம்பர் 11 அன்று வெளியான வல்லவன் ஒருவன் திரைப்படம் தான். நடிகர் ஜெயசங்கருக்கு தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் என்ற புகழை பெற்றுத்தந்தது இந்த வல்லவன் ஒருவன் திரைப்படம். உளவாளி திரைப்படங்களுக்கான புதிய பாதையை திறந்தது. மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆர் சுந்தரம் இயக்கத்தில் இப்படம் தயாரானது. 1964 வெளிவந்த பிரெஞ்சு மொழி திரைப்படமான ஷேடோ ஆஃப் ஈவில் மற்றும் ஜேம்ஸ் பாண்ட் படங்களின் தழுவலாக இந்த படம் உருவாக்கப்பட்டது. தீபாவளி விருந்தாக வெளிவந்த திரைப்படம் மாபெரும் வசூல் சாதனையை புரிந்தது இந்த வல்லவன் ஒருவன். இதோ அந்த படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

5:50 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1966 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் அவன் பித்தனா. 1966 வெளிவந்த திரைப்படம் தான் அவன் பித்தனா. இந்த திரைப்படத்தில் மு. கருணாநிதி வசனம் எழுதி பி. நீலகண்டன் இயக்கத்தில் எஸ் எஸ் ராஜேந்திரன் மற்றும் விஜயகுமாரி நடிப்பில் வெளியான நகைச்சுவை நாடக திரைப்படமாகுமா இந்த அவன் பித்தனா அப்படிங்கிறது. இது தெலுங்கில் வெளிவந்த டகுடு மூதாலு படத்தின் மறுபதிப்பாகுமா. இந்த திரைப்படம் 1966 ஏப்ரல் 29 தேதி வெளியானதான். இந்த திரைப்படத்திலிருந்து இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

5:54 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் 1966 வெளிவந்த திரைப்படங்களோட பாடல்களையும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. பி ஆர் பந்த்லு இயக்கத்தில் ஜூலை 8, 1966 வெளிவந்த தமிழ் நாடக திரைப்படம் எங்க பாப்பா. துரதிருஷ்டத்தை கொண்டு வரும் என முத்திரை குத்தப்பட்ட ஒரு சிறுமியின் மீதான பாசமும் அவளது வீரத்தால் குடும்பம் இணைவதும் இத்திரைப்படத்தின் சுவாரஸ்யமான கதையாகும். கதையின் நாயகியான சிறுமி மங்களம் ஒரு ரயில் விபத்தை தடுத்து தன் மீதான அவதூறை மாற்றி வீரதீர விருது பெறுவது கிளைமேக்ஸ் காட்சியாகும். இதோ எங்க பாப்பா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது படமும் பாடலும். இன்று 1966 பாடல்களை கேட்டு ரசித்தீங்க. நிகழ்ச்சியை வழங்கியது நான் சுபகலா. பாடலை தொடர்ந்து 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: நீயே சொல்லு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கண்ணியப்பன். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை விசாரித்த பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி பிரச்சினையை திசை திருப்பும் வகையிலும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கலந்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்திலும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் தேவையற்ற விதத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருப்பதும் அவரது கைதும் கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக இந்தியா 27 நாடுகளுடன் இருதரப்பு ஒப்பந்தம் செய்துள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார்.

பிரதமரின் சூரிய மின்திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியை நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் திருச்சி சோழன் விரைவு ரயில் வரும் 26 மற்றும் அடுத்த மாதம் 2ஆம் தேதி கடலூர் கும்பகோணம் தஞ்சாவூருக்கு பதிலாக விருத்தாச்சலம் வழியாக திருச்சி சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களை, கேட்டுட்டுருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேரம் 6:03 நீங்கள் கேட்டுட்டுருக்க இந்த நிகழ்ச்சி தான் பக்தி மாலை. நம்மை நாள் முழுவதும் காத்த இறைவனுக்கு நாம் நம் நன்றியை கூறும் நேரம் இது. புத்தகம் தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம்.

உன்னை நம்பியவர்களுக்கு உயிராக இரு, உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாக இரு. நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமாலை நிகழ்ச்சியில் நிலை பண்பலை 102.6 இல்.

நேரம் 6:12 நிமிடம் நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியில். நிலை பண்பலை 102.6. உடலையும் உள்ளத்தையும் வருத்தாமல் பிரம்மாண்டமான எதிர்காலத்தை உங்களால் உருவாக்க முடியாது.

மெதுவாக நடப்பதில் தவறில்லை, ஆனால் ஒருபோதும் பின்வாங்கி விடாதீர்கள். நேரம் 6:17 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமாலை நிகழ்ச்சியில், நிலை பண்பலை 102.6.

மறுமணி 21 நிமிடம் நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியில் நிலை பண்பலை 102.6. தயங்குபவன் கைத்தட்டுகிறான், துணிந்தவன் கைத்தட்டல் பெறுகிறான். இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
1: முடியாது என்று நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன்னால் முடியும் என்று நிரூபிக்க காத்திருக்கும் இன்னொருவருக்கான வாய்ப்பு. நேரில் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமாலை நிகழ்ச்சியில் நிலைப்பண்பலை 102.6.

நேரம் 6:11 நேரில் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். தொடர்வது நம்மை சுற்றி. முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முதிர்வு தொகை பெறாத பயனாளிகள் மாவட்ட சமூக நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் செயல்பட்டு வரும் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளின் பெயரில் வைப்பு தொகை முதலீடு செய்யப்பட்டு 18 வயது நிறைவடைந்தவுடன் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியுள்ள பயனாளிகளுக்கு முதிர்வு தொகை வழங்கப்படுகிறது. அவ்வாறு 18 வயது நிறைவடைந்து முதிர்வு தொகை பெற தகுதியுள்ள நிலையில் 510 பயனாளிகள் உள்ளனர். அந்த பயனாளிகள் முதிர்வு தொகையினை பெற மாவட்ட சமூக நல அலுவலகம் முதல் தளம், மணிமுத்தார் வளாகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் திருநெல்வேலியினை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இத்திட்டத்தின்

வைப்புத் தொகை ரசீது பெற்றுள்ள பயனாளிகள் 18 வயது நிறைவடைந்தவுடன் முதிர்வுத் தொகைக்கு உடனடியாக மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் தகவலுக்கு 9489589082 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகாந்தேவா இசையில் நா முத்துக்குமார் வரிகளில் ஹரீஸ் ராகவேந்திரா குரலில்

6 மணி 10 நிமிடத்தில் கேட்டுட்ருக்கீங்க நம்மை சுற்றி. தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் தூத்துக்குடி மாவட்ட அரசு இசைப்பள்ளி செயல்பட்டு வருகின்றது.

இசைப்பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்க்கையை பெறும் பொருட்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் சான்றிதழ் வகுப்புகளுக்கு இணையாக வழங்கப்படும். 12ஆம் வகுப்பு இணையான சான்றிதழ் பெறுவதற்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சியும் பெற வேண்டும். இசைப்பள்ளியில் 3 ஆண்டுகள் படித்து முடித்த மாணவர்கள் இசைக்கல்லூரிகளில் நேரடியாக பட்டய படிப்பில் 3 ஆண்டு சேரலாம். அனைத்து மாணவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் விடுதி வசதியும் செய்து தரப்படும். மேலும் வெளியிடங்களிலிருந்து வரும் மாணவர்களுக்கு இலவச பேருந்து கட்டண வசதியும் செய்து தரப்படும். 3 ஆண்டுகள் பயின்று அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்தும் தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்கள் கர்நாடக இசைக்கச்சேரிகள் நடத்தவும், நாதஸ்வரம் மற்றும் தவில் வாசித்து தொழில் புரியவும், தேவாரம் பாடுதல் மற்றும் கோவில்களில் பணிபுரியவும், வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளில் நடத்தப்படும் இசை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று திறமைகளை வெளிப்படுத்தவும் வாய்ப்புகள் உள்ளன. திருக்கோவில்களில் தேவார ஓதுவார் பணியில் சேர்ந்திட இப்பள்ளியில் தேவார இசை பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு முன்னுரிமை அளித்து வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும் என அரசாணையிடப்பட்டுள்ளது. 2026-27ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. ஆகவே கலை ஆர்வமுள்ள மாணவ மாணவிகள் அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தலைமை ஆசிரியை மாவட்ட அரசு இசைப்பள்ளி தூத்துக்குடி என்ற முகவரியிலும், 9487739296 என்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜனயேஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். கம்பீரம் திரைப்படத்திலிருந்து மணிஷர்மா, இசையில் கபிலன் வரிகளில் கல்பனா ராகவேந்தர் குரலில்

6:43 நிமிடத்தில் நம்மை சுற்றி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிலை பண்பலை 102.6. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முக்கிய பணியான வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணியானது 1/8/2026 முதல் 30/8/2026 வரை தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் டிஜிட்டல் முறையில் நடைபெறவுள்ளது. இப்பணியின் போது மாவட்ட நிர்வாகத்தால் நியமிக்கப்பட்ட கணக்கெடுப்பு அலுவலர்கள் உரிய அடையாள அட்டை அணிந்து ஒவ்வொரு வீடு வீடாக சென்று குடும்பங்களின் வீட்டு வசதி, குடும்ப பொருட்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் தொடர்பான விவரங்களை 34 வினாக்கள் வாரியாக வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு மொபைல் செயலி மூலமாக சேகரிப்பர். ஏற்கனவே சுய கணக்கெடுப்பு மேற்கொண்ட குடும்பங்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற சுய கணக்கெடுப்பு ஐடி பதிவு எண்ணை வீட்டிற்கு வருகை தரும் கணக்கெடுப்பு அலுவலரிடம் வழங்கிடலாம். இது கணக்கெடுப்பு பணியை மேலும் விரைவாகவும் எளிதாகவும் முடிக்க உதவும். தூத்துக்குடி மாவட்ட மக்கள் அனைவரும் தங்கள் வீடு தேடி வரும் கணக்கெடுப்பு பணியாளர்களுக்கு போதிய ஒத்துழைப்பு வழங்கி கேட்கப்படும் விவரங்களை சரியாகவும் முழுமையாகவும் வழங்கி மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்ட கணக்கெடுப்பு பணியினை சிறப்பாக முடித்திட உதவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது பொதுமக்கள் வழங்கும் அனைத்து தகவல்களும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் விதிகளின்படி முழுமையான இரகசியத்தன்மையுடன் பாதுகாக்கப்படும் என்பதால் பொதுமக்கள் எவ்வித தயக்கமுமின்றி துல்லியமான தகவல்களை வழங்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இக்கணக்கெடுப்பின் மூலம் பெறப்படும் தரவுகளை எதிர்கால திட்டமிடல், நலத்திட்டங்கள் மற்றும் மாவட்டத்தின் அடிப்படை வசதிகள் மேம்பாட்டிற்கான முதன்மை ஆதாரமாக அமையும். இது தொடர்பாக ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் பொதுமக்கள் கட்டணமில்லா எண் 1855 தொடர்பு கொள்ளலாம். மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி எண் 0461234000 மற்றும் செல்பேசி எண் 9486454714 ஆகியவற்றின் மூலமும் தெளிவு பெறலாம். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணியானது நாட்டின் வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்களை வடிவமைப்பதற்கான அடித்தளமாக அமையும் என்பதால் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் அனைவரும் தங்கள் வீடு தேடி வரும் கணக்கெடுப்பு பணியாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி இப்பணியை சிறப்பாக நிறைவேற்ற உதவ வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். ஆயுதெழுத்து திரைப்படத்திலிருந்து AR ரகுமான் இசையில், மணிரத்னம் வரியலில், மதுஸ்ரீ குரலில் சுப்பிரமணியன் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை அலுவலர்களால் 81வது தேசிய மாதிரி ஆய்வு கடந்த ஜூலை 2026 முதல் ஜூன் 2027 வரை தூத்துக்குடி மாவட்டத்தில் தேசிய மாதிரி ஆய்வு 81வது சுற்றின் இடம்பெயர்வு ஆய்வு பற்றிய விவரங்கள் குறித்து 16 நகர்ப்புற பகுதிகளிலும் 16 கிராமப்புற பகுதிகளிலும் அகில இந்திய கடன் மற்றும் முதலீட்டு ஆய்வு பற்றிய விவரங்கள் குறித்து 12 நகர்ப்புற பகுதிகளிலும் 12 கிராமப்புற பகுதிகளிலும் குடும்பங்களின் நிலம் மற்றும் கால்நடை உடைமை மற்றும் கிராமப்புற வேளாண் குடும்பங்களின் நிலை குறித்த மதிப்பீட்டு ஆய்வு பற்றிய விவரங்கள் குறித்து 12 கிராமப்புற பகுதிகளிலும் சமூக பொருளாதார ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த ஆய்வின் போது குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள், கல்வி, வேலைவாய்ப்பு, இடம்பெயர்விற்கான காரணங்கள், கடன் மற்றும் முதலீட்டு விவரங்கள், வரவு செலவு விவரங்கள், நிலம் மற்றும் கால்நடை உடைமை, வேளாண் நடவடிக்கைகள் உள்ளிட்ட சமூக மற்றும் பொருளாதார தகவல்கள் பொதுமக்களிடமிருந்து சேகரிக்கப்பட உள்ளன. பொதுமக்கள் தங்களிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு முழுமையான மற்றும் உண்மையான தகவல்களை வழங்கி புள்ளியியல் துறை களப்பணியாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். இந்த ஆய்வின் புள்ளி விவரங்கள் மத்திய மாநில அரசுகளின் திட்டமிடுதலுக்கும் கொள்கை உருவாக்கத்திற்கும் உதவுவதால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமம் நகரங்களில் உள்ள வீடுகளில் அலுவலர்கள் ஆய்வு மேற்கொள்ள வரும்பொழுது பொதுமக்கள் தங்களுக்கு தகுந்த ஒத்துழைப்பு வழங்க வேண்டும்.

ஆய்வுக்காக துறை சார்ந்த அலுவலர்கள் நேரடியாக ஒவ்வொரு வீட்டிற்கும் விவரங்களை சேகரிப்பதற்காக வரும்பொழுது பொதுமக்கள் உண்மையான புள்ளி விவரங்களை அளித்து நாட்டின் வளர்ச்சிக்கு உரிய ஒத்துழைப்பு நல்குமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மக்களால் கொடுக்கப்படும் புள்ளி விவரங்கள் மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்ற உறுதிமொழியும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. குடும்ப வருமானம் அல்லது குடும்ப செலவினம் தொடர்பான விவரங்கள் கேட்கப்படும் போது பொதுமக்கள் உண்மையான விவரங்கள் வழங்கும்போது திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்த இயலும் என மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சியில் இப்போ பேரழகன் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கராஜா, இசையில் பழனி பரதி, வரிகளில் கார்த்திக் குரலி சுப்பிரமணியன். பாடல் வந்துட்டு கேட்டு தொடர்ந்து நினைஞ்சுங்க.

நேரம் 6:56 தொடர்வது நிகழ்ச்சி குறிப்புகள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸில் நாளை 5/8/2026 புதன்கிழமை அன்று ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க உரை வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள், 6:15 வணக்கப்போக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் பவர் சத்திரம் அரியப்ப.

ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் பா எழில் ராமராஜ் அவர்கள். 7 மணிக்கு வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி. வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 வணக்கம் பரணியில் தமிழிலே அமுதே உரை. வழங்குபவர் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம். வழங்குபவர் தூத்துக்குடி பிரபாவதி அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை. வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.9:02 ஆனந்த பூங்காற்று. மனநிறைவு என்பது ஆசைகளை குறைப்பதிலா ஆசைகளை அடைவதிலா. 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்பப்பாடல்கள். முற்பகல் 11:02 மணித்திருநாடு சிமிலிபால் புலிகள் காப்பகம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே. ஒரு பெண் மற்றொரு பெண்ணுக்கு தரக்கூடிய சிறந்த ஆதரவு என்ன? 1 மணிக்கு நலம்தானா கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள். 1:10 நலம்தான நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம். தலைசிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். தொடர்ந்து சிவப்பு திராட்சையின் பயன்கள் பற்றிய தகவல்கள். 2 மணிக்கு கொக்கு நேயர் விருப்பப்படல்கள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பர தர நிகழ்ச்சி NCERT. 4:02 பொதிகை தும்பி. 5:02 ஆலோசனை நேரம். வளர் இளம் பருவத்தினர் எதிர்கொள்ளும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் நேர்முகம். பங்கேற்பவர் ஆலோசனை உளவியலாளர் ஐ கோபிநாதன் அவர்கள். 6:02 பக்தி மாலை. 6:30 நம்மை சுற்றி. 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரையிசை.

0: இரவு 8:50 கொக்கு நேயர் உட்பப்படல்கள், 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கியச் சாரல், நினைவுகளின் நதியில் நற்றமிழ், 10 மணிக்கு சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர்களின் விருப்பப் பாடல்கள்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

மீண்டும் ஒரு மலை வணக்கம் நேர்களை கேட்டிருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேரம் 7 மணி. நீங்கள் கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில்சன். ஸோ இன்றைக்கி அறிவியல் தகவலில் எந்த மாதிரியான தகவல் வந்து தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா, நாமெல்லாம் தண்ணியில் குளிச்சுட்டு வந்தாலோ இல்லைனா உடம்புல வந்து ஈரம்பட்டு நம்ம வந்து துவட்டினோம் அப்படின்னாலோ அது காயறதுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் நேரம் வந்து ஆகும் இல்லையா. ஆனால் அந்த வாத்துகள் இருக்குது பார்த்தீங்களா, நாள் முழுக்க இது தண்ணியிலே நீந்தினாலும் அது வெளியில் வந்து அதோடய உடம்பு அப்படி ஒரு தடவை சிலிப்புனாலே போதும், அடுத்த நொடியே வந்து அது உடம்பு வந்து அப்படியே காஞ்சி போயிடும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி வந்து யோசிப்போம். அதுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது அந்த அறிவியல் காரணம் தாங்க இதுக்கு வந்து ரொம்பவே வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியிலிருந்து இப்போ ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. விரும்பாண்டி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசை மற்றும் வரிகளில் கமல்ஹாசன் குரலில்.

7 மணி 6 நிமிடத்தில் அறிவியல் தகவல் தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6ல் வாத்துகளோட வால் பகுதிக்கு மேலே ப்ரீன் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு சுரப்பி வந்து இருக்குது. இது வந்து ஒரு விதமான எண்ணெயை சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி. வாத்து தன்னுடைய அழகுனால அந்த எண்ணெயை வந்து எடுத்து அதோட உடல் முழுக்க இருக்கிற ஒவ்வொரு சிறகுகளையும் ரொம்ப கவனமாக வந்து அப்பப்போ தேய்ச்சிக்கிட்டே இருக்குமா. இந்த ஒரு இது வந்து அப்படியே என்ன ஒரு வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் மாதிரி செயல்படும். இதனால் இந்த தண்ணி வந்து சிறகுகளுக்குள்ளே போகாமல் அப்படியே உருண்டு ஓடிடுது. தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ பாடல் கேட்டு வந்துடலாம். கோவில் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், ஸ்னேகன் வரிகளில், கார்த்திக் மகதி குரல்களில்.

வந்து எப்படி நனைஞ்சாலும் வெளியில் வந்து அது உடம்பு ஸ்லிப்னா வந்து காஞ்சது அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். வாத்துகளோட சிறகுகளில் இருக்கக்கூடிய அந்த முடிகள் ஒன்றோட ஒன்று ஒரு ஜிப்பு போட்ட மாதிரி வந்து அப்படியே கோர்த்துருக்குமா, அந்த எண்ணெயும் இந்த சிறகுகளோட ரொம்ப நெருக்கமான அமைப்பும் சேர்ந்து என்ன பண்ணுது, காற்றை வந்து உள்ளே சிறப்பிடிச்சு அப்படியே வந்து போகவிடாமல் உள்ளேயே வச்சுக்குமா. இதனால் என்ன ஆகுது, தண்ணி வந்து உள்ளே போக முடியாது. அதே சமயம் வாத்து தண்ணிக்கு மேலே லேசாக மிதக்கிறதுக்காகவும் இந்த எண்ணெய் போன்ற அமைப்புகள் வந்து இது வந்து உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, எங்கலண்ணா திரைப்படத்திலிருந்து, தேவா இசையில், பழனி பரதி வரிகளில், சங்கர் மகாதேவன், அனுராதா ஸ்ரீராம் குரல்களில்.

7:18 அறிவியல் தகவல் நீங்கள் சங்கேற்றிருக்கோம். நிலை பண்பலை 102.6 வாத்துகள் வந்து எப்படி நனைஞ்சாலும் உடம்பு வந்து காயுது, அதுக்கு வந்து எந்த மாதிரியான அறிவியல் இது இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து பேசிகிட்டு இருந்தோம். அந்த என்ன இருக்குது தெரியுமா, அது உடம்புல சுரக்கிறதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொன்னால், வாத்து அதோட சிறகுகள் வந்து நனைஞ்சிருச்சுன்னா வாத்தோட எடை அதிகமாயிரும், அதால் நீந்தவும் முடியாது பறக்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் கடும் குளிர்லேருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் இந்த ஆயில் கோட்டிங் வந்து வாத்துகளுக்கு வந்து ரொம்பவே அவசியமாகவும் உதவிகரமாகவும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடல் கேட்டதெல்லாம் மதுரை திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் யுகபாரதி வரிகளில் உதித் நாராயணன் ஸ்ரீலேகா பார்த்த சாரதி குரல்களில்

7:23 அறிவியல் தகவல் தான் கேட்டுட்ருக்கீங்க. நிலைப்பண்பலை 102.6 வாத்துக்கள் அதோட உடம்பு நனைஞ்சாலும் எப்படி வந்து சீக்கிரம் காஞ்சிருது அப்படிங்கிற பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் தான் வந்து ஈரம் வந்து இருக்காத அளவுக்கு வந்து உடம்பு பண்ணிட்டுருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிட்டோம். நம்மெல்லாம் வந்து மலையில் நனையாமல் இருக்கணும்னு அப்படின்னா குடை பிடிச்சிக்கிறது ரொம்பவே அவசியம். ஆனால் வாத்துகள் மலையில் நனையாமல் இருக்கிறதுக்கு இந்த குடை தேவையே இல்லை. இந்த ஆயில் அதோட அந்த எண்ணெய் சுரப்பி அது இருந்தாலே போதும். வாத்துகள் வந்து அதோட அழகால் அடிக்கடி அந்த சிறகை நீவிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ நம்ம பார்க்கும்போது என்ன நினைப்போம், அது வந்து அதோட உடம்பு வந்து அதுவே அழகுபடுத்திக்கிது போல், அப்படியே அந்த சிறகை தொட்டு தொட்டு இது பண்ணிக்கிது போல் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருப்போம். ஆனால் அது உண்மையில் அது வந்து என்ன பண்ணுது, தன்னைத்தானே அது வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணிகிட்ருக்குது அப்படிங்கிறது இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி அறிவியல் தகவல் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நிகழ்ச்சி நிறைவு பாடலாக அட்டகாசம் படத்திலேருந்து பரத்வாஜ் இசையில் வைரமுத்து வரிகளில் மனோ குரலில் ஒரு அட்டகாசம் பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
1: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க
1: இது 102.6.
5: நேரம் 7:29. நேர்களை, நிறைவு பெற்றது அறிவியல் தகவல் நிகழ்ச்சி. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 7:30 நேரில் கேட்டுருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு ஆசையஞ்சல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. ஆசையஞ்சல் நிகழ்ச்சியில் கடிதம் மூலமாக உங்களுடைய விருப்பப்பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு போஸ்ட் கார்டில் நிலைய இயக்குனர் ஆசையஞ்சல் அகில இந்திய வானொலி நிலையம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி 627002 அப்படிங்கிற முகவரியில் எழுதி உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் நடைபெற்ற திரைப்படம் இதை எல்லாத்தையும் இந்த லெட்டரில் எழுதி ஆசையஞ்சல் நிகழ்ச்சிக்கு அனுப்புங்க. செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை தோறும் 7:30 ஒளிபரப்பாகும் ஆசையஞ்சல் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பப்படலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இப்போ முதலாவதாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், உடன்குடி செல்வன், ராஜபூபதி, சத்தியமங்கலம், கே என் பாளையம், பேச்சுமுத்து, நடராஜன், அப்புறம் டவுன் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்துசாமியா இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக இந்த பாடலை நம்ம கேட்டு வந்துடலாம்.

ஏழு மணி 36 நிமிடத்தில் ஆசைஞ்சு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி ஸ்பீக் நகர் ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன், ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூர், செல்லப்பாண்டியன், ஜெயராணி, அப்புறம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலேருந்து செந்தில் குமரன், இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக இந்த பாடலை கேட்டு வந்துடலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஏழு மணி 41 நிமிடத்தில் ஆசைஞ்சல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்கிறாங்க. வில்லிவாகம், குபேந்திரன், மகேஸ்வரி, திருமலிசை, மணிவண்ணன், ராணி, வாகியோ, ராக்கெட் ராமசாமி, சங்கராபுரம், பொன் சீனிவாசமூர்த்தி, சுமதி, உடையாம்புலி, பால்ராஜ், சுதா, பால் தினகரன், ஆகாஷ், அபிநந்தன், அஸ்வந்தன், முருகேசன், பூமா இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக இந்த பாடலை கேட்டு வந்துடலாம்.

0: நிற்குது முன்னே.
1: 7:47 நிமிடத்தில் ஆசைஞ்சல் நெல்சாங் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. பாப்பாக்குடியிலேருந்து செல்வமணி, உக்கரன்கோட்டை மணி, நெல்லை டவுன் மயில், மஞ்சள் நீர் காயல், சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, குளியன் கரிசல், சந்திரபோஸ், சுஜன் இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக இந்த பாடலை கேட்டு வந்துடலாம்.

7:53 ஆசேஞ்சல் நெல்சன் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சி நிறைவாக வந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. மதுரை கைத்தறி நகர் குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, மாலதி, தங்கமாயன், நந்தினி, மோதிலால், மான்ஸ்ரீ, பிரணீதா, சக்தி, ஜனார்தனன், ரமேஷ் பாபு, மணிமாலா, மந்தாகினி, அப்புறம் காரக்குறிச்சி புதுக்குடியிலேருந்து சங்கர், கனகா, கமலேஷ்ராம், திலீப்குமார் இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக இந்த ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம்.

0: நேர்களே, நிறைவு பெற்றது ஆசை அஞ்சல். இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை இன்னும் சில நொடிகளில். அதைத் தொடர்ந்து 8:05 கொக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பப்படலை நீங்களும் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டுருசிங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443360794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இருக்கு. உங்களுடைய பெயரோ, உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இது எல்லாத்தையும் மெசேஜ் மூலமோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவிலோ வாய்ஸ் நோட்டாக அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை 8:05 கொக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுருசிக்கலாம்.
1: சாட் பாக்ஸ் நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்றைய விசாரணையை முடித்துவிட காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் திரு உதயநிதியை நீதிமன்ற காவலில் வைக்கும் எண்ணம் இல்லை என்றும், விசாரணைக்கு பிறகு காவல் நிலைய ஜாமீனில் விடுவிப்பதாக தமிழக அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இன்றைய விசாரணை மேற்கொள்ளுமாறும் திரு உதயநிதி ஸ்டாலின் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டுமென்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. ஏற்கனவே திரு உதயநிதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்ஜாமீன் மனு ஏற்புடையது அல்ல என்றும், அரசின் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்த உத்தரவாதத்தை ஏற்று வழக்கை முடித்து வைப்பதாகவும் கூறியுள்ளது. தஞ்சாவூரில் காவிரி விவகாரம் தொடர்பான போராட்டத்தின் போது பெண்கள் குறித்து அவர் அவதூறாக பேசியதாக கூறி இன்று காலை சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் தஞ்சாவூர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வேளாண் நிலங்களுக்கான மின் வசதி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழகத்திற்கு 5187 சூரிய மின்சக்தியில் இயங்கும் பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் மத்திய நிதியுதவி திட்டத்தின் கீழ் சூரிய சக்தியில் இயங்கும் மின் வசதிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் சிறு மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகளுக்கான நிதியுதவி 30-50% வரை மாநில அரசு வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் வேளாண் தொடர்பான அமைப்புகள் மத்திய அரசின் இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று திரு ஸ்ரீபத் யசோ நாயக் வலியுறுத்தினார். உடல் எடையை குறைப்பது தொடர்பான விளம்பரங்களில் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில மருந்து வகைகள் விளம்பரம் செய்யப்பட்டு வருவதாகவும், அரசு இதனை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை மருந்து விற்பனையாளர்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும், இதனை மீறுவோர் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். இவை அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போலி மருந்து உற்பத்தியில் ஈடுபடும் நிறுவனங்கள் மீதும், விளம்பரங்களை வெளியிடும் போலி நிறுவனங்கள் மீதும் மருந்து உற்பத்தி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல்

சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. தவேக தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. நாளை மறுநாள் வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜெய்சிடி பிரபாகர் கூறியுள்ளார். பேரவை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்று நாளை பிற்பகல் நடைபெறும் சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கொள்கை விளக்க குறிப்பு, சட்டப்பேரவை மானிய கோரிக்கை அறிவிப்புகள் தொடர்பான ஆய்வுக்கூட்டம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான செயல்திட்ட மாநில மன்ற கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆதி திராவிடர் நலத்திட்டத்திற்காக 5,903 கோடி ரூபாயும் பழங்குடியினர் நலத்திட்டத்திற்காக 349 கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதி பயனாளிகளுக்கு முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் திட்டத்தின் செயல்பாடுகளை கண்காணி வேண்டும் என்றும் இதில் கலந்து கொண்ட அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். எல் நினோவினால் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து கண்காணிக்க அமைக்கப்பட்ட குழுவின் முதல் கூட்டம் மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்மேற்கு பருவமழை வழக்கமாக 133.75 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 111.19 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களில் 24 மாவட்டங்களில் வழக்கத்தை விட குறைவாகவே தென்மேற்கு பருவமழை பெய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. இப்போட்டிகளை ஆவடியில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தின் போர் வாகன ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்தின் இயக்குநர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ண பிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி இரவு வணக்கம் நேர்களை, கேட்டிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. 8:06 நீங்க கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் குக்கு, உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கேட்டுருசிங்கன்னு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443364094 அப்படிங்கிற பண்பலைன் வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இதெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைன்னா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவோ அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டுரசிக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலையில் நான் உங்கள் கடையம் ஞான வில்சன். நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்டிருக்காங்க, விக்காலிப்பட்டியிலிருந்து அருண்மூர்த்தி கலையரசி கேட்டிருக்கிறாங்க. மணிரத்னம் படத்துலேருந்து காதல் இல்லாதது அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: 8:12 குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்காங்க. யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: சிந்து பூந்தரை முருகனின் இரவு வணக்கம், இது நம் ஆளு என்ற திரைப்படத்திலிருந்து அம்மாடி இதுதான் காதல்லா என்ற பாடல். நன்றி.

8:17 குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443336

7974 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பகுதிகளோ வாய்ஸ் நோட்டாக அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்தது ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்கிறாங்க. தேனி மாவட்டம் ரெங்கநாதபுரத்திலேருந்து எல்வி மணி கேட்டிருக்கிறாங்க. அபூர்வ சகோதரர்கள் படத்திலிருந்து புது மாப்பிள்ளைக்கு அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: 92.6.
1: எட்டு மணி 23 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. டவுன்லேருந்து மிருதுனா, மனம் கொத்தி பறவையிலேருந்து ஜல் ஜல் ஜல் ஓசை அந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

8:28 குக்கு நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443363794 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதை மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவுகளோ வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் குக்கு நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. குருவன்கோட்டையிலேருந்து முருகன் தீபக் கேட்டிருக்கிறாங்க. ராஜா கையவச்சா படத்துலேருந்து மழை வருது அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: 8:33 குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டுருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1597 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்காங்க. யார், என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஹலோ, நான் மீனாட்சிபுரத்துலேருந்து யாழினி பேசுகிறேன்.

காதல் வைரஸ் படத்துல இருந்து என் ஆச்சி உனக்கு புதுசா ஒரு பார்வை இதுக்கு அந்த சாங் பிளே பண்ணுங்க. தேங்க்யூ.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: எட்டு மணி 8:38 குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுடைய விருப்பப்பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா

8443670794 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எனக்கு உங்கள் பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதை மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாக அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. டவுன் நடராஜன், சித்ரா, ராஜேஷ், சங்கர் இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. சிங்காரவேலன் படத்திலேருந்து இன்னும் என்னை அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

8:44 கோக்கு நீங்கள் சங்கேற்று இருக்கீங்க. மத்தியில் 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102 பிளேர் மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. சிங்கம்பாரிலிருந்து ஜெரால்டினால் சூரியம் சம்பளத்திலிருந்து சலக்கு சலக்கு அந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

8:48 குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. பிரம்மதேசத்துலேருந்து துர்கா, முதல் மரியாதை படத்துலேருந்து ராசாவே அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

8:53 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் வந்து பாடல் கேட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் நேரமின்மை காரணமாக பாடல் கொடுக்க முடியல. ஸோ வந்து அவங்க யார் யார் அப்படிங்கிற பேரெல்லாம் வந்து நான் இப்போ சொல்லிடுறேன். கேடிஸ் நகர் ராதா, ஆலங்குளம் செல்வி, மேலப்பாண்டவர் மங்கலம் ஆறுமுகசாமி, வெள்ளங்குழி ஸ்ரீராம், பூலாங்குளம் முத்து, திருச்செந்தூர் அருள்ராஜ், சாய் பிரதீப் ராதா, சவளாபெரி பாண்டியன், கீழச்சுரண்டை செல்வராஜ், பிரம்மசக்தி, முத்துப்பாலம் முத்துச்செல்வி, புதுப்பட்டி செல்வபுரணி, மேலப்பாளையம் ஹுசைன், வெள்ளாங்குழி பாபு, திருவனந்தபுரம் குமார், சாம்பாரோடகரை பரமசிவன், தமிழழகன் தாமஸ், திருச்செந்தூர் நாகராஜன், தென்காசி பிரவீன், பழையப்பேட்டை நல்லையா, ஆலங்குளம் கனி ரவி, காவூர் முருகன், டவுன் சங்கர், கோவை திலகவதி, கழுகுமலை ஜான்சி மேரி இவங்கெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. நிகழ்ச்சி நிறைவான பாடலை வந்து ஒருத்தர் வந்து பாடல் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா டவுன்லேருந்து ரத்னசேகர் கேட்டிருக்கிறாங்க.

நேரம் 9 மணி. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். தொடர்வது இடைவிடா இசைமலை.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

இனிய இரவு வணக்கம் நேர்களே, கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேரம் 9:30. நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் இலக்கிய சாரல். இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சங்ககால பண்டமாற்று வணிகம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட காட்சலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில்சன். சங்ககால சமுதாயத்தில் நிலப்பிரிவுகளுக்கு ஏற்ற மாதிரியான தொழில் முறைகள் மாறுபட்டாலும் ஒரு நிலத்தில் இருக்கிறவங்களுக்கும் இன்னொரு நிலத்தில் இருக்கிறவங்களுக்கு இடையே ஒரு நெருங்கின தொடர்பு இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஒரு நிலத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்களை மற்றொரு நிலத்துக்கு கொண்டு சென்று பண்டமாற்று முறையில் வணிகம் செஞ்சாங்க. அதனால் உணவு, பொருள், மொழி ஆகியவற்றில் ஒரு பரிமாணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். பரிசு திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் குரலில் சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

9:35 இலக்கிய சாரல் நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 சங்ககால பண்டமாற்று வணிகத்தை பற்றி தான் இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் வந்து பேசிட்டு இருக்கிறோம். பண்டைக்கால மக்கள் ஒரு பொருளை கொடுத்து அதற்கு ஈடாக மாற்று பொருள் வாங்கினாங்க. அதிக விலையுள்ள பொருட்களை மட்டும்தான், அதுவும் அது தேவைப்பட்டதுன்னா மட்டும்தான் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. அதாவது இப்போ ஆடு மாடு வளர்க்குறவங்க இருந்தாங்கன்னா அந்த ஆட்டு மாட்டோட பாலை கொடுத்து அதுக்கு ஈடாக தானியத்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத முதுகுத்தனருடைய குறுந்தொகையில் பாடல் மூலமாக வந்து கூறுது. பாலோடு வந்து கூழோடு பெயரும் யாருடைய இடைமகன் சென்னி அப்படிங்கிற அந்த பாடல் மூலமாக அந்த பண்டமாற்று முறை நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி மருத நிலத்தை சேர்ந்த உப்பு வணிகர்கள் தம்முடைய நாட்டோட வெண்ணெல்லை கொடுத்து நெய்தல் நிலப்பகுதியின் உப்பை பெற்று வந்தாங்க அப்படிங்கிறதையும் நச்சினி கூறுது. தம் நாட்டு விளைந்த வெண்ணல் தந்து பிற நாட்டின் உப்பின் கொள்ளை சாற்றி. இந்த கொள்ளை அப்படிங்கிற அந்த சொல் வந்து கொண்டும் கொடுத்தும் அப்படிங்கிற மாதிரி இந்த பண்டமாற்று முறையை குறிப்பிட்டு சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில் பி.வி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசிலா குரல்களில்.

9:40 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிலைப்பண்பலை 102.6 சங்ககால பண்டமாற்று வணிகத்தை பற்றி இன்றைக்கி இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். பண்டமாற்று முறையில் நடைபெற்ற உள்நாட்டு வணிகத்தில் பெரும்பாலும் பெண்கள் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி குறிப்புகள்லாம் அகநானூற்றில் வந்து காணப்படுது. ஊர் தெருக்கல்ல உப்பு விற்ற உமன பெண் நெல்லுக்கு வந்து அதை மாற்றுனதை கதல்கோள் உமனர் காதல் மடமகள் சில்கோள் எவ்வளை தெளிர்ப்ப வீசி நெல்லின் நேரே வெண்கல் உப்பன சேரி விலைமாறு கூறலின். நெல்லோட அளவுக்கே உப்பும் விற்கப்பட்டது அப்படிங்கிறதுனால உப்பு வந்து எவ்வளவு வந்து உயர்ந்த ஒரு பொருளாக மதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தி நெல்லை ஏற்காமல் கலர்ச்சிக்காய் அளவிலான முத்துக்களையும் ஆபரணங்களையும் பண்டமாற்று பெறுகிறாள் அப்படிங்கிறத பழஞ்செந்நெல்லின் முகவை கொள்ளால் கலங்குரல் முத்தமோடு நன்கலம் பெருகும் பயங்களு வைப்பீர் பல்வேல் எவ்வி அப்படிங்கிற அந்த பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. வாழ்க்கை படகு திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில்.

9:45 இலக்கியச்சரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிலை பண்பலை 102.6 சங்ககால பண்டமாற்று வாணிகத்தை பற்றி பல விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். யவனர் தம் அழகான வேலைப்பாடு அமைந்த மரக்கலங்களில் பொண்ணை கொண்டு வந்து கொடுத்து விட்டு மிளகை ஏற்றி செல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அகநானூர் வந்து பாடுது. யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் வளம் கிளும் முசிறி அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வந்து சொல்லுது. இது மூலமாக இந்த பண்டமாற்று பொண்ணை கொடுத்துட்டு மிளகை வந்து கொண்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மூலமாக சொல்கிறாங்க. வேடர் தேனையும் கிழங்கையும் கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக வறுத்த மீன் இறைச்சியையும் வாங்கி உண்டதையும் உழவர் கரும்பையும் அவளையும் கொண்டு வந்து கொடுத்து அதற்கு பதிலாக வறுத்த மான் இறைச்சியை பெற்று மகிழ்ந்ததையும் பொருணராற்றுப்படையில் அதோடைய ஆசிரியர் வந்து தெளிவாக வந்து சொல்கிறாங்க. தேனை எடு கிழங்கு மாறியோர் மீனை எடு நரவு மருகவும் தீங்கரும்போடவள் வகுத்தோர் மான் முறையடு மருகவும் அப்படிங்கிற அந்த பாடல் மூலமாக இந்தந்த பொருட்களை கொடுத்து இறைச்சி இருந்து வாங்கியிருக்கிறாங்க. அவங்கவுங்க இடத்துல என்ன கிடைக்குதோ அதை கொடுத்துட்டு அவங்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட்ருக்குறாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. எங்கள் மாமா திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், TM சவுந்தரராஜன் குரலில்.

9:50 இலக்கச்சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. சங்ககால பண்டமாற்று வாணிகத்தை பற்றி பல விஷயங்கள் வந்து பேசி தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். பண்டமாற்று வாணிகம் சங்க காலத்திலிருந்து மட்டும் இல்லைங்க, இப்போ கூட நம்ம வந்து சில விஷயங்களை நமக்கு தேவையானதை கொடுத்து மாற்றி வாங்கிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்கிறோம். நமக்கு வேண்டிய பொருளை இன்னொரு பொருளை கொடுத்து கூட வாங்கிக்கிட்டு நிறைய இடங்களில் வியாபாரங்களில் கூட வந்து பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம நிகழ்ச்சி இப்போ ராமன் எத்தனை ராமனடி திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் அவர்களில் பி சுசிலா குரலில் சொன்ன பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு சீத்தர் வந்து நினைஞ்சிருங்க.

9:53 நிமிடத்தில் இலக்கியச்சல நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. கொல்லிமலையில் காந்தல் மிகுந்த காட்டில் உள்ள சிறுகுடி மக்கள் அருவியை சார்ந்திருக்கும் நிலத்தில் ஐவன் நெல் விதைத்து உழவு தொழில் செய்து வந்தாங்க. அவங்க பசியால் வாடுற நிலை வரும்போது தங்கக்கிட்ட இருக்கிற அந்த யானை தந்தங்களை தானியத்துக்கு மாற்றி சோறு சமைச்சு உண்டாங்க அப்படிங்கிறத. அருவி பரப்பின் ஐவனம் வித்தி பரு இலை குளவியோடு பசுமரல் கற்கும் காந்தல் அச்சிலம்பில் சிறுகுடி பசித்தன கடுங்கன் வேளத்து கோடு உண்ணும் அப்படிங்கிற அந்த கபிலருடைய பாடல் வரிகள் மூலமாக அறிய முடியுது. நெய் விற்ற ஆயமகள் பொற்காசுகளை வாங்காமல் கன்றோடு கூடிய பால் எருமைகளை வாங்கிய செய்தியை பெரும்பானாற்று படை பாடலும் கூறுது. நெய்விலை கட்டி பசும்பொன் கொள்ள எருமை நல்லான் கருணாகு பெருவு அப்படிங்கிற அந்த பாடல் மூலமாக தெரியப்படுது.

0: நம்ம நிகழ்ச்சி இப்போ மாட்டுக்கார விளம்பரத்துலேருந்து கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரியில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரலில் சுப்பிரமணிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்ட ரசி தொடர்ந்து வந்துருங்க.
1: தொட்டுக்கொள்ளவா, நெஞ்சில் தொடுத்துக்கொள்ளவா,
2: பட்டுக்கொள்ளவா,

0: நன்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

9:59 நிமிடத்தில் இலக்கியச்சரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு இலக்கியச்சரல் நிகழ்ச்சியில் சங்க கால பண்ட மாற்று வாணிகம் தான் பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நேயர்களே, 10:00 சுகமான ராங்கல் நிகழ்ச்சியில் தொலைபேசி மூலமாக உங்களுடைய விருப்பப்பால் நீங்கள் கேட்டு ரசிங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462 2525

0611312 மற்றும் 0462625611133 என்ற எண்கள் கால் பண்ணி சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 10 மணி. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1500 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு தொலைபேசி மூலமாக உங்களுடைய விருப்பப்பாடலை கேட்ட செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462256113232 மற்றும் 0462256113333 என்ற எண்கள் கலைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும்? சூப்பரா இருக்கிறோமா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: நடிகன் படத்துல இருந்து தேவ மல்லிகை பூவே பூவே அந்த பாட்டு சார்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி சார்.

0: 10 மணி 5 நிமிடத்தில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. மத்தியிலே 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102 பிளேயர் மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: திருச்செந்தூர்லேருந்து ராகா பேசுகிறேன்.
0: ஆ, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: என்ன ஃபேமஸானது? ரசிகாந்த் ஜெயராஜ் தான் பேசுகிறேன்.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி.

0: 10 மணி 11 நிமிடத்தில் சுகமான ரகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்கள் கலைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் சார், வெள்ளாங்கலேருந்து வீரபத்திரம் பேசுகிறேன்.
0: ஆ, சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: சூர்யகாந்தியிலிருந்து பரமசிவன்
0: கழுத்திருந்து
1: பாம்பு கேட்டது.
0: கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசித்து தொடர்ந்து நினைச்சிருங்க.
1: சரி சரி.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: பத்து மணி 17 நிமிடத்துல சுகமனராங்கள் நீங்கள் சங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: அன்பான ஞானவீசன் சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: சார், எனக்கு வந்து நான் பேச நினைப்பதெல்லாம் படத்துல இருந்து பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே அந்த பாட்டு கொடுத்துருக்கு.
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசித்து வந்து நன்றி.

0: 10 மணி 21 நிமிடத்தில் சுகமான ராகுல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. மத்தியில் 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்ட சிக்னல் ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்கள் கலைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வைக்காலிப்பட்டியிலிருந்து ரேணுகா தேவி.
0: ஆ, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு தியாகமடத்துலேருந்து நல்ல வேர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு.
0: ஆ, நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டு கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: ஆ, நன்றி, வணக்கம்.

0: 10 மணி 21 நிமிடத்தில் சுகமானவராங்க. நீங்கள் சார் கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாமூண்டி கனகரத்தினம்.
0: ஆ, சொல்லுங்க சார். உங்களுக்கு நலமா இருக்கிறோம் சார். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: தாய் மனசு படத்திலிருந்து தூதுவல இளையரசு என்ற பாடல்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி சார்.
2: தொண்டையில தான் நினைச்சேன்

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: பத்து மணி 10:31 சுகமான ராகங்கள் நீங்கள் சார் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டுறீங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462256111 மற்றும் 0462256111 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சகோதரருக்கு.
1: வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க?
2: என்ன
1: பாடல் வேணும்?
2: எனக்கு இது பொன்னூஞ்சல்ல இருந்து நல்ல காரியம் நடக்கணும் அந்த பாட்டு.
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு கேட்டு நினைஞ்சிருங்க.
2: நன்றி நன்றி.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சகோதரர்கள்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ராணி சார்,
0: ஆ சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமாக இருக்கிறோமா? ஆ
1: பத்திரமா திட்டிய பொண்ணு கத்து நடக்கும் மார்னிங்.
0: ஆ நீங்கள்
1: அந்த பாடல்
0: கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசித்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
2: வெயிட் பண்றோமா? இல்லையே, சும்மா நாங்க விளையாடிட்டு இருந்தோம். வேணும்னா நீ பாக்குறியா?

0: பத்து மணி 40 நிமிடத்தில் சுமணரங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462256112132 மற்றும் 0462256113 என்ற எண்கள் கலைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நான்

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: 10:45 நிமிடத்துல சுகமான வரங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.

0: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
1: குறுக்குத்துலேருந்து ஆதிமூலம் பேசுகிறேன்.
0: ஆ சொல்லுங்கள் சார்.
1: நல்லா இருக்கலாம்.
0: நலமாக இருக்கிறோம் சார். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு மீனவ நண்பர்லேருந்து தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து இந்த பாடல்.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றியா.

0: 10 மணி 49 நிமிடத்தில் சுகமான ராங்கல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1997 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: நான் வெள்ளாங்குழியிலிருந்து ஜெயா பேசுகிறேன்.
0: ஆ சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: கௌரவம் படத்திலிருந்து பாலொட்டி வளர்த்த கிளி பாடல் வேணும்.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றிங்க.
2: நீ எங்கட போவே?
3: நான் எங்க போக தெரியுமா? எனக்கு யார தெரியும்? ஒன்னொன்னு மட்டும்தான் தோன்றது, ஆனா எங்க போறதுன்னு தோண்டியே.
2: கண்ணா
4: செல்மா, எங்கடி இருந்து பாய
2: போயிட்டா?
4: போயிட்டா அதை விட்ட போயிட்டான? அவ்வளவு பெரிய முச்சன் ஆகிட்டான். அவன் என்ன கண்டிக்கலாம்? நான் அவனை கண்டிக்கப்படாத. அது வேற ஒண்ணும் இல்லடி, கிழிக்கு ரக்கம் முளைச்சு எடுத்து அத்தவுக்கு பறந்து போயிடுத்து.

0: 10:54 சுகமான வராங்க. நீங்கள் சங்கேற்று இருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
1: அன்பு வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: லாலாவுட்ருப்பிலருந்து குமாரி.
0: ஆ சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன நலமாக இருக்கிறோமோ, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: ராஜபாட ரங்கத்துறையில
0: ம்
1: மதன மாளிகை அந்த பாட்டு.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, கேட்ட சீ தொடர்ந்து.
1: நன்றி சார், நன்றி.

பகல் சோர்ந்து இரவு வெல்லும் இவ்வேளையில் எங்கள் இரு உயிரின் தவிப்பின் பொழுது மூன்றாவது உயிரென கலந்திருக்கும் இசை ஞானியின் இசையும் அவ்வளவு அழகு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு.

நேரம் 11 மணி. நேரில் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவான நேயர் வணக்கம் வணக்கம். இணைப்பில் தான் இருக்கீங்க? வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க? வணக்கம்.

0: இதனை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரு.

கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு நாளை காலை 5:50 தொடங்கும். நமது பண்பலை 102.6 இல் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: நேரம் 11:38:25. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்ட். தொடரும் நிகழ்ச்சி திரைகானம். முதல் பாடல் இரு கோடுகள் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் பி. சுசீலா, ஜமுனா ராணி.

0: அஞ்சல் பெட்டி 520 படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் எல்லார் ஈஸ்வரி பாடியுள்ள பாடல்.
1: தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம் கட்டுக்குலையாத மங்கை வண்ணம் விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
2: சொர்க்கம் சொர்க்கம்.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாடிட வா.

0: உடன் முத்தம் சிந்த ஓடினே. அட ராஜா, என் தம்பி வாடா.
1: அண்ணா அண்ணா.

0: நாய் விடு தூது நம் நாளில் இது நாகரீகம் தான் இந்நாளில். அக்பர் பிள்ளை அம்பிகாபதி யாரை காதல் கொண்டா,
1: அர்ஜுன ராஜா பெற்ற பெண்ணே கொண்டா,
0: தாஜ்மஹாலை கட்டியதாறு
1: ஜவஹர்லால் நேரு,
0: தஞ்சாவூரை ஆண்டவர் யாரு, சபாஷ் லைலா,
1: ஹலோ என் சீசா,
0: சபாஷ் லைலா.

இதுவரை புதிய வார்ப்புகள் என்ற படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். பண்பலை 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து நினைத்தாலே இனிக்கும் படப்பாடல்கள் ஒலுக்கிவிருக்கும் இந்த குரல்கள் SP பாலசுப்ரமணியம் குழுவினர்.

நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம். ஆஹா, மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, நம்ம ஊரு

நேரம் 2:35. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் நாம் நினைத்தாலே இனிக்கும் படப்பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி ஒலிக்கவிருக்கும் இந்த குரல் எல்.ஆர். ஈஸ்வரி.

தங்கம் இனியா சொந்தம் வரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா.

ஒலித்த அந்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி. இனி ஒலிக்க இருப்பது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்.

0: assured them that the government will seriously consider their views on ethanol. He added that ethanol will strengthen both the country's energy security and farmers' economic well-being. A United States official has stated that any temporary shipping routes through the Strait of Hormuz will not require permits, approvals, or fees, asserting that no single party controls navigation through the strategic waterway. The official said, any temporary routes through the Strait of Hormuz will be unobstructed, without permits, approvals, or fees. The official added that no party has control over the shipping lanes or the ability of vessels to transit through the strait. The remarks come amid renewed tensions over the waterway after senior Iranian official Mohsen Rezai rejected US President Donald Trump's comments on reopening the Strait of Hormuz. Rezai said Iran will not permit any shipping route through the strategic waterway other than the one designated by Tehran. A 36-member Indian track and field team will compete at the World Athletics Under-20 Championships 2026 held at Hayward Field in Eugene, Oregon, USA, kicking off today. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10. பண்பலை 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அம்மூர் எஸ் பிரகாஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்க இருக்கிறோம். சக்கரப்பட்டி ஜி ராமதாஸ் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வலசி வச்சி என தொடங்கும் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய வர்ணம் ராகம் நவராக மாளிகை ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து வரலட்சுமி நமோஸ்துதே என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சாரி இயற்றியது கௌரி மனோகரி ராகம் ரூபகதாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து நிறைமதி முகமெனும் எனத் தொடங்கும் அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ், ராகம் ஹம்சா நந்தி, ஆதி தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை அம்மூர் எஸ் பிரகாஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். சக்கரப்பட்டி ஜி ராமதாஸ் அவர்கள் தவி.

0: ओ जम्मू कश्मीर आंध्र प्रदेश कराईकल कर्नाटका झारखंड ओडिशा एंड अंडमान एंड निकोबार आइलैंड्स फॉर टुडे. In badminton, unseeded Indian pair Krishna Prasad Garg and Prithvi Krishnamurthy Roy upset 6 seeds Kalaimpon Karoy Kitamon and Warapol Thongsa Anga of Thailand 21-16-21-18 to enter the men's doubles second round at the Korea Masters Super 300 badminton tournament in Asan, South Korea. And that is the end of this news bulletin.
1: நேரம் 5:10. பண்பலை 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இந்த அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது புலரும் பொழுது.

வேதாளம் என்ற படத்திற்காக ஒலித்த அந்த குரல்கள் அனிருத் குழுவினர். நிகழ்ச்சியில் அடுத்து பைரவி என்ற படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. இந்நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், படம் திருமலை தென்குமரி.